காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல். இதில் கோயில் விழா தகவல்கள், கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை. இதில் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒழிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவி சேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம், செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா? 10 மணிக்கு நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாலம். நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். இதில் 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து இன்று நாமக்கல் மாவட்டம் தீபக் அவர்களின் தெருவிலிருந்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜாட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் ஒழிக்கும். மாலை 6 மணிக்கு கதம்பு மலர்கள். 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் இடம்பெறும். 7:00 தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன். இதில் 7:55 சேவை செய்திகள் செவி சேரும். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இன்று விளையாடவிருக்கிறோம் பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. 9:00 கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் கொடை பன்மலை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

இனி அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,

0: இனி கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் முன்பாக செய்தி சுருக்கம்.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாதா கூறியுள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.

தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக்க மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காலை வணக்கம் நேயர்களே. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல். உலகிற்கே ஒளி தரும் ஆதவன் போல வழியின்றி ஒளி தேடும் நல்ல உள்ளங்களுக்கு துணை சேர்ப்பது நாம் பேசும் நல்ல சொற்கள் மட்டுமே. இன்றைய நாளை இனிய சொற்களால் அலங்கரிப்போம் என சொல்லி உதயமாகிறது கொடைப்பன்மலை 100.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4, துறவு உரைத்தல். குரல் எண் 1133.

0: நாணப்படுதலையும் நல்ல ஆண்மையையும் முன்பு பெற்றிருந்தேன். இன்றோ காமத்தில் வருந்துவோர் ஏறத் துணிகின்ற மடலை உடையவனாக இருக்கின்றேன். குறள் எண் 1133 அதிகாரம் 4 உரைத்தல்.
1: நானொடு நல்லாண்மை பண்புடையேன் இன்றுடையேன் காமுக்கார் ஏறும் மடல்.
0: நாணப்படுதலையும் நல்ல ஆண்மையையும் முன்பு பெற்றிருந்தேன். இன்றோ காமத்தில் வருந்துவோர் ஏறத் துணிகின்ற மடலை உடையவனாக இருக்கின்றேன். குறள் எண் 1133 அதிகாரம் 4 உரைத்தல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மலரவருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இன்றைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து. 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் தீபக் அவர்களின் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. இன்று கலக்கல் கேள்வியாக. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை.

0: கொடை. இரவு தாலாட்டாய் வரும் கொடை தென்றல் இரவு 9 மணிக்கு. இன்று உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது மதுரை மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.
1: ஒளி வீசும் மாதவனின் அருட்கரங்களோடு இற இசையாலும் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேரம் காலை 6:12.

0: தேனி மாவட்டம் ராயன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு திருப்பலி மற்றும் தேர்பவனி.
1: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160ஆம் ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஸ்நேகவள்ளி அம்பாள் உடனுரை ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் திருக்கல்யாண மகோத்சவ விழாவில் இன்று மாலை அன்னவாகனம்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
8: இன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வெள்ளத்தாங்கியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராச பெருமான் ஆலயத்திற்கு நான்கு திசைகளிலும் நான்கு காவல் தெய்வங்கள் அருள் செய்கிறார்கள். கிழக்கில் கீழத்திரு மாரியம்மன், மேற்கில் எல்லையம்மன், வடக்கில் தில்லைக்காளி, தெற்கில் வெள்ளந்தாங்கி அம்மன். ஒவ்வொரு எல்லை தெய்வத்துக்கும் ஒரு சிறப்பு வரலாறு உண்டு. அப்படி தெற்கு எல்லை காவல் தெய்வமாக, இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை காக்கும் காவல் தெய்வமாக அருள் செய்பவளான வெள்ளந்தாங்கி அம்மன் ஆலயத்திற்கு செல்வோமா? முதலில் தல வரலாறு தெரிந்து கொள்ளலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த பெருமழையில் ஊரே வெள்ளக்காடானது. ஊர் மக்கள் இறைவனை வேண்டினார்கள். அப்போது ஒரு பெண் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டாள். யானை ஒன்று அந்த பெண்ணை தன் துதிக்கையால் தாங்கி பாதுகாப்பாக தில்லை பகுதிக்கு அழைத்து சென்று விட்டது. ஊர் மக்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த இடத்தில் பெண் இல்லை. யானையின் துதிக்கையின் பிடியில் ஒரு பெண் இருப்பது போல சிலைதான் இருந்தது. இந்த அதிசயத்தை ஊர் மக்கள் தில்லை அந்தணர்களிடம் சொன்னார்கள். அவர்களின் யோசனைப்படி அந்த சிலையை அங்கேயே பிரதிஷ்டை செய்து வெள்ளந்தாங்கி அம்மன் என்ற பெயரை சூட்டி வழிபட ஆரம்பித்தார்கள். சிறிய ஆலயம்தான். ஆலயத்தின் முகப்பில் வெள்ளந்தாங்கி அம்மன் யானையின் துதிக்கையில் இருப்பது போலவும் சாமரம் வீசும் பெண்கள் துவார சக்திகளோடு அழகாய் காட்சி தருகிறார்கள். மகா மண்டபத்தில் விநாயகர், முருகன் சன்னிதிகள் இருக்கிறது. கோஷ்டத்தில் துர்க்கை அம்மன் சன்னிதி மட்டுமே இருக்கிறது. பிரகாரத்தில் வீரனார் சிறுசு வடிவில் காட்சி தருகிறார். நவகிரக சன்னிதி தனியாக உள்ளது. கோயிலின் இடதுபுறம் எல்லையம்மன் பிரம்மாண்ட சுதை சிற்பமாக நெஞ்ச கோலத்தில் காட்சி தருகிறாள். இயற்கை சீற்றத்திலிருந்து மக்களை காத்த மகேஸ்வரியை விவசாயம் செய்யும் அனைவரும் பயபக்தியோடு வந்து தாங்கள் விதைக்கப் போகும் விதையை சன்னிதியில் வைத்து

பூஜை செய்துவிட்டு பிறகுதான் அதை விதைக்கிறார்கள். அப்படி செய்வதால் இயற்கை பேரிடர்களிலிருந்து விவசாயத்தையும் தங்களையும் அம்பிகை அரவணைத்து காப்பாற்றுவாள் என்று நம்புகிறார்கள்.

0: ஆடி மாதம் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் காப்பு கட்டும் உற்சாகத்தோடு தொடங்குகிறது. 10 நாட்களும் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்கிறார்கள். 9ஆம் நாள் பாலமான் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு முன்னே வர பல்வேறு வகையான காவடிகள் பின்னே வரும். பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வருவார்கள். ஓம் சக்தி பராசக்தி கோசம் எங்கெங்கும் எதிரொலிக்கும். 10ஆம் நாள் விடையாட்சி உற்சவம் முடிந்தவுடன் ஊஞ்சல் வைபவம். திருமணத்தடி உள்ளவர்கள் வெள்ளந்தாங்கியம்மன் ஆலயத்தில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் வளையில் வைத்து வழிபாடு செய்தால் 30 நாட்களில் திருமணத்தடை விலகுவதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். அந்த நம்பிக்கைதான் பக்தர்களின் பெருங்கூட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. வேண்டும் வரம் தரும் வெள்ளந்தாங்கியம்மன் சகல சௌபாக்கியமும் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் தரட்டும். இதுவரை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வெள்ளந்தாங்கி அம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
9: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
2: வழங்கும் வசந்த விடியல்.
10: பரவசமான காலை நேரம் பக்தி பாக்களால் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்மலை 100.5 வசந்த விடியல். நேரம் காலை 6:30.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
9: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
13: கவுன்சிலிங் கோட் 2610.
14: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
15: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: பாப்பா, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, நிறைய பொட்டு மூஞ்சில வச்சிருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: தமிழினி.
0: தமிழினி, எத்தனை பொட்டு வச்சிருக்கீங்க நீங்க மூஞ்சில? ஓ, அத்தனை பொட்டு சிரிப்புக்கெல்லாம் ஒரு ஒரு பொட்டா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு பொட்டு இருக்கு. இதை யார் வச்சு விட்டாங்க?
1: அம்மா.
0: இந்த இங்கினக்குள்ள எதுக்கு பொட்டு வச்சிருக்கீங்க?
1: மையி.
0: ஓ, அது மையம். சரி, ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர் வேலைக்கு.
0: ஓ, டாக்டர் ஆவீங்களா? டாக்டர் பாத்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க டாக்டர்?
1: ஊசி போடுவாங்க.
0: உங்களுக்கு எத்தனை ஊசி போட்டிருக்காங்க டாக்டர்?
1: ஒன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க.
0: ஒன்னு மட்டும் தான் போட்டாங்க. நீங்க அழுதீங்களாம்ல?
1: அழுவலையா? இங்க தான் போட்டாங்க.
0: ஓ, அங்க தான் போட்டாங்களா? எத்தனை? ஒரு நாலஞ்சு ஊசி இன்னும் போட சொல்லிடுவோமா? ஒரு ஊசி போதுமா? எதுக்காக அப்படி ஊசி போட்டீங்க?
1: எங்க புண்ண யாரோ கடிச்சிட்டாங்க.
0: யாரு கடிச்சா? உங்க புண்ண என்ன சொல்ல போறீங்க?
1: எங்க
0: பாடுங்க கேப்போம்.

0: இருக்கும் சின்ன மணி வாத்து.
1: வாவ், ரொம்ப அழகா பாடிட்டீங்க. வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க உங்க மிஸ்?
0: நிலா நிலா ஓடிவா.
1: எனக்கு சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க.
0: நிலா நிலா ஓடிவா, மல்லியப்பூ கொண்டு வா, வட்ட வட்ட நிலாவே, வண்ண முக்கில் பூவே, வட்ட போல பறந்தவா, பாம்பள போல சுற்றி வா.
1: வாவ், ஆஹா, இந்த காவி கொலுசு யார் வாங்கி கொடுத்தது?
0: அத்தை.
1: அத்தை வாங்கி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகு சலக்கு சலக்குன்னு இருக்கு. சரி சரி செல்லக்குட்டி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள்.
2: கொடை பந்தலின் நெருப்புள்ளி ஆய்ந்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி

0: ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
11: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
12: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
13: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
14: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
15: நேர்களே, நம்ம கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. இன்னைக்கு வழக்கமாக வரக்கூடிய மாவட்ட நேர்கள் தவிர்த்துக்கெல்லாம் தமிழகத்தின் பிற பகுதியிலிருந்தும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாக கேட்கக்கூடிய நேர்களும் இணையலாம் இன்றைய நிகழ்ச்சியில. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மனதோடு ராகத்துல இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம், செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா? செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா கேட்கிறது இன்றைய வானவில். உங்களின் கருத்து என்ன பகிர்ந்து கொள்ள வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு. பண்பலையின் மணிக்கூடு சொல்லிடும் நேரம் காலை 6:46 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலையின் 100.5 வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.

நம்பிக்கையோடு பேசும் சொல் வெற்றிக்கான முதல் படியாக மாறும் என சொல்லி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் மலரும் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை
2: சாப்பிடுறீங்களா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
0: வழங்கிய வசந்த விடியல்.
8: இனி கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. Thank you.

105.5 சுகமான காலை. நேர்களே, மலர்கள் மலர்ந்து மனம் வீச, மனதில் மகிழ்ச்சி சிறகடிக்க புலர்ந்துள்ள இந்த புதிய நாளை நம்பிக்கையுடன் தொடங்க வாழ்த்தி வரவேற்கிறது 105.5 சுகமான காலை.

சென்னை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள். விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களே, காலை தென்றல் கீதம் பாட காதோரம் இனிமை சேர்க்கும் தோழனாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

நேர்களே, உழைப்போரின் உற்சாகமாய் பயணத்தின் இனிய துணையாய் எப்பொழுதும் உங்களை இசையால் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் கொடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட்

0: வரை 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.

0: அமுதம்,
1: தேவருணவு
0: அல்லது
1: நீர்
0: அல்லது
1: மழை
0: அல்லது
1: சுவை
0: அல்லது
1: பால்
0: அல்லது
1: தயிர்
0: அல்லது
1: சோறு
0: அல்லது
1: உப்பு
0: அல்லது
1: முக்தி.
0: அமுதம்
1: முக்தி.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொலுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்றைய வானவில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா சொல்ல வாருங்கள். விவாதம் என்ற வானவில்லாக இன்று காலை 9 மணிக்கு. நேர்களே, வார்த்தைகளில் அன்பை விதைத்து வாழ்த்துக்களில் நம்பிக்கையை சேர்த்து இசையில் மனங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.
1: போதண்டா, நிறுத்து. ஆள் எப்படி இருப்பா?

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான காலை. நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ், மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போனிசர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: வணக்கம் அண்ணா.
12: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
11: என்னமண்ணா உங்கள் மொபைல் போனை தட்டி கொண்டிருக்கிறீர்கள்?
12: அமைச்சரே, இந்த சிம் கார்டு இருக்கிறதல்லவா சிம் கார்டு, அது வெளியே வரமாட்டேன் என்கிறது அமைச்சர்.
11: அப்படியா மண்ணா? ராஜாதி ராஜ ராஜகுலத்திலக ராஜாவின் சிம் கார்டே வெளியே வருக வருக வருக.
12: என்ன அமைச்சரே, கிண்டலா?
11: இல்லை மண்ணா, சாதாரணமாக அழைத்தால் நீங்களே வரமாட்டீர்கள். உங்கள் சிம் கார்டு எப்படி வெளியே வரும்
12: அமைச்சரே? மீண்டும் மீண்டும் கிண்டல் செய்து கொண்டே இருக்கிறீர் ஐயா.
11: சரி, அதை விடுங்கள். இப்போது நீங்கள் எதற்காக சிம் கார்டை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
12: இல்லை அமைச்சரே, என்னுடைய செல்போனில் நன்றாகத்தான் நெட்வொர்க் கிடைத்துக் கொண்டிருந்தது. திடீரென நெட்வொர்க் காணாமல் போய்விட்டது அமைச்சரே.
11: நெட்வொர்க்கை காணவில்லையா மன்னா? காணாமல் போன நெட்வொர்க் என்று அறிவிப்பு கொடுத்து விடலாமா?
12: அமைச்சரே, நீங்கள் என்னை மேலும் மேலும் கோபப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள்.
11: சரி சரி மன்னா, கோபப்படாதீர்கள். இது போன்று நெட்வொர்க் திடீரென காணவில்லை என்றாலோ, அல்லது அன்றாடம் நீங்கள் பார்க்கக்கூடிய நெட்வொர்க் சிக்னலில் ஏதாவது மாறுதல் தெரிகிறது என்றாலோ, உடனடியாக அது என்னவென்று கவனிக்க வேண்டும் மன்னா. ஒருவேளை அது சிம் ஸ்வாப் ஸ்கேமிங் ஆக கூட இருக்கலாம்.
12: அமைச்சரே, நீங்கள் சொன்ன 3 வார்த்தையில் எனக்கு சிம் கார்டு மட்டும்தான் புரிந்தது.
11: மன்னா, நம்முடைய சிம் கார்டை வைத்து ஏமாற்றுகிறார்கள். சிம் ஸ்வாப் ஸ்கேமிங் என்று சொல்லப்படுகிறது.
12: அமைச்சரே, சற்று விளக்கமாக சொல்லும் ஐயா.
11: அண்மையில் கூட வங்கியில் பணிபுரிந்த ஒரு முன்னாள் ஊழியரிடமிருந்து இது போன்ற சிம் ஸ்கேமிங் மூலம் 20 லட்சம் ரூபாயை திருட்டு கும்பல் சுருட்டி இருக்கிறது மன்னா.
12: அமைச்சரே, அதிர்ச்சியாக இருக்கிறது ஐயா. சிம் கார்டை வைத்து எப்படி ஸ்கேம் செய்ய முடியும்
11: மன்னா? அந்த ஆன்லைன் திருட்டு கும்பல் ஏதாவது ஒரு தனிநபரை குறிவைத்துக் கொள்ளுமாம். அவர் எங்கெல்லாம் தன்னுடைய தரவுகள், அதாவது பர்சனல் டீடைல்ஸை கொடுக்கிறார் என்பதை ஆன்லைன் வாயிலாகவே கவனித்துக் கொண்டே இருக்குமாம். எப்படியோ அந்த தனிநபரின் பர்சனல் டீடைல்ஸ், அதாவது நம்முடைய முகவரி, அப்பா பெயர், அம்மா பெயர், செல்போன் எண், மின்னஞ்சல் முகவரி, பான் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் என்று எல்லா விதமான தரவுகளையும் திருடிக் கொள்ளுமாம்.
12: பிறகு அமைச்சரே?
11: பிறகு என்னமண்ணா? நாம் என்ன நெட்வொர்க் பயன்படுத்துகிறோம், அதாவது நம்முடைய செல் நம்பரை வைத்து எந்த நெட்வொர்க் என்று கண்டுபிடித்து சாவகாசமாக வேறொரு சிம் கார்டில் இருந்து அந்த நெட்வொர்க் கஸ்டமர் கேருக்கு போன் செய்து, சார் சார் நான் இன்னார் பேசுகிறேன் என்று நம்முடைய பெயரிலேயே பேசி, என்னுடைய போன் தொலைந்து விட்டது, உடனடியாக என்னுடைய சிம்மை பிளாக் செய்யுங்கள் என்று சொல்வார்களா?
12: அமைச்சரே, நமக்கு பதிலாக அவர்கள் ஏன் அமைச்சரே அப்படி சொல்ல வேண்டும்?
11: தொடர்ந்து கேளுங்கள் மன்னா, என்ன நடக்கிறது என்று. அந்த கஸ்டமர் கேர் அதிகாரி எடுத்த உடனேயே நம்முடைய சிம்மை பிளாக் செய்து விட மாட்டார். செக்யூரிட்டி செக்கிங் என்ற பெயரில் சில கேள்விகளை கேட்பார். அதற்கு அந்த திருட்டு கும்பல் ஏற்கனவே திருடி வைத்திருக்கும் நம்முடைய தரவுகளை வைத்து கஸ்டமர் கேர் அதிகாரி கேட்க கேட்க டான் டான் என்று நமக்கு பதிலாகவே நம்முடைய டேட்டாக்களை பதிலாக சொல்லிவிடும். அவர்களும் அதை வெரிஃபை செய்துவிட்டு சரியாக இருக்கிறது என்று நம்பி நம்முடைய சிம்மை பிளாக் செய்து விடுவார்கள். அந்த நேரத்தில் என்ன ஆகும்? நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த நம்முடைய சிம் கார்டு திடீரென பிளாக் ஆகிவிடும், அல்லது இப்போது உங்களுக்கு ஆகியிருக்கிறது நெட்வொர்க் காணாமல் போய்விடும், அல்லது ஏதாவது சில மாறுதல்கள் ஏற்படும்.
12: சரி அமைச்சரே, தொடர்ந்து என்ன நடக்கும்?
11: அந்த திருட்டு கும்பலில் இருந்து பேசும் ஆசாமி, சார் சார் என்னோட சிம்மை பிளாக்

0: இல்லாம எனக்கு ஒரு இ சிம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்பார். இ சிம் என்றால் மின்னணு சிம் கார்டு. அந்த நெட்வொர்க்கிடமிருந்து இ சிம் வழங்கப்பட்டவுடன் அவர் அதை பயன்படுத்த துவங்கிவிடுவார். நம்முடைய எண்ணை நம்மால் பயன்படுத்த முடியாது, ஆனால் அந்த திருட்டு கும்பலை சேர்ந்த ஆசாமி பயன்படுத்தி கொண்டிருப்பார்.
1: இதில் இப்படி வேறு இருக்கிறதா அமைச்சரே?
0: ஆமாம் அண்ணா, அதன் மூலமாக மிக எளிமையாக ஓடிபிக்களை வரவைத்து நம்முடைய வங்கி கணக்கு எண், மின்னஞ்சல் எண் என்று நம்முடைய தரவுகள் எல்லாவற்றையும் அவருக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார். பிறகு என்ன, யுபிஐ செயலிகள் மூலமே அழகாக நம்முடைய கணக்கில் இருக்கும் பணத்தை வேறொரு கணக்கிற்கு அவர் மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு பெயர் தான் சிம் ஸ்வாப் ஸ்கேமிங் அண்ணா.
1: அமைச்சரே, என்னென்னவோ நடக்கிறது ஐயா, இதையெல்லாம் தடுக்க என்னதான் வழி?
0: அண்ணா, இதை தடுக்க நம்முடைய தரவுகள், அதாவது பர்சனல் டீடைல்ஸை காற்றில் நினைத்த இடத்தில் பறக்க விடக்கூடாது. அப்படி நாம் தேவையான இடத்தில் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் வந்தாலும் மிகுந்த பாதுகாப்போடும் ரகசியமாகத்தான் கொடுக்க வேண்டும். வேறு ஒரு சிலர் வேறு சில ஆதாயங்களுக்காக நம்முடைய தரவுகளை விற்காமல் இருக்க வேண்டும். குறிப்பாக திருடனாய் பார்த்து திருந்த வேண்டும் அண்ணா.
1: கடைசியாக ஒன்று சொன்னீர்கள் பாருங்கள் அமைச்சரே, அதுதான் நூற்றுக்கு நூறு நடக்க வேண்டிய உண்மை. ஆனால் நடக்குமா என்பது கேள்விக்குறிதான்.
0: அது வேண்டுமானால் உண்மைதான் மன்னா.
1: சரி அமைச்சரே, என்னுடைய சிம் கார்டும் அப்படி ஏதாவது ஆகி இருந்தால்?
0: கவலைப்படாதீர்கள் மன்னா, ஹெல்ப்லைன் எண்ணிற்கு அழைத்து கம்ப்ளைண்டை பதிவு செய்யலாம். ஏதாவது வழி பிறக்கும்.
1: அழையுங்கள் அழையுங்கள் அமைச்சரே.
0: ஆமாமா மன்னா, என்னுடைய போனில் இருந்துதான் செய்தாக வேண்டும். உங்கள் போனில் தான் நெட்வொர்க்கே இல்லையே.
1: உடனடியாக அழையுங்கள்.
0: அழைக்கலாம் அழைக்கலாம் மன்னா, கொஞ்சம் செலவாகுமே.
1: என்ன அமைச்சரே, அந்த எண்ணிற்கு எதற்காக ஐயா செலவு செய்ய வேண்டும்?
0: அது டோல் ஃப்ரீ என்றான் மன்னா. இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி செய்ய கொஞ்சம் செலவாகுமே.
1: இந்த அமைச்சர் சமயம் பார்த்து கழுத்தை அறுக்கிறாரே.
0: இல்லை என்றால் உங்களிடம் இருந்து எப்படி பணத்தை கறக்க முடியும் அண்ணா?
1: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 8
0: மில்டன் ரைட் என்பவருக்கும்
2: சுசான் கேத்தரின் என்ற பெண்மணிக்கும்
0: பிறந்த 7 குழந்தைகளில் பெயர் சொல்லும் குழந்தைகள் இருவர்.
2: ஒருவர் வில்வர் ரைட், மற்றொருவர் ஓர்வில் ரைட்.
0: விளையாடிக் கொண்டிருந்த சகோதரர்களுக்கு
2: விண்ணில் பறந்தவை வினோதமாகவே தோன்றியது.
0: பல தொழில்கள் செய்ததால் வாழ்க்கை ஓடியது.
2: செய்து வந்த அச்சு பதிப்பு தொழில் நொடிந்த பொழுது
0: மிதிவண்டி பழுது பார்க்கும் தொழில் கை கொடுத்தது.
2: ரைட் மிதிவண்டி நிறுவனமாகவே உருவானது.
0: தொழிலில் கிடைத்த லாபத்தில் ஆராய்ச்சியில் இறங்கினர்.
2: பல எந்திரங்களை இணைத்து பறக்கும் ஊர்தியை கண்டனர்.
0: 1908
2: விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களில் ஒருவரான
0: வில்பர் ரைட் தன் வான் பயணத்தை
2: பிரான்சில் லெமான்ஸ் என்ற இடத்தில் மேற்கொண்ட நாள்
0: இன்று. பசிபிக் பெருங்கடலில் பல இடங்களையும் தீவுகளையும் கண்டறிந்தவர்.
2: ஆஸ்திரேலியா, ஹவாய் போன்ற தீவுகளையும் கண்டறிந்த ஐரோப்பியர்.
0: 18 படகு ஓட்டுநராக மாறினார்.
2: வாழ்நாளில் 2 உலகத்தை வளம் வந்தார்.
0: 1768
2: நாடுகான் பயணி ஜேம்ஸ் குக் தனது கடற்பயணத்தை பிளைமவுத்தில் ஆரம்பித்த நாள்
0: இன்று. சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த முக்கியமான இயக்கம்
2: காந்தியின் அறைகூவலில் எழுந்ததோ
0: ஆங்கிலேயரை வெளியேற்ற இறுதி முழக்கம்
2: செய் அல்லது செத்துமடி என்பதே அண்ணலின் கோஷமாக இருந்தது.
0: நாடு முழுக்க அதுவே தாரக மந்திரமானது.
2: வெள்ளையனே வெளியேறு என்பது அந்த இயக்கம்.
0: விடுதலை ஆகும் வரை தீரவில்லை அதன் தாக்கம்.
2: 1942
0: மும்பையில் கூடிய மாநாட்டில் வெள்ளையனே

0: தீர்மானத்தை இந்திய காங்கிரஸ் நிறைவேற்றிய நாள்
1: இன்று.
0: வெள்ளையனை வெளியேறு இயக்க நாள்
1: இன்று. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு
0: அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ்
1: என்பதின் சுருக்கமே ஆசியான்.
0: 10 நாடுகளின் அரசியல் கூட்டமைப்பு தான்.
1: உலகின் 8வது பெரிய பொருளாதார அமைப்பு இதுதான்.
0: 1967
1: ஆசியான் அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள்
0: இன்று. பெட் எக்ஸ்பிரஸ் ஸ்விஸ் மாஸ்ட்ரோ என்று செல்லமாய் அழைப்ப ரசிகர்கள்.
1: தன் தொண்டு நிறுவனத்தால் செய்கின்றார் பல நற்பணிகள்.
0: அனைத்து வகை டென்னிஸ் போட்டிகளிலும் வென்றிருக்கிறார் பல பதக்கங்கள்.
1: 1981
0: சுவிட்சர்லாந்து டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் பிறந்த நாள்
1: என்று.
0: வானம்பாடி திரைப்படத்தின்
1: யாரடி வந்தார் என்னடி சொன்னார் பாடலின் மூலம்
0: திரைத்துறையில் அறிமுகமானார்.
1: பெரிய இடத்து பெண் திரைப்படத்தின் வழியாக
0: வள்ளி கதாபாத்திரத்தின் மூலம் கதாநாயகியாக திரையில் தோன்றியவர்.
1: தமிழ்,
0: தெலுங்கு,
1: மலையாளம்,
0: கன்னடம்,
1: இந்தி போன்ற மொழிகளில்
0: 300 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார்.
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு
0: சேது படத்தின்
1: காண கருங்குயிலே பாடல் மூலம்
0: மீண்டும் திரைக்கு வந்த
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை
0: ஜோதிலட்சுமி
1: நினைவு நாள்
0: இன்று. செல்ல பிராணிகள் நம் வீட்டு செல்ல பிள்ளைகள் போல் ஆகிவிடுகின்றன.
1: பல நேரங்களில்
0: குட்டி குழந்தைகள் போல்
1: சுட்டி பூனைகள் செய்யும் சேட்டைகளும்
0: நம்மை ரசிக்க வைக்கும்.
1: அன்பிற்கு அடிபணியும் பாணியில்
0: நம்மை சுற்றி சுற்றி வரும் பூனைகளுக்காக
1: சர்வதேச விலங்குகள் நல நிதியத்தினால்
0: உருவாக்கப்பட்டது நாள்
1: அன்று.
0: அதனால் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 8 நாள் கடைபிடிக்கப்படுகிறது
1: சர்வதேச பூனைகள் நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு செல்ல பிராணிகள், வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா? சொல்ல வாருங்கள் விவாதமன்ற வானவில்லில். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான்டி பிரிட்டோ. இசை பூந்தோட்டம் 100.5 தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை.

நெர்களை ஒலிக்க இருக்க பாடலோடு நிறைவுக்கு வருகிறது சுகமான காலை. நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 7 மணிக்கு. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

0: கொடி பண்பலை 100.5 இனி மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா அஸ்பிரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சீப்பாக் அணியையும் வென்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. உலகமே நம்ம உள்ளங்கைக்கு வந்தாச்சு. ஆனாலும் கணினி திரைய கன நேரத்துல வந்தடையும் மின்னஞ்சலை விட விழிக்கும் செவிக்கும் விருந்து படைத்து ஒலையும் ஒளியும் சுமந்து வந்த செய்தியை அடுத்த நொடியை பகிர்ந்து விடும் கட்செவியை விட காத்திருப்பின் நீளத்தை அதிகப்படுத்தி காகிதத்தில் ஏந்திய எழுத்துகளால் கலங்கிய உள்ளங்களோடு உறவாடும் போது கிடைக்கும் உணர்வு பரிமாற்றத்தை தரக்கூடிய அஞ்சல்கள் அதிகம் இன்பம் தருதுன்னு சொல்லலாம். காரணம், அது அவ்வளவு தூரம் கடந்து வரதான். இன்னைக்கு பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் தொலைபேசி வழியே இணைய காத்திருக்கும் சொந்தங்களுக்காக இசைக்கிறது இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் இணைய வேண்டிய தொலைபேசி எண்கள் மகளிருக்காக 24 24 29, அறிமுக நேயராக இருந்தால் 24 24 29 24 24 24. ஒவ்வொரு வாரமும் முயற்சி பண்ணி பேசுகிற தூரத்து சொந்தங்க நாங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக 24 24 26 அல்லது 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா ஒரு தூரத்து சொந்தம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன். உங்கள் அன்பாலும் ஆண்டவன் அருளாலும் நலமா இருக்கிறேன்.
0: பேர் சொல்லாம அப்படியே பேரு ஊரெல்லாம் சொல்லிட்டா இன்னும் நலமா இருக்கும்.
1: சொல்லிடுறேன். கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: எப்படி இருக்கு திருவனந்தபுரம் எல்லாம்? மழையா இருக்கா வெயிலா இருக்கா?
1: மழையாதான் இருக்கு. ஆமா, அப்பப்ப சாரல் அடிக்கு. ஆனா எங்க சைட்ல கொஞ்சம்
0: குறவுதான்.
1: அந்த திருவனந்தபுரத்துக்கு அந்த பக்கம் தான் நல்ல மழை.
0: அப்ப நீங்க திருவனந்தபுரத்துக்கும் இந்த பக்கம் இருக்கீங்க?
1: ஆமா, கொஞ்சம் இந்த பக்கம். அதாவது திருவனந்தபுரம் மாவட்டம் தான். ஆமா, ஆனா இது வந்து நம்ம கன்னியாகுமரியிலயும் இல்ல, திருவனந்தபுரம் மாவட்டத்திலயும் இல்லாத மாதிரி ஒரு கணக்குல இருக்கு.
0: சரி, இப்ப வேலைக்கெல்லாம் கிளம்பியாச்சா?
1: கிளம்புறதுக்கு 9 மணிக்கு
0: கிளம்புவேன். அப்ப ரொம்ப மழை அடிச்சிருச்சு. இப்ப வந்து போகவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க எப்படியாவது கொடை பிடிச்சாவது போயிருவோம்.
0: கொடையே பிடிக்க முடியலங்க, ஆடி காத்து பயங்கரமா அடிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க எந்த காத்தையும் எதிர்கொண்டு போயிருவோம்.
0: ஆடி காத்தா இருந்தா என்னங்க, நாங்க கொடைய அப்படியே எதிரா தாக்கு பிடிச்சு புயலா இருந்தாலும் போயிருவீங்க. என்ன ஒரு தன்னம்பிக்கை பாத்தீங்களா? சரி, என்ன பாடல் கேக்கலாம் அந்த உற்சாகத்தோட உங்களுக்காக?
1: அதாவது சாமி 2 படத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாடலை காலத்தை தட்டி விடுங்க பாப்போம்.
0: இதோ தட்டி விடுறோம், அப்படியே கேட்டுட்டே இருங்க. நன்றிங்க.
1: நன்றியம்மா. நன்றி நன்றி நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட்.

0: அண்ட் கலர்ஃபுல் ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ். அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: இந்திய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க, அதுல வந்து அதை ரொம்ப சுலபமா வந்தார்கள் வென்றார்கள்னு மதன் ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகா ஒரு சுவாரஸ்யமான கதை படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே போலாம். அக்பருடைய வாழ்க்கையை பத்தி எழுதுறாரு, படிச்சா எவ்வளவு பிரமிப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த உலக வரலாற்றிலேயே வியக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய மன்னர் வந்து அக்பர். ஆனால் அக்பருடைய வாழ்க்கை வரலாறு படித்தா ஒரு ஆச்சரியம், அவருக்கு எழுத படிக்க தெரியாது. நம்புவீங்களா? அவங்க அப்பா படிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு வாத்தியார்கள்லாம் வச்சா வாத்தியாரெல்லாம் டபாச்சுருவாராம். அவர் படிக்க மாட்டாராம், நான் ராஜா, நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னாராம். அவருக்கு போர் முனை, ஆற்றல், திறமை, ஓட்டம், நீச்சல், குதிரை எல்லாம் உண்டு. ஆனால் அவர் புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும்னா அவருக்கு பிடிக்காது. ரெண்டு பேரை விட்டு பேச சொல்லுவார், ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்ப எது மிகச்சிறந்தது, எது உண்மையானது, எது ஆழமானதுன்னு நிர்ணயிக்கிற சக்தி அவருக்கு சுய சிந்தனை மூலமா பிறந்துருச்சு. இந்த புத்தகம் படிச்சவங்க புத்தகத்தையே டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, புத்தகம் படிக்காதவங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ஆச்சரியம் சொல்லிட்டு உங்களுக்கு, மொகல் ஹிஸ்டரியில மட்டும் அக்பரை பத்தி இப்படி குறிப்பிடலீங்க, வீர சிவாஜிக்கு எழுத படிக்க தெரியாது. நம்புவீங்களா? பெரிய கலக்கு கலக்கு நாள், அவர் உலகத்தை கலக்குன ஒரு மிகப்பெரிய போராட்ட வீரன், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, அவருக்கும் படிக்க பிடிக்காது. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உட்காந்து பாடம் படிக்கிற மாதிரி படிக்கிற மெத்தட் அவருக்கு பிடிக்காது. கடிதம் வந்தால் இன்னொருத்தரை விட்டு படிக்க சொல்லுவார் அவர். போதுங்களா? வரலாற்று அப்படி குறிப்பு இருக்கு. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க. நான் பல பெற்றவங்க சொல்ல, உங்கள் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கலன்னா நீங்கள் உயிரை விடாதீங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு படிப்பு வரல, ஐயோ என் பிள்ளைக்கு படிப்பு வரல. கிரிக்கெட் வருதா ஆட விடுங்க, ஃபுட்பால் வருதா விளையாட விடுங்க. உங்கள் பிள்ளைக்கு வேறு ஏதாவது கிட்டார் வாசிக்கிறது, மேண்டலின் வாசிக்கிறது, தபேலா வாசிக்கிறது ஏதாவது வருதா, டிராயிங் வருதா, ஏதாவது ஒரு துறையில் மாஸ்டராக இருந்தால் சரிதான். ரொம்ப ஒரு சின்ன வட்டத்திலேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. எல்லாரையும் மாறி இவனும் பிஇ படிக்கணும், அதையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு அதே ஆசிரியர் தான் பல அப்பா அம்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தப்பு இது. அவனுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க, அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு பாருங்க, அந்த பொண்ணுக்கு என்ன திறமை இருக்குன்னு பாருங்க, அதை நோக்கி கதவை திறந்து விடுங்க. ஏன், எழுத படிக்க தெரிஞ்சாதான் வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க. அது எவ்வளவு பெரிய குறைபாடுன்னு சொல்றோம், அந்த குறைபாட்டை வாழ்வின் வெற்றியாக்கி கொண்ட மிகப்பெரிய சக்கரவர்த்திகளை இந்த நாடு கண்டு இருக்கிறது. மறந்துடக்கூடாது. எது மைனஸோ அது பிளஸ் ஆகி போச்சு. இப்போ என்னாச்சு, எதெல்லாம் மைனஸ் மைனஸ் மைனஸ்னு சொன்னாங்களோ அதெல்லாம் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். இது வந்து லைஃப்பில் ஒரு புதிய தியரி, யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளை படிக்கலன்னா வருத்தப்படக்கூடாது, அது ஒரு பெரிய விஷயமா ப்ராப்ளமாக நினச்சிக்கிட்டு நம்ம மனம் மருகி துன்பப்படக்கூடாது. எல்லோருக்கும் தேவையான வசதிகளை இந்த உலகம் வழங்கி இருக்கிறது. பிரபஞ்சம் திறந்த கதவுகளோடு காத்திருக்கிறது. அதனால் எது குறையாக இருந்தாலும் குறைய கூட நம்ம நிறைவாக ஆக்கிக்கொள்ள முடியும். இதுக்கு வரலாற்றிலேயே சார்ந்து இருக்கிறது. இந்த ஒரு மலர்ந்த மனோபாவத்தோடு உலகத்தில் அணுகுங்கள். குறிப்பாக பிள்ளைகளை அணுகுகிற பெற்றோர்கள் இந்த மலர்ந்த மனோபாவத்தோடு அணுகுவது கட்டாயமான ஒரு கடமை.
4: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. கான்டாக்ட் 8939808574.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோ 2624.
7: இன்றைய காலகட்டங்கள்ல வீட்டுல ஒரு உறுப்பினராகவே மாறி போறாங்க நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள். உணவு மட்டும் இல்லைங்க, இப்போ உடைகள் வரைக்கும் கூட பார்த்து பார்த்து பண்ணுற அளவுக்கு அதே தான் அன்பு அந்த செல்ல பிராணிகள் மேலே வைக்கிறோம். இது ஒரு பக்கம் ஆதரவாக இருந்தாலும் செல்ல பிராணிகளால் நமக்கு சில அவஸ்தைகளும் நேர தான் செய்யுது. இதை பற்றி நிறைய பேசலாம், நேர்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கு காலையில் 9 மணிக்கு நம்ம கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா அப்படின்னு தான் கேட்குது. இப்போ நம்ம தூரத்து சொந்தங்களோட பேசிட்டு இருக்கோம் மனதோடு ராகத்தில். தமிழகத்தின் பிற மாவட்ட நேர்களும் நியூஸ் ஆன் இயர் செயலின் வாயிலாக கேட்கக்கூடிய நேர்களும் இணைஞ்சிட்டே இருக்காங்க. வாங்க, வணக்கம். இணைப்பில் ஒரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
7: நலமாக இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கிறேன் மேடம். திருவண்ணாமலையிலிருந்து அறிஞர் அண்ணா நூலகால் அருகிலிருந்து பேசுறேன் மேடம்.
7: யார் பேசுறீங்க, பேரை மட்டும் சொல்லாம விட்டீங்க.
8: மணிகண்டன் மேடம்.
7: மணிகண்டன், எப்படி இருக்கீங்க மணிகண்டன்? நலமா இருக்கும்னு சொல்லிட்டீங்க.
8: நல்லா இருக்கிறேன் மேடம்.
7: சரி,
8: நல்லா இருக்கீங்களா மேடம்?
7: நலமாக இருக்கும். அங்க காலநிலை எல்லாம் அப்படி இருக்கு?
8: காலநிலை எல்லாம் சுமாரா இருக்குங்க மேடம். காத்து அடிக்குதுங்க, கோடை மழை வருது. அப்ப
7: எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கோ?
8: ஆமாங்க மேடம்.
7: ஆனாலும் நல்லா இருக்குல்ல, வெயில்ல இருந்துட்டு சில சிலன்னு சாரல்.
8: ஆமாங்க மேடம்.
7: சரி மணிகண்டன், என்ன வேலை பாக்குறீங்க
8: மேடம்? அங்க ஜேசிபி ஓட்டிட்டு இருக்கேன் மேடம்.
7: ஜீப் ஓட்டிட்டே இருக்கீங்களா?
8: ஃப்ரீயா இருக்கேன் மேடம்.
7: ஃப்ரீயா இருக்கீங்க? சரி. ஜேசிபி ஓட்டும் போது அடிக்கடி என்ன பாட்டு கேப்பீங்க?
8: பாட்டு எல்லா பாட்டு கேப்பேன் மேடம். மதியம் 1 மணிக்கு போடுவீங்களா மேடம்? அது கேப்பேன் மேடம்.
7: நெஞ்சில் நிறைந்தவை.
8: ஆமாங்க மேடம்.
7: சரி, இப்ப கேட்க முடியல. ஜேசிபி ஓட்டுற இடத்துல நண்பர்கள்லாம் வந்து இப்ப கரண்ட் இல்ல, இல்ல ரேடியோ இல்ல, ஏதாவது நீ தான் அடிக்கடி பண்பலை கேட்டுட்டே இருக்கிய, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ண அப்படின்னா டக்குன்னு என்ன நிகழ்ச்சி பண்ணுவீங்க? நீங்களே பேசி காட்டுங்க
8: மேடம்.
7: இல்ல ஏதாவது உங்களை சொல்றாங்க, பண்பலை கேட்டுட்டே இருக்கீங்கல்ல?
8: ஆமாங்க மேடம்.
7: இப்போ வந்து கரண்ட் இல்லப்பா, எஃப்எம்ஏ ஒர்க் ஆகல, நீயே ஏதாவது பண்பலை நிகழ்ச்சியில ஒண்ணு பண்ணி காட்டேன் அப்படின்னா என்ன நிகழ்ச்சி சொல்லுவீங்க?
8: இது சொல்லுங்க மேடம். இந்த பொழுது வண்ணத்திருவி போடுவீங்களா மேடம்?
7: ஆமா ஆமா.
8: அது பாடி சொல்லி காமிப்பு மேடம்.
7: பாட்டுக்குள் பதில் பாடி சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டுருவீங்க?
8: கேப்பேன் மேடம். இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு பாட்டு பாடுவேன், கட்
7: பண்ணுவேன்,
8: இதுல வர்ற வார்த்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு நான் கேப்பேன் மேடம்.
7: அப்படின்னு ஒரு டெமோ காட்டிருவீங்க?
8: காட்டுவேன். உங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க. அப்ப நான் இந்த மாதிரி இந்த வார்த்தை வருது பாரு அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா, பரவாயில்ல,
7: எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களையும் அடுத்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்துருங்க.
8: சரிங்க மேடம்.
7: சரிங்க மணிகண்டன், உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம் மணிகண்டன்?
8: மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுறது பாட்டு போடுங்க மேடம்.
7: சரிங்க.

கொடிப்பன்மலை 100.5 நம்ம கேட்டுட்ருக்கோம் மனதோட ரகம். தூரத்து சொந்தங்களோட நம்ம பேசிகிட்ருக்கோம். தூரத்து சொந்தங்கள் தொடர்ந்து அப்படியே பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இணைப்பில் ஒரு தூரத்து சொந்தம் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசுவோம். வாங்க, வணக்கம். அவங்க வந்து தொடர்புலேருந்து அப்படியே விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் இருக்குங்க. 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் இன்றைக்கு தரக்கூடிய வண்ணம், செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா அப்படின்னு தான் கேட்குது இன்றைய வானவில். சொல்ல வாங்க, தொடர்ந்து இணைந்து இருங்கள். இது கோடிப்பன்மலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடை பண் விலை 5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கும் மனதோடு ஆகும்.

0: காலையில 8:32 இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப நேரத்தை வந்து கடத்தாம ஒரு தூரத்து சொந்தம் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: இசையோட வர உங்க பேர் என்னங்க?
1: குருமூர்த்தி, ஒசூர்ல இருந்து பேசுறேன்.
0: குருமூர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒசூர்ல?
1: டூவீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்னங்க புரியல?
1: டூவீலர் மேனுஃபேக்சரிங், டூவீலர்.
0: டூவீலர்,
1: ஆமா, அது அந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க.
0: சரி சரிங்க. உங்களுக்கு எந்த வாகனம் ஓட்ட ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே ஓட்டுவீங்க. இருந்தாலும் இந்த வாகனத்தை இயக்கும் போது டூ வீலரோ ஃபோர் வீலரோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப சௌரியமா இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: டூ வீலர்ல அப்பாச்சி 160.
0: சரிங்க, அப்படியே ஓட்டிட்டு பாடல பாடிட்டு எல்லா இடமும் சுத்தி பாக்குறதுண்டா? சரி, அந்த டூ வீலர்ல ரொம்ப தூரமா இருக்க ஒரு சொந்தத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா யார சொல்லுவீங்க?
1: என்னோட சித்தி இருக்காங்க மேடம், சேலம் ஆத்தூர் பக்கத்துல. அங்க போவாங்க.
0: இது அநியாயமா இல்லையா? சேலம் ஆத்தூர் வந்து எங்களுக்கு தான் தூரம், ஒசூர்ல இருக்க உங்களுக்கு பக்கம் தானே?
1: இல்ல மேம், இங்க

0: ஒரு 210 கிலோமீட்டர் வரும்.
1: அப்படி அதனால அங்க போய் சுத்தி பாப்பீங்க.
0: நான் போயிருக்கேன் மேடம், அவ்வளவுதான். இங்க ஒசூர்ல இருந்து ஒரு 320 கிலோமீட்டர் அண்ணா வீட்டுக்கு போறோம்.
1: சரிங்க, யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல?
0: நான் மட்டும்தான் இருக்கேன் மேடம், எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஊர்ல இருக்காங்க மேடம். ஆக்சுவலா நேட்டிவ் வந்து நாமக்கல்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க குருமூர்த்தி, உங்களோட பேசினதுல. என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: நலம்
1: நலம், ரொம்ப சிறப்பு. அப்படியே தொடர்ந்து கேளுங்க, உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக ஒரு பாடல் நம்ம வந்து தரலாம் கோடைப்பான்மலையில, கேக்கலாங்களா?
0: கண்டிப்பா.
1: என்ன பாடல் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை.
0: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதம்.
1: இதோ கேக்கலாங்க, நன்றிங்க.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612, காண்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
10: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
4: நான் நல்லா பாடுவேங்க. அட இல்லைங்க, எனக்கு பாடவெல்லாம் தெரியாது, ஆனால் பாட கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அட, எங்கிட்ட எந்த பாட்டுனாலும் சொல்லுங்கள், அதோட வரிகள்லாம் எனக்கு அத்துப்படி. இப்படி சொல்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு முற்பகல் 11 மணிக்கு நம்ம கோடைப்பண்பலை 100.5 பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறுத்திய வரிகளை தொடர்ந்து பாடி உங்களோட பாடல் திறமையை காட்டுங்க நேர்களை அப்படின்னு கேட்டுட்டு, நேரம் இப்போ காலையில் 8:45 தூரத்து சொந்தங்களோட பேசிகிட்டு இருக்கோம். மனதோடு ராகத்தில் இப்போ ஒரு தூரத்து சொந்தம் நம்ம கூட பேசுகிறதுக்காக ஆவலாக காத்துட்ருக்காங்க. பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஃபாத்திமா, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கும். உங்களோட கணித திறமை எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு? இல்ல, கணக்கெல்லாம் வந்து நிறைய சொல்லுவீங்களே மகளிர் நேரத்துல எல்லாம், தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, எப்படி இருக்கு மழையெல்லாம் நீலகிரியில?
5: நேத்து மோடமா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வருது.
4: வெயில் இப்பதான் வருதா?
5: ஆமா.
4: சரி, நீங்க வீட்டுலதான் இருப்பீங்க இல்லத்தரசி இல்லையா? சரிங்க, என்ன பொழுதுபோக்கு உங்களோடது? விட்டு விட்டு கேக்குதே உங்களோட இனிப்பு.
5: புத்தகம் படிக்கிறது.
4: புத்தகம் படிக்கிறது. என்ன நிகழ்ச்சியில அதிகமா கலந்துருக்கீங்க நீங்க இது வரைக்கும்? சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி? ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்காக வருது, கேளுங்க. நன்றி ஃபாத்திமா.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
1: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
0: எல்லாமே டாப்.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோ 2612.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியர்

0: காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
7: கோடை பன்மலை 100.5 சைபால்.
8: முகத்தில் அருவா சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
9: சைபால்
7: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
10: நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம். அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோடய விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா? 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யார்கிட்ட கேட்டார்னா மனுபென் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்ககிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபென் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபென் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக 1.5 ரூபாயாவது இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது. வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி. அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால்

0: இந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளோ நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோடய உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: செவிகளுக்கு விருந்தாகி இதயத்தோடு உறவாடிய தூரத்து சொந்தங்களோடு வளம் வந்த மனதோடு ராகம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு குழந்தைகளுக்காக வளம் வர இருக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8

0: 8557-12345 or visit www.mahindra.org.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய மனதோடராகும்.
5: இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா என்ற வண்ணத்தோடு விரிய இருக்கிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்த தவிக அரசு தயங்குவது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாயவிலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா, விவாதம் என்ற வானவில்லாக. நேர்களே, செல்ல பிராணிகள் வாசல் வரை வந்து நின்று வாலசைத்து வரவேற்கும். நிழல் போல் நம்மை தொடரும். நன்றியுள்ள உள்ளங்களாய் நம்மை நாளும் தொடர்ந்திடும். வாரி அணைக்கும் போது அன்பில் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை தரக்கூடியது செல்ல பிராணிகள். நமக்கு ஆதரவா அவஸ்தையா, உங்கள் கருத்துக்களை சொல்ல நீங்கள் வரவேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, பொதுவான நேர்கள் 24 24 26, 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் பண்பலையின் மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ.
11: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

செல்ல பிராணிகள், வீட்டில் நாம் அன்பாக வளர்க்கும் ஐந்தறிவு உயிர்கள், நம் ஜீவனை விட அவைகளின் உயிர் மேல் உயிர் வைத்திருக்கும் மனிதர்கள், மனிதாபிமானம் மிக்க மனிதர்கள். தொடக்க நாட்களில் வீட்டில் கோழி வளர்த்தோம். தாய்ப்பாலுக்கு பிறகு தரணியர் நலமாக வாழ ஆடு மாடு என்று கால்நடைகளை வளர்த்து பராமரித்து வந்தோம். அவைகளுக்கான கொட்டகைகள் அமைத்தோம். பகலில் நாம் அவைகளை பராமரித்து அயர்ந்து விடுவோம் என்பதற்காக இரவில் அவைகளுக்கு காவலாக வீட்டில் நாய்களை வளர்த்தோம். எலிகளின் தொல்லைகள் அதிகமாக அதிகமாக அவைகளை விரட்ட பூனைகளை வளர்த்தோம். பிறகு பூனை வளர்ப்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. தமிழரின் பெருமை சொல்ல பாரம்பரியம் காக்க காளை

0: மாடுகளை வளர்த்தோம். உழவுக்காக நம் தொழிலுக்காக வண்டி மாடுகளை வளர்த்தோம். சாதாரணமான மக்கள் இப்படி இருக்கையில் வசதி படைத்தவர்கள் வெளிநாட்டு நாய்க்குட்டிகளை வாங்கி வளர்த்தோம். வீட்டில் மீன் தொட்டிகளை வைத்து மீன்களை பராமரித்து வந்தோம். கிளிகள் லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு காலத்தில் சர்க்கஸ் கூடாரங்களில் யானைகள், குரங்குகள், வாத்து, சிங்கங்கள் என்று வரம் வந்தன. இவைகள் எல்லாம் அவைகளை வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா? யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார்?
1: மாமாவுக்கு வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
1: தூத்துக்குடி மாவட்டம் எட்டேபுரம் மாவட்டம் பேரளப்பட்டியிலிருந்து கஸ்தூரி மயில் பேசுறேன்.
0: கஸ்தூரி மயில், சொல்லுங்க.
1: அதாவது நாய்கள் வளர்க்கறது நல்லதுதான் மாமா. சம்சாரி வீட்டுக்கு கொலைக்கிறதுக்கு நாய், கொத்தி திங்க கோழி, கூறுறதுக்கு சேவல், இது இருக்கணும்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதே எனக்கா இப்ப டவுன்லயும் நாய் வந்த வீட்டு காவலுக்கு முதல் நல்லது.
0: ஆமா ஆமா.
1: திருடங்கள் யாரும் வந்த வெளி வேத்தாள் வந்தாலே குறைக்கும், ஆள் உள்ள வரமாட்டான்.
0: அருமை அருமை அருமை.
2: ராஜேஸ்வரி,
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சொல்லுமா. செல்லப்பிராணி வளர்த்து ஆதரவு இருக்கு, கோழி
0: மனிதர்களுக்கு பரவாமல் நீங்க நினைக்கிற மாதிரி நாய்கள் கடிச்சால் மட்டும் விஷம் அல்ல, நாய் எச்சம் பட்டா கூட விஷம்தான். ஆக பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். அதற்கான அந்த விஷ ஊசி, அதாவது விஷத்தை தடுக்கக்கூடிய அந்த ஊசியை போட்டுவிட்டால் அதனுடைய பாதிப்பு மனிதர்களுக்கு இருக்காது, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இருக்காது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. கான்டாக்ட் 8939808574.
7: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: GNM கவுன்சிலிங் கோட் 1100.
7: தொடர்புக்கு செல் 9487260445.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
15: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம்

0: முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை, கால் 350-5151.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
10: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
11: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: கவுன்சிலிங் கோட் 2624.
12: அரசன் 100.5 சொல்லும் நேரம், 9:15. வருக, வணக்கம், சொல்லுங்கள். சொல்லுங்க.
13: ஹலோ,
12: வணக்கம்.
13: நாங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இருந்து மணிமுத்து பேசுறேன்.
12: மணிமுத்து, சொல்லுங்க.
13: ஆமா சார். சார், இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நாய் வச்சிருக்கோங்க சார். அப்ப வந்து வீட்டுல திடீர்னு ஒரு நாள் பாம்பு வந்துருச்சு. அப்ப வந்து நாய் வந்து அந்த பாம்பை பார்த்து ரொம்ப குழச்சிட்டே இருந்தனால வந்து பார்த்தனால நாங்க விழிப்புணர்வு அடைஞ்சு அந்த பாம்பை வரட்டி விட்டாங்க. வீட்டுல குழந்தைங்க இருக்கிறனால அது ஒரு எங்களுக்கு முன்னு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால செல்லப்பிராணிகள் இருக்கிறது வந்து ஒரு ஆதரவு தான்.
12: அருமை, அருமையான. கடந்த வாரம் கூட வாட்ஸ்அப்ல ஒரு அருமையான ஒரு படக்காட்சி இருந்தது. ஒரு குழந்தை ரோட்டை குறுக்க கிராஸ் பண்ணப்போது அந்த குழந்தையை வளர்த்து நாய், அந்த சொந்தமான நாய் ஓடி போய் அந்த குழந்தையை சட்டையை பிடிச்சி இழுத்துருது. ஆக வந்து இது ஆதரவாக தான் இருக்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம்.
14: ஆ, ஜான்பித்து ஐயாவுக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன்.
12: நலமா இருக்க குணசேகரன், சொல்லுங்க.
14: நன்றியா ஐயா. நாங்கள் நாய்கள் வளர்ப்பது வந்து ஆதரவு தான் ஐயா. நம்ம தோட்டத்துல வந்து ஒரு காவலாளியா, இப்ப நாய் வந்து ஒரு நன்றியில ஜீவன். இப்ப எங்க தோட்டத்துலயா 8 நாயை இருக்கியா. அந்த நாயை வந்து நாங்க குழந்தை போல பாத்துக்கிறோம். அது வந்து நம்மள தாய் தந்தை போல் பாதுகாக்கியா. ஆமா, தோட்டத்துல ஏதாவது பாம்பு எல்லாம் வந்தாயா கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா?
12: ஊசி எல்லாம் போட்டுக்கீங்களா நாய்க்கு?
13: வருஷத்துக்கு பலாயிரம் பேர் வந்து நாய்க்கடையில பாதிக்கப்பட்டவர்கள். எப்படி முறைப்படி சட்டங்கள் இருந்தாலும் அதன் பாதுகாப்பு கட்டுப்படுத்துவது என்பதை நம்ம சாத்தியமில்லை சார். வளர்ப்பல வந்து சுகாதாரம் கிடையாது, இதனால் தொற்று நோய். வளர்ப்பவர்கள் இடையே பாத்தீங்கன்னா போய பாதுகாப்பு இல்லை சார். இதனால் வந்து மற்றவர்கள் இடைஞ்சல் அவசர் சார். நன்றி.
12: அருமையா சொன்னாரு. சட்டங்கள் அதிகமா இருக்கின்றன. இந்த பிராணிகள் வந்து அதிகமாக தொடர்ந்து அது வளராம இருப்பதற்காக குடும்ப கட்டுப்பாடு அந்த போட்டு ஊசியெல்லாம் போட்டுரும். இருந்தாலும் தெருவில் விடப்படும் நாய் என்ன செய்யும் யோசித்து பாருங்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க? வணக்கம்.
15: வணக்கம் சார்.
12: சொல்லுங்களம்மா.
15: திண்டுக்கல்ல மீனா விஜயராஜன்.
12: சொல்லுங்களம்மா, சொல்லுங்களம்மா.
15: ஆதரவும் அவஸ்தையும் நம்ம கையில தான் சார் இருக்கு.
12: அருமை.
15: பொது வந்து செல்லப்பினாருக்கு வந்து மனநலம் காக்கும் மருத்துவர்கள் தான்.
12: சரி,
15: அத முறையா பராமரிக்க போகும்போது அவஸ்தையா மாறுது. அவங்களோட மனநலத்தை நம்ம காக்கணும் சார். அதையும் மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். அதே மாதிரி சத்தான சுகாதாரமான உணவு கொடுக்கணும் சார்.
12: சுகாதாரமான சத்தம்.
15: ஆமா, இறைச்சி குடுக்கற மேக்சிமம் தடுத்துடலாம். அப்படி குடுக்கறதுனால நல்லா வேக வச்சு போடணும்.
12: இது உண்மையை நாங்க சொல்ல வந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்க. நண்பர் ஒருவர் தினமும் ஒரு நாளைக்கு விட்டு ரெண்டு நாளைக்கு விட்டு வந்து இந்த கோழி கடையில் பிராய்லர் கடையில் உள்ள அந்த கோழி கால்களை வாங்கிட்டு போவார். கேட்டால் நாய்க்குன்னு வார். இதை என்ன செய்வீங்கன்னு அப்படியே கொண்டு போய் போட்டுருவேன் அப்படின்னு அந்த ரத்த வாடையோடு போட்டு விட்டுருது. அப்போ என்ன செய்யும் அந்த நாய்?

0: இரத்த வாடை பிடித்து வரக்கூடிய மலைகளை கடித்து அது வேதனைக்குள்ளாங்க. ஏன் அதை வேக வச்சு போட்டால் அம்மா அருமையாக சொன்னாங்க, அந்த பழக்கம் ஒன்றுமே அதிகமாக நான்வெஜ் கொடுப்பதை தவிர்க்கலாம், வழியே இல்லை என்றால் வேக வைத்து கொடுக்கலாம். யார் இப்பொழுது இணைப்பீர்? வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணிகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா செல்ல உயிர் வளர்ப்பது இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆறுதல் தாங்க ஐயா. இன்று வரைக்கும் நான் செல்ல உயிர்களை வளர்த்துக்கொண்டே இருக்கிறேங்க ஐயா. அதுவும் என் பிள்ளைகள் கூட சொல்ல பேச்சு கேட்பதில்லை, அப்பா அம்மா கூட என்ன தள்ளி வச்சிருக்காங்க, நண்பன் கூட எதிரியா துரோகியா மாறிடுறான். ஆனா செல்ல உயிர் பொறுத்த வரைக்கும் உயிருக்கு உயிராங்க ஐயா. நம் கட்சிக்கின துணையாற போல நம் பக்கத்திலேயே இருந்து நம்மளை பாதுகாப்பாகவும் நம் உற்ற நண்பனாகவும் நண்பன் கூட எதிரியா துரோகியா மாறிடுறாங்க. ஆனா செல்ல உயிரை பொறுத்த வரைக்கும் அப்படியே எப்பவுமே நம்ம உயிருக்கு உயிராங்க ஐயா. நம்மளை எதிர்பார்த்து கொண்டு நம்ம பராமரிக்கிறத பார்த்து நம்ம மேல பாசத்தையும் அன்பையும் காட்டக்கூடியது செலவீரங்கண்டே. நான் ஒரு செலவீர்.
0: அருமையா சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த நாய்களை பாருங்க, அந்த குழந்தைகள் மேல உள்ள பாசத்துல பாப்பா வந்து ஒரு பஸ்ஸை விட்டு இறங்குது, வீட்டுல இருந்து ஓடி போய் அந்த நாய் கூட அந்த பாப்பாவை கூட்டு வந்துட்டு இருக்கு. ஆக ஆதரவும் அதிகமாக இருக்கிறது. அவசியம் என்று பார்க்கும் பொழுது அதை பராமரிக்கும் முறையில் தான் நாம் அவற்றை பராமரிக்கும் முறையில் தான் இருக்கிறது.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
11: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.

0: சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
1: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கவுன்சிலிங் கோட் 2624.
6: கொடை பண்பலை 100.5 விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
7: ஹலோ. ஹலோ,
6: வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: சொல்லுங்க.
7: அறிவிப்பாளர் காந்தி பிரிட்டோ அவர்களுக்கு நிலையத்தில் உள்ள வரலுக்கும் காலை வணக்கம்.
6: சொல்லுங்கள், யார்?
7: என் பெயர் சிவகாமி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டையில் இருக்கேன் ஐயா.
6: சொல்லுங்கம்மா.
7: செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு நிச்சயம் ஆதரவு தாங்க ஐயா. எங்க வீட்டுல ஒரு செல்லப்பிராணி வச்சிருக்கோம்.
6: என்ன
7: தாயின் கூட சொல்ல மாட்டோம்.

0: சொல்லுங்கள் யார்.
1: என் பெயர் சிவகாமி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டையில் இருக்கேன்யா.
0: சொல்லுங்கம்மா.
1: செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு நிச்சயம் ஆதரவு தாங்க ஐயா. எங்க வீட்டுல ஒரு செல்லப்பிராணி வச்சிருக்கோம், தாயின் கூட சொல்ல மாட்டோம், மணின்னு தான் சொல்லுவோம். அது வந்து வீட்டுல ஒரு ஆளாவே நாங்க பாக்குறோம். அதுக்கு தர வேண்டியதெல்லாம் இதை காலையிலயும் மாலையும் ரெண்டு வேளை சாப்பாடு, வாரத்துக்கு ஒரு தடவை குளியல், அவ்வப்பொழுது தடுப்பூசி, இது மட்டும்தான். ஆனா அது செய்யற வேலை வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல உறுப்பினராவே அது இருக்குங்கய்யா. அது வந்து வீட்டு வாசல்ல ஒருத்தரை கூட நிக்க விடாது, உடனே குலைக்கும். நாங்க வந்து எட்டு பார்த்து அவ யாரும் தேவையில்லாம நிக்கிறாங்களா இல்லையா பார்த்துதான் நாங்க வந்து உள்ள
0: ஆரம்பிச்சோம். அருமையா சொன்னீங்க, வாரத்துக்கு ஒரு முறை குளிப்பது, குளிக்க வைப்பது நியாயமான விஷயம்தான். சில வீடுகளில் வெளிநாட்டு நாய்க்குட்டியில் வளர்க்குறாங்க, இந்த சடசடையாக உள்ள நாய்க்குட்டியில் வளர்க்குறாங்க, அதுக்கு என்ன பேர் என்ன பேரோ சரியில்ல, பொம்மரியன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த சடை உள்ள நாய்களை பராமரிப்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஏன்னா அந்த முடிகளுக்குள்ளே செல்பூச்சி அதிகமாக இருக்கும், அது வீட்டுக்கும் அந்த நாய்க்குமே அது கேடாமல் இருக்கும். அப்போ அதுக்கு ஏதாவது தேவையான பவுடர் போட்டு அதை பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பை வருவேன். வணக்கம்.
2: ஆ
0: சொல்லுங்கள்.
2: எனது அன்புக்கு இனிய ஜான் பீட்டோ ஐயா அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மோவடூர் சிவாங்கய்யா.
0: சொல்லுங்கள் சிவா.
2: செல்ல பிராணிகளை வளர்ப்பது வந்து ஆதரவு தாங்க ஐயா.
0: ஏன்னா
2: இப்ப நம்ம வந்து வெளியில போறோம், எத்தனையோ மனக்குழப்பத்துல வர வீட்டுக்கு வந்துட்டு அது வந்து நம்மளை வந்து சுத்தி சுத்தி வரும் பாருங்க, அதுலயே வந்து நம்ம குழப்பமே போயிடும், மனநிலை மாறிடும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி எனது நண்பர் வந்து ஒரு தோட்டத்துல வீடு அமைச்சு அங்கிருந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க.
0: சரி.
2: அவங்க ரெண்டு சின்ன பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பாம்பு வீட்டுக்கு வந்துருக்குது.
0: சரி.
2: அந்த பாம்பு வந்து நாய் வந்து கடிச்சிட்டு கொண்டுட்டு அது பக்கத்திலே உட்கார்ந்து பாருங்க
0: பாருங்க.
2: அதனால நமக்கு ஆதரவா தான் இருக்கு. ஒவ்வொரு நாய்க்குட்டிக்கும் பிறந்த பிறகு அதை வந்து வளர்க்கணும், எடுத்து நம்ம பெருவிட்டு அது பெருநாய்க்குள்ள ஆக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறீங்க.
0: இந்த அருமையான விஷயத்தை சொன்ன சிவாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இப்படி வந்து உங்க குழந்தைகள் அது பாதுகாக்கும் பொழுது அதனுடைய குழந்தைகளும் நீ பாதுகாக்கணும். அதாவது நாய் வாங்கணும் ஆசைப்பட்டு வளர்த்த நிறைய நாய்க்குட்டியை போட்டு சென்றுக்காக அதை தூக்கி ரோட்டில் போடுறது, அதுதான் நமக்கு செய்யக்கூடியாத தவறு. யார் இப்பொழுது இணைப்பில் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சாருக்கு. ஒரு நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை மாவட்டம் குண்டியாங்கிப்பட்டி தாமணி சார். எங்க கிராமத்தை பொறுத்த மட்டும் செல்ல பிராணிகள் வளர்ப்பது அவசியம் இருக்கு.
0: அவசியம் இருக்கு.
3: ஆமா, ஏன்னா இந்த மாதிரி கிராமத்தை பராமரிச்சது தக்க பராமரிச்சது இல்ல, அதனால இந்த நாய்களுடைய பெருக்கம் அதிகமாகி அது வந்து ஏனாதே தெரியுது.
0: அதனால முறைப்படி அந்த அந்த கிராம நிர்வாகம் நகர நிர்வாகம் அந்த தெருநாய்களை முறைப்படி அதை வந்து பாதுகாக்க வேண்டும். அவை வந்து அதிகமாக பெருக விடாமல் என்ன செய்யணும் அதை செய்யலாம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. சேலம் வேம்படி தளத்தில் தண்டபாணி.
0: சொல்லுங்க ஐயா.
4: செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு அவசியமா இருந்தாலும் மற்றவர்களுக்கு அது அவசியமா உண்டு பண்ணுது.
0: அருமையா சொல்லுங்க.
4: ஏன்னா பல நேரங்கள்ல வந்து நமக்கு சாதகமே இருக்குன்னு நினைக்க முடியாதுங்க. எந்நேரத்துல இது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அலானப்பட்ட யானையை கூட வந்து பாகனையே அடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த யானையினுடைய குணாதிசயங்கள் மாறுது.
0: மாறுது.
4: ஏதோ ஒரு சில சமயங்கள பாம்பு கடியில இருந்து காப்பாத்துது அப்படிங்கறது பாருங்க, அது மேல ஒரு
0: மற்றவர்களுக்கு அவஸ்தையாக மாறக்கூடாது, அதான் முக்கியமான விஷயம். அதாவது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிட்டு அந்த அந்த வீட்டில் அந்த நாய் வளர்த்த அந்த வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க, புளிச்ச தண்ணி வாங்கி குடிப்பாங்க. அந்த கால உணவு முறை அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்று தெரு நாய்கள் என்னத்தையும் சாப்பிடுது. விஷம் என்பது தலைக்கேறி அடுத்த நிமிடமே மனித உயிருக்கு பேராபத்தாக இருக்கிறது. அதை முறைப்படி கையாள கற்றுக்கொள்ள வேண்டும்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: நாம் வளர்க்கும் பிராணிகள் நமக்கு இடைஞ்சல் பண்ணாம இருந்தாலே அது ஆதரவு தான். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க ஐயா.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திருளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்க.
0: மாயக்கண்ணன், நலமா இருக்கிற மாயக்கண்ணன் சொல்லுங்க.
1: நாய் வளர்க்கறது ஆதரவு தாங்க ஐயா.
0: ஆதரவு
1: எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா இறந்தப்ப நாய் வந்து எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து அழுதுச்சுங்க. ரெண்டாவது, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து, நம்ம எல்லா நேரமும் வெளியிலேயே இருக்க முடியாது, வீட்டுக்குள்ள இருப்போம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நமக்கு முதல் தகவல் சொல்றது நாய் தாங்க. ரெண்டாவது, மூணாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், அதுல குழம்பு ஊத்தி வச்சாலுமே அத நம்ம வந்து பிணைஞ்சு வச்சாதான் அதை சாப்பிடும். அது வரைக்கும் உட்காந்தே இருக்கு. ஒரு கோழியில் வந்து அதை சோத்த கொத்துனாலும் கோழி ஏதாவது வெட்டினோலயே போய் சாப்பாடு தொடாது. நம்ம அதுக்கு பிணைஞ்சு வச்சதுக்கு அப்புறம் தான் அது சாப்பிடுங்க.
0: அருமை. அதாவது என்னன்னா, இந்த வயதானவர்களுக்கு கூட இந்த நாய்க்குட்டிகள் அந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவாக இருக்கும். பாருங்க, அந்த கோழி வளர்க்குறவங்க கிராமங்களில் ஒவ்வொரு கோழிக்கும் பேர் வைப்பாங்க. அந்த பேர் சொல்லி வரும்போது அந்த கோழி மட்டும் வரும். அது வந்து உண்மையிலேயே எப்படி பழக்குனாங்க, அது எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதுக்கு அது ஒரு உதாரணம். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
2: ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நிகழ்ச்சியை நடக்கும் நண்பு கோடை பெண்களுக்கு அன்பான வணக்கம் சொல்லி முடியாது. கம்பத்தில் இருந்து சர்மிளா, ஐயா நலமா இருக்கிறீங்களா?
0: கம்பத்தில் இருந்து
2: ஷர்மிளா
0: சொல்லுங்க
2: ஐயா. செல்ல பிராணிகள் வளர்ப்பது வந்து ஆதரவும் அவசியம். நான் வந்து ஒரு நாய் வளர்த்துருந்தியா, அது கூடயே வந்திருந்தியா ஒரு தடவையெல்லாம் கூட வந்தா 10 நாய் அதை வந்து தொடர்ந்துருக்கு.
0: கடைசியில்
2: அதவே பாதுகாக்கிற சூழ்நிலை வந்துருக்கு. அந்த 10 நாய்களையும் விரட்டி விட்டு அது நம்மளை பாதுகாக்கிற தவிர
0: நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க? வணக்கம் சொல்லுங்க. ஆடு வளர்க்கிறவரு
3: திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்து பேசுறேங்க.
0: ஆடுகள்லாம் உங்க பேச்ச கேக்குதா?
3: நிச்சயம். அக்கறையோட வளர்த்தோம்னா அவசியம் இல்லைங்க.
0: சரி சரி சரி.
3: அது அக்கறையோட நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வளர்த்தோம்னா எந்த அவசியம் கிடையாது. எந்த பொருளும் வளர்க்கலாம், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் வளர்க்க கூடாது.
0: எது?
3: அதுதாங்க கொசு.
0: அது நாமளா வளர்க்கறோம். சரி வாங்க, அருமையா சொன்னாங்க. கொசு வளர்க்கறது எப்படி? அது ஆடுகளுக்கும் தொல்லை, மனிதர்களுக்கும் தொல்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்
4: வணக்கம் ஐயா. திருச்சி

0: சமயபுரத்துல இருந்து குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க குமார்.
0: பொதுவா செல்ல பிராணிகள் வந்து வளர்ப்பது வந்து ஆதரவு தாங்க ஐயா.
1: எப்படி?
0: எப்படின்னா நாங்க இருக்கக்கூடிய வீட்டுல மேல ரெண்டு நாய் இருக்கு.
1: சரி.
0: அது கரெக்டா அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருவாங்க.
1: அருமை அருமை.
0: ஒரு நாய் வந்து மேலேயே நிற்கும், கீழேயே இறங்காது.
1: சரி.
0: ஒரு நாய் வந்து நம்மள மோந்து பாக்கும், யாரு என்ன அப்படிங்கறது பாக்கும். எங்க வீட்டுல பேசுவாங்க, ஏய் டாமி கம்முனு அப்படின்னா கம்முனை படுத்துக்கும். ஏன்னா நம்ம காவல். ரெண்டாவது அந்த குரங்கு இதெல்லாம் வந்தா கூட, யார் வந்தாலும் அந்த பக்கம் குப்பை பொறுக்கறவங்க வந்தா கூட கத்த ஆரம்பிச்சுக்கோ. அப்பவே நம்ம உஷாரா இருந்துக்கலாம்.
1: அது அருமை. அதாவது ஒரு விஷயத்தை அருமையா சொன்ன, அதாவது யாராவது தேவையில்லாத வந்தா குலைச்சு அடையாளம் காட்டுவது, அது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஒரு வார்த்தையை மட்டும் அதை நீக்கிடலாம், குப்பை பொறுக்குன்னு சொல்ல வேணா தூய்மை பணியாளர் என்ற அருமையான வார்த்தை இருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த ஊசி போடும் விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or ORG.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
8: சங்கீத சாம்ராஜ்யம் உங்கள் கோடை பண்பலை 100.5 விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
9: வணக்கம்.
8: சொல்லுங்கள்.
9: தேனி மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நாகக்கன்னி பேசுறேன்.
8: சொல்லுங்க.
9: இப்ப வந்து தெருநாய்கள் அதிகம்தான் இல்லைன்னு சொல்லல, ரெண்டுமே உண்டு. எப்படின்னா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பாம்பு இருந்தது.
8: சரி.
9: அத வந்து இந்த நாய்க தான் காட்டி கொடுத்தாங்க.
8: சரி.
9: அதே அவங்க, நாங்க நைட்ல ஏதாவது வேலைன்னு வெளியில வந்தோம்னா எங்களை வெளியே விடவே மாட்டாங்க, கத்துவாங்க. அப்படிங்கும் போது அதையும் பாக்கணும் இதையும் பாக்கணும் தான். இருந்தாலும் நல்லதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றிங்க.
8: வெளியில கூட வர விடாம கத்துறாங்கன்னா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஆபத்துக்களையும் அவஸ்தைகளையும் குறைக்கும் வண்ணம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
10: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
8: சொல்லுங்க.
10: நான் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி.
8: சொல்லுங்க சுப்பிரமணி.
10: நல்லா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன் சார்.
8: சொல்லுங்க.
10: அதாவது நான், அது எங்க வீட்டுல நாங்க ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்கிறேங்க.
8: சரி.
10: அதாவது நமக்கு ஆதரவாகவும் இருக்குது.

0: உடல்நிலை பாதிக்கப்படும் போது நமக்கு மன கஷ்டமாவும் இருக்குது.
1: ஓ, அது அவஸ்தை இல்லையே.
0: அதனால வந்து நம்ம அதுக்கு தங்கறதுக்கு இடமும் தரமான உணவு இதெல்லாம் கரெக்டா பண்ணணும்னா நமக்கு ஆதரவா இருக்குங்க.
1: அதாவது பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்க, இந்த நாய்களை கட்டி போட்டு வளர்ப்பதால் அதனால தான் அதுக்கு வந்து மற்றவர்கள் மேலே கோபம் வருது. அதை வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக விட்டோம்னா அது கோவப்படாது, வழக்கம் போல தான் குலைக்கும், குலைக்கியோடு முடிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உண்மை இருக்கா எனக்கு தெரியவில்லை. யார் இப்பொழுது இணைப்பில்? வணக்கம்.
2: எங்கள் அன்பிற்கினிய ஜான்பிரிட்டோஜாவுக்கு இனிமையான காலை வணக்கத்துடன் மங்களபுரம் ஆசிரியா.
1: ஐயா சொல்லுங்க. ஐயா,
2: செல்ல பிராணிகள் வந்து நாய் வந்து வளர்க்கறவங்க ஆதரவு எல்லாம் மாட்டுக்கிறது இல்ல. ஏன்னா வந்து அவங்க தேவைக்குதான் வளர்த்துறாங்க. இந்த மூணு விஷயத்தை வந்து கவனிக்கிறீங்கய்யா.
1: சரி,
2: பராமரிப்பு, அதாவது உணவு அடிக்கிறதுல கரெக்டா இருக்கணும். அடுத்து தடுப்பூசி போடுற விஷயம்.
1: சரி,
2: தடுப்பூசி, அப்புறம் கருத்தடை ஊசி போடுறது. இதுல அவஸ்தைங்கிற விஷயம் என்னன்னு கேளுங்க. இப்ப நாய் பிரச்சனை என்னன்னா, இப்ப வண்டியை வந்து குறுக்க போய் விழுந்து நிறைய பேர் அடிபட்டு தாவர வரைக்கும் கூட இருக்குது நிலைமை. இதுல ஒரு விஷயம் அக்கம் பக்கத்துல பிரச்சனை ஆகி நீதிமன்றம் காவல்துறைக்கு போய் பெரிய தேசிய நடந்த விஷயமா இருக்குதுங்கய்யா. இதெல்லாம் கவனத்துல கொண்டு நாய் வளர்க்கறவங்க பாதுகாப்பா வீட்டை விட்டு வெளியே போவதால குறைக்கணும்யா.
1: அருமையா சொன்னாங்க. இந்த குறுக்க வர்றது இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது தெரியுமா? ஒரு நண்பர் நடந்து வராரு, வேலை முடிச்சுட்டு இரவு ஒரு 8:30 to 9 இருக்கும். இந்த நாய்கள் வந்து அதுகளுக்குள்ள சண்டை போட்டு குறுக்கு மாதிரி ஓடுது. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இது நம்மளை தான் துரத்துன்னு நினச்சி இங்கே அவர் ஓடுறாரு. அவர் ஓடும்போது நடு ரோட்டில் மாடு வந்து சாணம் போட்டு போயிடுச்சு, அதில் வழுக்கி விழுந்து அவர் கால் உடஞ்சி லட்சக்கணக்கில் செலவு பண்ணார். ஆக பாருங்கள், நாம் இந்த மாடுகளை ரோட்டில் அதாவது அசால்ட்டாக விட்டுறோம், அதுவாக போயிட்டு அதுவாக வீடு வந்து சேர்ந்துருந்து அது எத்தனை ஆபத்துக்களை உருவாக்குறது என்பதை அதனுடைய உரிமையாளர் தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
1: சொல்லுங்க சகோதரி.
3: ராணி தேனி, நல்லாச்சு.
1: நலமா இருக்கிறோம் ராணி, சொல்லுங்க.
3: அதாவது சார், நம்ம அவஸ்தம் இல்லையா, நமக்கு ஒரு பாதுகாப்பு தான் சார். நாங்க பூனையும் வளர்த்தோம், நாயும் வளர்த்தோம்.
1: சரி,
3: அது எங்க பாதுகாப்பு செஞ்சிருச்சு. அது தவறும் போது இவளுக்கு எல்லாம் அழுகையா தான் இருந்தது.
1: ஆனா அது ஆதரவத்தா இருந்துச்சு இல்லையா? அதே சமயத்துல அவைகளை வந்து பராமரிப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு உறுதுணையாக்குமோ அப்படி உறுதுணையா இருக்க வேண்டும். பூனையை பத்தி சொன்னாங்க, நியாயமான விஷயம்தான் பூனை வளர்ப்பது. ஆனால் அதனுடைய அந்த உரோமங்கள், அந்த முடி வந்து குழந்தையை மூக்குள்ள போனா மிகப்பெரிய ஆஸ்மா, சளி போன்ற இதுக்கு அது வந்து வழிவகுக்கும். ஆக அதையும் முறைப்படி பராமரிக்க வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்,
1: சொல்லுங்கள்.
4: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர்.
1: ராமர் சொல்லுங்க. ராமர்,
4: தேங்க்யூ சார். ஆசத்திற்கும் அன்புக்கும் அடிமையாய் மாறி நாம் வளர்ப்பதும் வீட்டின் செல்ல பிராணிகள். வளர்க்கும் விதத்தில் ஒரு மிளகாய் பூச்செடிய கூட சரியா பராமரிப்பு பயன்பெற முடியாது. அதுபோல் பராமரிப்பில் அருமையாய் நாம் செய்து கொண்டிருந்தால் நம் இல்லத்தையும் சிறப்பாய் செய்து நம் உள்ளத்தையும் மகிழ்ச்சியாக வைப்பது நல்ல பிராணிகள் தான்.
1: அருமையா சொன்னார். இல்லத்தையும் உள்ளத்தையும், ஒருத்தன் ஒரு நண்பர் சொன்னாரு, மன உளைச்சல்ல வெளியில வேலை பழு காரணமாக ஏதாவது பிரச்சனை காரணமாக மன உளைச்ச வரும்போது அந்த நாய்க்குட்டி, அந்த பூனைக்குட்டி, அந்த கோழிகள்லாம் வந்து நம்ம சுற்றி நிற்கும் பொழுது ஒரு மனம் வந்து இலகுவாக மாறி விடுகிறது.

0: 1.5 வானவெளியில் இணைவது யார் இப்பொழுது? வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: மாவட்டம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். உங்க இணைப்பு தெளிவா இல்லையே.
1: ஆமாங்க சார், கொஞ்சம்
0: நீங்க பேசுறது தெளிவா தெரிஞ்சாதான் நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். யார் இப்பொழுது 100.5 சொல்லும் நேரம் 9:45 இணைந்திருக்கிறோம் விவாத அரங்கத்தில்.
2: அன்பு மாமாவுக்கு இனிய காலை வணக்கம் கூறி பன்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன்.
0: சொல்லுங்க அம்மா.
2: அதாவது அதான் மாமா, செல்ல பிராணிகள் வளர்ப்பது நன்மைதான் மாமா, தொல்லையெல்லாம் இல்லை மாமா. நாங்க தோட்டத்துக்கு எல்லாம் போவோங்க மாமா.
0: சரி,
2: அப்ப போய் அந்த மாட்டுக்கெல்லாம் தோகம் ஒழிப்புங்க மாமா. இப்ப எங்க கூடவே இருக்குங்க மாமா, எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி நான் நினைச்சுக்குவேன்.
0: அருமை, அருமை.
2: அதாவது யாராவது திருடர்கள் வந்தாலும் யாரு வந்தாலும் நம்மளுக்கு கூடவே இருக்குங்க மாமா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அடையாளம் காட்டுகிறது இல்லையா? உண்மைதான். என்ன செய்ய, ஆனால் வந்து நாம் மற்றவர்கள் நமக்கு ஒன்று இப்போ சென்சஸ் எடுக்க போயிட்டுருக்காங்க பாருங்க, ஒரு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான வேலைகள் இருக்கும். போய் அங்கே வாசல் நின்று கதவை தட்டி வீட்டில் நாய் இருக்கா அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க. இருக்குது ஆனால் கடிக்காது. ஒரு அம்மா சொல்லுது நாய் வந்து வேலைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் வந்து சில தர்ம சங்கடங்களை உருவாக்கி விடக்கூடாது. யார் இப்பொழுது? வணக்கம்
3: ஐயா. வணக்கம்,
0: சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு, அருமையான ஊர். சொல்லுங்க பாபு.
3: அதாவது நாய்கள் வளர்ப்பதுல இரண்டு பக்கம் இருக்கு சார்.
0: இரண்டுமே
3: வீட்டு காவல். ஆமா சார், 50-50 தான் சொல்லுவேன்.
0: 50-50
3: வீட்டு காவல், தோட்டத்துல வளர்ப்பாங்க, அவங்களுக்கு சேஃப்டி இருக்கு. எதிரிகள் வருவாங்க, பாம்புகள் மற்ற யார் வந்தாலும் நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டி கொடுத்துருது.
0: சரி,
3: தெருவில்
0: என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விஷம் தலைக்கு ஏறி அந்த மனிதன், பாதிக்கப்பட்ட மனிதன் நாயாகவே மாறிவிடுகிறான். அவன் பக்கத்தில் போகக்கூடியவங்களுக்கு அது தொற்றாக மாறிவிடுகிறது. அது எல்லாருக்கும் தெரிந்திருந்தும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். யார் இப்பொழுது இணைப்பில்? வணக்கம்.
4: அன்பு தம்பிக்கு உங்க அக்கா அன்பான வணக்கங்கள் கூறுவது புதுக்கோட மாவட்டம் கோணாப்பட்டி பழனியா கிருஷ்ணன் தம்பி. இடமாச்சுலாம்
0: சொல்லுங்க அக்கா, நீங்க தான் நிறைய வளர்க்குறீங்க.
4: ஆமா தம்பி, நம்ம ஏன்னா அந்த கிராமத்துல வந்து மாடு ஆடு கோழி நாய் இதெல்லாம் வளர்த்தாதான் ஒரு நிறைவா இருக்கலாம்.
0: சரி சரி சரி.
4: அது மாதிரி இப்ப நம்ம வீட்டுல எல்லாமே நிக்குது. அது வந்து எங்களுக்கு ஆதரவு தான் தம்பி, ரொம்ப ஒரு பாசமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல இந்த நாய் வளர்க்கறோம், பூ போட்ட உடனே ஒடி வந்துடும். அதே மாதிரி கோழி உட எந்திரிச்சு நிக்கும் பாபான்னு அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படியே ஒரே வந்துடும் நம்ம கிட்ட. அந்த அளவுக்கு நாங்க அதுக்கு மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறோம். மாடா இருக்கட்டும், கோழி நாய் எல்லாமே அந்த அளவு. ஆனா வந்து நம்ம வளர்க்கிற முறை தான் தம்பி, நீங்க சொல்லும் போல வளர்க்கிற முறை. அதுகளை வந்து வெளியில நம்ம சாப்பாடு அந்த கோழிகளுக்கோ சரி மாடு ஆடு எல்லாம் அந்த இறையில வந்து அதுக்கு நம்ம வயிறார போட்டோம்னா
0: முறைப்படி வீட்டில் ஒரு உறுப்பினராக வளரக்கூடிய நாம் கடைசி வரை அந்த உறுப்பினரை சரியாக பராமரிக்க வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பு? வணக்கம்.
5: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க.
5: நாமக்கல் மாவட்டம் சுமதி பிரபு சார்.
0: சுமதி பிரபு, சொல்லுங்க
5: சார். ஆதரவு இருக்குங்க சார், ஆபத்து இருக்குங்க சார்.
0: ம் ம் ம்
5: ஏன்னா அது ஐந்தறிவு உள்ள ஜீவனுங்க சார். நம்ம ஆறாவது அறிவுன்னு கடவுள்
0: சொல்லியிருக்காரு.
5: நாம பழகும் விதம் வந்து அதுகிட்ட அன்பாவும் இருக்கணும். அந்த டைம்ல நம்ம கரெக்டாவும் அதை கூட நடந்துக்கிறோங்க சார்.
0: அருமையா சொன்னாங்க சுமதி பிரபு. அது ஐந்தறிவு ஜீவன். இதுவும் வாட்ஸ்அப்ல வந்த விஷயம் தான் சொல்றேன். ஒரு அம்மா வந்து ரோட்ல ஒரு நாய் நிக்குது. அந்த அம்மா உட்காந்து குனிஞ்சு முழங்கால் போட்டு அந்த குனிஞ்சு நீல் டவுன்ல அந்த நாய்க்கு ஏதோ உணவு தராங்க. அந்த நாய் என்ன நினச்சது தெரியல, திடீர்னு அந்த அம்மாவுடைய மூக்கை குறிச்சு கடிச்சு வச்சிருச்சு. ஆக அந்த நேரத்தில் அந்த

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or ORG.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நூறு புள்ளி ஐந்தின் வானவெளியில் இணைவதியார் இப்பொழுது வருக. வணக்கம்.
6: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம்.
5: சொல்லுங்கள், யார்?
6: கண்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன். ஐயா, இன்னைக்கு செல்ல பிராணிகள் நிறைய பேர் வளர்க்குறாங்க. வீட்டுக்குள்ள வச்சு படுக்கையில இருந்து சாப்பிடுற இடம் வரைக்கும் வளர்க்குறாங்க. மூஞ்சியோட மூஞ்சி வச்சு உரசுறது கொஞ்சம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது முக்கியமா ஏற்படுவது அவசியம் தான். பூனையா இருக்கட்டும், நாய்க்குட்டியா இருக்கட்டும், மற்ற விலங்குகளோட உரசுறப்ப அந்த அதோட ரோமங்கள் அல்லது அதோட எச்சில்கள் நம்ம மேல படும் போது சில பேர் தடுப்பூசி போட்டு அடிக்கடி மருத்துவர்கிட்ட காமிச்சு பராமரிச்சு வளர்க்கறது ஒண்ணு. சில பேர் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க, சகஜமா அது கூட பழகுவாங்க. அதனால ஆஸ்மா போன்ற தொற்று நோய்கள் தொற்றிக்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் செல்ல பிராணிகள் அவஸ்தை தான். வீட்டுல உள்ள வளர்க்கறவங்களுக்கும் அவஸ்தை, வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கும் அவஸ்தை, சுற்றுப்புற சூழல் கூட அதனால கேட்டு பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. தனியா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு வளர்க்கறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் விட்டு அதை பண்ண
5: அருமையா சார். வீட்டுக்குள்ள அது சகஜமா பெட்ல படுத்துங்கிறது ஐயா அருமையா விஷயம் சொன்னாங்க. துரை சுப்பிரமணியம் அவர்களுக்கு முத்தம் கொடுப்பது, அந்த எச்சில் ரோமம்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சைனஸ் ப்ராப்ளம், இன்னும் நாய்களுக்கு முத்தம் கொடுப்பது, ரேபிஸ், என்னென்னமோ வரும் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள். வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் சுற்றி வர வைக்கிற அவைகளுக்கென்று ஒரு கூண்டு அடைச்சு, அது அந்த காலத்தை பார்த்து நாய் கூண்டுலே தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரு கீழே தரையில் படுத்திருப்பார், அவங்க வந்து மேலே படுத்திருப்பாங்க. எந்த சொல்கிறது, யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். எங்கேயாவது வெளியூர் போகும்போது, உதாரணத்துக்கு ஏதாவது டூர் போறோம், இல்ல பில்கிரிமேஜ் ஒரு திருயாத்திரை போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம்னா இவைகளை பராமரிப்பது எப்படி? எத்தனை நாள் போறோமோ அத்தனை நாளைக்கு தேவையான சாப்பாடு மொத்தமா வச்சுட்டு போக முடியாது. அப்போ அவைகளையும் கூட்டி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிற சிலருக்கு. ஆனால் விட்டுட்டு போனாலும் யார் பார்த்துக்குவான்? அருமையாக கேட்டாங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வருவார்?
7: ஹலோ,
5: சொல்லுங்கம்மா.
7: அம்மா இந்த ஐயா பேசுறேன்.
5: ஐயா சொல்லுங்க. ஐயா,
7: எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் சார்.
5: யார் பேசுறீங்க?
7: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகை.

0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது சார், நீங்க இப்படி நிகழ்ச்சியை சொல்லவும் எனக்கு ஒரு பாடல் வரி மட்டும் யாவது அதை போல சொல்லிடுறேன். படத்துக்கு பேரு செல்வம், சிவாஜி நடத்தப்படம்.
0: சரி,
1: அதுல லல்லி லில்லி சிம்மி சிக்கி ரோசி ராசி ராணி இப்படின்னு பாட்டு வரி வரும். அதுல எல்லா நாய் குணங்களையும் அதுல வரும் சார்.
0: சரி சரி சரி.
1: இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றேன். வளர்க்கிறவங்களுக்கு உதவியா இருக்கோ ஆபத்தா இருக்கான்னு எனக்கு தெரியல.
0: சரி,
1: ஆனா எங்க வீட்டுக்கு டெய்லி ரெண்டு நாய் வரும். டெய்லி பிஸ்கட் போடுற பழக்கம் இருக்கு.
0: சரி,
1: ஆனா பிடிக்காதவங்க அதை கள்ள கொண்டு விட்டேறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு.
0: அது தவறு. அதாவது அது வாட்டில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அதில் உசுப்பேத்தி வருது, கள்ள கொண்டு எரியறது, விரட்டுறது, அது கோபத்தை உருவாக்கும். அது நியாயமான விஷயம்தான். இன்னைக்கு பாருங்கள், உலக பூனைகள் தினம். பூனையை எப்படி வளர்க்குறோம், எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகள் பல பயன்களை தங்கள் எஜமானர்களுக்கு தருகிறது, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனால் மற்றவரின் உயிர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது, அப்படித்தான் வளர்க்க வேண்டும். ஆரம்பத்தில் ஆவல் அதிகமாகி நாய்களை வாங்கி வளர்க்கிறோம். சில ஆண்டுகளில் அவைகளுக்கு தர வேண்டிய உணவினை வழங்காமல், அவைகளை முறையாக பாதுகாக்காமல், பராமரிக்காமல் தெருவில் விட்டுவிடுகிறோம். அவைகள் பசி காரணமாக கண்டதை தின்று வெறி பிடித்து வருவோர் போவோர் உயிர்களை வாங்கி விடுகிறது. நோய் தடுப்பு ஊசி ரேபிஸ் போட்டு வளர்க்கவும் மறந்து விடுகிறோம். பூனைகளின் நகம் பட்டாலே அது விஷம், அதையும் முறைப்படி பராமரிக்க பழக வேண்டும். செல்ல பிராணிகளின் கழிவுகளை முறைப்படி அகற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வீட்டு வாசலுக்கு வெளியே கொட்டுவது, சாக்கடைகளில் கொட்டுவது மற்றவர்களின் சுவாசத்திற்கும் உடல் நலத்திற்கும் கேடு விளைவிப்பது. இதிலெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் நண்பர்களுக்கு தொந்தரவு தராத வகையில் வளர்க்க பழக்கிட வேண்டும். எல்லோரும் செய்கிறார் என்பதற்காக நாமும் ஆடம்பரம் விரும்பி நாய்களையும் பூனைகளையும் வாங்கி வளர்த்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவைகளுக்கு உணவு கூட கொடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அவைகள் தங்களது ஐந்தறிவு குணத்தைத்தான் காட்டும். நாம் நம்மோடு நம் குடும்பத்தில் ஒருவராக பராமரிக்கக்கூடிய எல்லா செல்ல பிராணிகளையும் முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். கோழி வளர்க்குறோம், ஆனால் அதன் மூலம் நோய் வராமல், பறவை காய்ச்சல் பண்ணி வராமல் இருப்பதற்காக நாம் என்ன முறைப்படி அவற்றை பராமரிக்க வேண்டுமோ, என்ன உணவு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து வளர்க்க வேண்டும். அதனால் அதிக அளவு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால், செல்ல பிராணிகள் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால், அவசை இருக்கக்கூடாது என்றால், செல்ல பிராணிகளை முறையாக நோய் தடுப்பு முறைகளை கையாண்டு நல்ல உணவுகளை கொடுத்து கடைசி வரை பாதுகாத்து வளர்த்தால் அவைகள் நமக்கு ஆதரவு தான். நன்றி, வணக்கம் நேயர்களே. கொடுக்கும் பசுமா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
3: நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானவில். செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா? விவாதமன்ற வானவிலாக வலம் வந்து சென்றது.

0: அன்புடன் வளர்த்தால் செல்ல பிராணிகள் நமக்கு ஆதரவுதான். அதை பொறுப்பில்லாமல் வளர்த்தால் அதே செல்ல பிராணிகள் அவஸ்தையாக மாறலாம். எனவே அன்போடும் பொறுப்போடும் சேர்த்து வளர்த்தால் மட்டுமே நன்மையாக அமையும் என சொல்லி சென்றது இன்றைய வானவில். நிகழ்ச்சியோடு பயணித்தார் பண்பலையின் மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவணன், எஸ் அனீஷ், கணினியாக்கம் வி சக்திகுமார், தொலைபேசி ஒருங்கிணைப்பு சாரா. இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எந்த நிபந்தனையும் இன்றி காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும், திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
2: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? எல்லா விஷயங்களையும் நேர்மறையா அணுகிறது சாத்தியமா? சமீபத்துல ஒரு மாணவன் வந்து மேல ஏணில இருந்து கீழே விழுந்துட்டாப்ல. அப்போ அந்த பையனுக்கு முதுகு தண்டுல ஒரு சின்ன இடத்துல அடிபட்டு லேசா வீங்கிடுச்சு. அத அந்த பையன் கண்டுக்காம விட்டுட்டாப்ல. அப்புறமும் கூட இருந்தவங்க எல்லாம், இல்ல கொஞ்சம் வீங்கி இருக்கு, நீ போய்

டாக்டரை பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த டாக்டர் வந்து இது கொஞ்சம் பிரச்சனை தான், ஆனா இப்போ 2 மாசம் ஓய்வு எடுத்துட்டா அது சரியாயிடும், இல்ல விட்டுட்டா அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால இப்போதைக்கு 1-2 மாதங்கள் ஓய்வெடுங்க, ரொம்ப அதிகமா வெயிட் எதுவும் தூக்காதீங்க, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, அதிகமா வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாணவன் கிட்டக்க அந்த டாக்டர். அந்த பையன் 2 மாதம் கழிச்சு என்ன பாக்க வந்தாப்ல, எப்படிப்பா இருக்க அப்படின்னதுக்கு, ரொம்ப மனசு விட்டு இப்படி இப்படி ஆயிடுச்சு, என்னைய வந்து வெயிட் தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா 2 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன் அப்படின்னப்போ நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ விழுந்த உயிரோட இருக்குல்ல, அப்போ வாழ்றதுக்கு கிடைச்ச வாய்ப்பே ஒரு பெரிய விஷயம்தான். சரி, 2வது முதுகுத்தண்டுல அடிபட்டிருக்க, முதுகுத்தண்டுல அடிபட்டப்போ படுத்த படுக்கையா இல்லையே, 1-2 மாதம் தானே ஓய்வு எடுத்திருக்க, ஏன்னா பெரிய வெயிட்ட தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதானே, படுத்த படுக்கையா எதுவுமே செய்ய முடியாம ஒருத்தவங்களோட உதவிய நம்பி நீ இல்லல்ல, அப்போ வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீ நல்லா உன்னுடைய சொந்த உழைப்புல சொந்த நம்பிக்கையில பிறரோட உதவி இல்லாம வாழ்றதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கு, அப்ப ஏன் கவலைப்படுற அப்படின்னு தான் கேட்டேன். அப்போ எல்லாத்தையுமே நேர்மறையா அணுகிறது சாத்தியம் தானே, யாருக்குதான் பிரச்சனை இல்ல, ஆனா எல்லா பிரச்சனையிலையும் ஏதோ ஒரு நேர்மறையா பாத்துட்டு அத கொஞ்சம் எடுத்துட்டு போனா வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், வாழ்க்கை நல்லாவே இருக்கும். என்னங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா? வாங்க. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம், நன்னெறி கதைகளை கேட்கலாம்.

கோடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். இன்னைக்கு நாம கேட்க போற முதல் கதை நேர்மைக்கு பரிசு. மதுரை மாநகரத்துல மாணிக்கம் அப்படின்னு ஒரு ஏழை பாத்திர வியாபாரி இருந்தார்.

வாராம். அவரு பழைய பாத்திரங்களை வாங்கி விற்பனை செஞ்சிட்டு இருந்தாரு. நல்ல குணமுடையவரு, ரொம்ப நேர்மையானவரு. அவர் பிறந்த ஊர்லயே அதே பாத்திர வியாபாரம் செய்யக்கூடிய கந்தசாமின்னு ஒரு வியாபாரியும் இருந்திருக்காரு. அவருக்கு தீய குணங்கள் மட்டுமே இருந்திருக்கு. சுத்த கருமி. எப்ப பார்த்தாலும் மாணிக்கத்து கூட போட்டி போட்டுட்டே இருப்பாராம். ஒரு நாள் மாணிக்கம் வியாபாரம் செய்யறதுக்காக பக்கத்துல இருக்க ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. இத தெரிஞ்ச கந்தசாமியும் அந்த ஊருக்கே புறப்பட்டு போயிருக்காப்ல. வழியில களப்படைஞ்ச மாணிக்கம் ஒரு மரத்தடியில அப்படியே படுத்து தூங்கிட்டாப்ல. கந்தசாமியோ மாணிக்கம் எந்திரிக்கிறதுக்குள்ள, நாம முதல்ல அந்த ஊருக்கு போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வெற்றியோட திரும்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த ஊருக்கு போயிருக்காப்ல. அந்த ஊர்ல ஒரு ஏழை குடும்பம் ஒன்னு இருந்திருக்கு. முன்னாடி ஒரு சமயம் அந்த குடும்பம் வந்து கடல் கடந்தெல்லாம் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒடுங்கி போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுச்சு. அந்த குடும்பத்துல ஒரு பாட்டியும் அவங்களோட பேத்தி மட்டும்தான் மிஞ்சி இருந்தாங்களாம். பாவம் பாட்டி என்ன செய்வாங்க, அக்கம் பக்கத்து வீடுகள் எல்லாம் வேலை செஞ்சு பேத்திய காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க சாப்பாட்டுக்காக எல்லாத்தையும் வித்தது போக ஒரே ஒரு கிண்ணம் மட்டும் பாக்கி இருந்திருக்கு. அந்த கிண்ணத்துல தூசி எல்லாம் நல்லா படிஞ்சு பாக்குறதுக்கே ரொம்ப கருப்பா இருந்திருக்கு. அந்த கஞ்ச வியாபாரி அந்த பாட்டி இருக்கிற வீதி வழியா போயிருக்காப்ல. பழைய பாத்திரம் வாங்குறது, பழைய பாத்திரம் வாங்குறது அப்படின்னு கூவிட்டே போயிருக்காப்ல. பாட்டி அந்த கஞ்ச வியாபாரிய கூப்பிட்டு இந்த கிண்ணத்தை காட்டி, இதுக்கு எம்பிட்டு கொடுப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. கந்தசாமி கிண்ணத்தை வாங்கி கீறி பாத்திருக்காப்ல. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அது ஒரு தங்க கிண்ணம், அழுக்கு படிஞ்சு மங்கலா இருந்ததுனால பாட்டிக்கு அது தங்க கிண்ணன்னு தெரியல போல இருக்கு அப்படின்னு கந்தசாமி நினைச்சுக்கிட்டாப்ல. அதனால கந்தசாமியோட மூளை சுறுசுறுப்பா வேலை பார்த்திருக்கு. இது எதுக்கு, செப்பு காசு கூட பேராது. காலையில யாரு மூஞ்சியில முழிச்சேனா தெரியல, இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரிதான் வியாபாரம் ஆகுது. சரி போகட்டும், ரெண்டு வெள்ளி காசு தரேன், இந்தா பிடி அப்படின்னு பாட்டி கிட்ட காசை நீட்டிருக்காப்ல கந்தசாமி. பாட்டி வாங்கிக்கல. அஞ்சு வெள்ளி நாணயம் குடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கந்தசாமி, அதெல்லாம் முடியாது, வேணும்னா மூணு வெள்ளி நாணயம் தரேன், அதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டைய தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. எப்படியும் இந்த கிண்ணத்தை பாட்டி நம்ம கிட்டதான் விக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போயிட்டாப்ல கந்தசாமி. அடுத்து என்ன நடந்தது, இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில். கதை சொல்ல போறோம், நன்னறி கதைகளை கேட்கலாம்.

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: ஏய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படிடா?

0: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
7: உயிரெழுத்து
8: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
6: நேர்களே, அழகான நம் மனதில்
7: ஆழமான ஓர் இடத்தில்
6: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
7: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
6: இதய ராகங்களை
7: நீங்களும் அரங்கேற்றலாம்.
6: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
7: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: காற்று. நிலவு.
1: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: இசை.
2: இசை பாடுமே.
0: மழை.
3: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
4: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால்

0: 9965523999.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். நன்னறி கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். மாணிக்கம் கந்தசாமி ரெண்டு பேரும் மதுரைய சேர்ந்தவங்க. மாணிக்கம் ஒரு நல்ல நேர்மையான பழைய பாத்திரங்களை வாங்குற விற்பனை செய்யற ஒரு வியாபாரி. கந்தசாமியும் அதே வியாபாரம் தான் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பயங்கர கஞ்சம், நேர்மை இல்லாதவர். இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு வியாபாரம் செய்யறதுக்காக போனப்போ அங்க நல்லா வாழ்ந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பாட்டி தங்கிட்ட இருக்கிற ஒரு தங்க கிண்ணம், அதாவது தூசி படிஞ்சு கருப்பா இருக்கிற தங்க கிணத்தை விக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ கந்தசாமி பாட்டிய ஏமாத்த நினைச்சு இந்த கிணத்துக்கெல்லாம் 3 வெள்ளிக்காசுதான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கந்தசாமி போன கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தெரு வழியா மாணிக்கம் வந்திருக்காப்ல. பாட்டி அவரை கூப்பிட்டு கிணத்தை காட்டி இதுக்கு எவ்வளவு தருவ தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மாணிக்கம் அதை சோதிச்சு பார்த்துட்டு, ஆமா இது தங்க கிண்ணம், 1000 தங்க நாணயங்கள் விலை பெறும். ஆனா இத வாங்கிக்க என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காப்ல. தம்பி நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அத கொடுத்துட்டு நீ ஏன் இத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த பாட்டி. மாணிக்கம் தன்னோட பணப்பைய அவிழ்த்து கொட்டிருக்காப்ல. அதுல 500 தங்க காசுகளும் சில வெள்ளிக்காசுகளும் தான் இருந்திருக்கு. 500 தங்க காசு கொடு தம்பி, உனக்கு இத கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாட்டி. மாணிக்கம் 500 தங்க காசுகளை கொடுத்துட்டு கிண்ணத்தை வாங்கிட்டு போயிட்டாப்ல. மாணிக்கம் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த கஞ்ச வியாபாரி பாட்டியோட வீட்டுக்கு திருப்பி வந்திருக்காப்ல. அலட்சியமா, எங்க அந்த கிண்ணா, எடுத்துட்டு வா, 5 வெள்ளி காசு தரேன் அப்படின்னு இருக்காப்ல. தம்பி நீ மெத்த நல்லவன், 1000 தங்க காசு மதிப்பு இருக்கிற தங்க கிண்ணத்தை செப்பு கூட பெறாதுன்னு சொன்னல, அத 500 தங்க காசுகளுக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாட்டி. கந்தசாமிக்கு யாரோ தலை மேல சம்மட்டியால் அடிச்சது மாதிரி இருந்துச்சு. மாணிக்கந்தான் அந்த கிணத்தை வாங்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். பொறாமனால அவனுக்கு உடல்லாம் பற்றி எரிஞ்சிருக்கு, ரத்தம் கொதிச்சிருக்கு. உடனே அவன் பாத்திர மூட்டைய கீழே போட்டுட்டு நதிக்கரையை நோக்கி ஓடி இருக்கான். மோசக்காரன், நான் பார்த்து பேசி வச்சிட்டு இருந்த பாத்திரத்தை இவன் வாங்குறதா? அயோக்கியன், நான் வாங்க வேண்டியதா அவன் வாங்கிட்டானே பாவி அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த நதிக்கரைக்கு போயிருக்கான். அதுக்குள்ள மாணிக்கம் படகுல ரொம்ப தூரம் போயிட்டாப்ல. படகோட்டி, படகோட்டி, அவனை கூட்டிட்டு போகாத, அவன் மோசக்காரன், படக திருப்பு, உனக்கு நிறைய காசு தாரேன் அப்படின்னு குரல் வள அருந்து போகும்படி கத்தி இருக்கான். அது எப்படிங்க படகோட்டியோட காதுல விழுகும்? தண்ணீரை பிளந்துட்டு படகு வேகமா போயிட்டு இருந்துச்சு. ஆத்திரத்துல அறிவை இழந்த அந்த கஞ்ச வியாபாரி மாணிக்கத்தோட படக பிடிச்சிட நினைச்சு பொறாமையால கண்ணு முன்னு தெரியாம அந்த நதியில இறங்கிட்டான். அதோட பலனா நீச்சல் தெரியாத அவன் தண்ணீர்ல மூழ்கி இறந்துட்டான். கதை சொல்ற நீதி என்ன? நேர்மையா இருக்கணும், யாரு காசுக்கும் தப்பா ஆசைப்படக்கூடாது, பேராசை பெருநஷ்டம்.

0: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். நன்னெறி கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை எலியும் தவளையும். ஒரு எலிய ஒரு தவளை சந்திச்சிருக்கு. ஒரு நாள் சந்தித்த சந்திப்பு அதுக்கப்புறம் தினந்தனும் சந்திக்க தொடங்கி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நட்போட இருந்திருக்காங்க. எலியோட வலைக்கு அடிக்கடி தவளை வரும். அப்புறம் தங்கிட்ட இருக்கிற பண்டங்களை எல்லாம் தவளைக்கு எலி சாப்பிட கொடுக்கும். இதனால தன்னோட வீட்டுக்கு வரும்படி எலிய தவளை அடிக்கடி கூப்பிட்டுருக்கு. ஆனா தவளையோட வீடு கால்வாய்க்கு அந்த பக்கம் இருந்ததுனால எலி அங்க போக விரும்பல. ஒரு நாள் தவளை வற்புறுத்தி கூப்பிட்டுருக்கு. தம் முதுகல அதை தூக்கிட்டு கால்வாய கடப்பதாவும் வாக்குறுதி சொல்லிருக்கு. எலியும் நண்பன் தானு அதுக்கு சம்மதிச்சு எப்படி அங்க போறதுன்னு கேட்டிருக்கு. தவளை அதுக்கு விளக்கியிருக்கு. அதன்படி தவளையோட கால்ல ஒரு தடித்த புல்ல கட்டி அந்த புல்லோட இன்னொரு நுனிய எலியோட கால்ல கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தவளையோட முதுகுல எலி உட்கார்ந்து பாதி கால்வாயை கடந்ததும் தவளைக்கு ஒரு வஞ்சக யோசனை தோணிருக்கு.
1: இந்த எலிதான் எவ்வளவு தின்பண்டங்களை சேர்த்து வச்சிருக்கு. அதெல்லாம் கிடைச்சிச்சுனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த எலிய கொன்னுட்டா அது சேர்த்து வச்சிருக்கிற பண்டங்கள் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கலாமே
0: அப்படின்னு நினைச்சிருக்கு தவளை. இந்த மாதிரி நினைச்ச உடனே தவளை தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிருக்கு. பயந்து போன எலி,
2: நண்பா என்ன காரியம் செய்யற? தண்ணிக்குள்ள நீ வாழ முடியும், என்னால எப்படி உயிரோட இருக்க முடியும்? இது உனக்கு தெரியாதா
0: அப்படின்னு கேட்டிருக்கு. தவளை சொல்லிருக்கு,
1: தெரியும் தெரியும், தெரிஞ்சுதான் செய்யறேன். உன்னை தண்ணிக்குள்ள அழுத்தி கொல்ல போறேன். அப்பதான் நீ சேர்த்து வச்சிருக்கிற பண்டங்களை எல்லாம் நான் சாப்பிட முடியும்
0: அப்படின்னு சொல்லிருக்கு தவளை. எலிய மறுபடியும் தண்ணிக்குள்ள அழுத்தினப்போ எலி மெல்லிய குரல்ல சொல்லிருக்கு,
2: நீ எனக்கு இப்படி துரோகம் செய்யலாமா? நான் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன். பரவாயில்ல, நீ என்னோட நண்பன் தானே, நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்ன மட்டும் உயிரோட விட்டு
0: அப்படின்னு கெஞ்சி இருக்கு எலி.
1: முடியாது, நீயே தர்றதுன்னு சொன்னா கூட

நான் உன்னை உயிரோட விட போறதில்ல அப்படின்னு சொல்லி எலி தண்ணிக்குள்ளையினும் நல்லா மூழ்கிற மாதிரி கீழே நோக்கி போயிருக்கு தவளை. தண்ணீர்ல தவிச்ச எலி கடைசியா பலம் கொண்ட மட்டும் கத்தியிருக்கு. அப்போ மேல வானத்துல பறந்துட்டு இருந்த பருந்து ஒண்ணு எலியோட கூச்சல கேட்டு அதை கவ்வி தூக்கிக்கிட்டு மேல பறந்திருக்கு. எலிய தூக்குனப்போ எலியோட கால கட்டியிருந்த தவளையும் அதோட கூடவே சேர்ந்து தானே போயிருக்கும். எலிய கவ்விட்டு வானத்துல பறந்த பருந்து எலியையும் தவளையும் கொன்னு தின்னுடுச்சு. கதை சொல்ற நீதி என்ன? நண்பர்களை சரியா பார்த்து தேர்வு செய்யணும். இன்னொருத்தவங்களுக்கு கெடுதி நினைச்சா நமக்கும் அந்த கெடுதி வந்து சேரும். கோடைப்பண்பலை 100.5 MHz-ன் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். நன்னறி கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணைந்து இருங்கள்.

होता है, अब अभी नहीं होता है।

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். நன்னெறி கதைகள். அடுத்து நம்ம கேட்க போற கதை கூடாத ஆசை. எருமை ஒண்ணு புல்வெளியில மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. எருமையோட பாதம் பட்ட புல்வெளியிலிருந்து வெட்டுக்கிளிகள் அங்கேயும் இங்கேயுமா தெரிச்சு ஓடி இருக்குதுங்க. பறந்துட்டு இருந்த கரிச்சாங்குருவி இத பாத்துட்டு வெட்டுக்கிளிகளை பிடிக்க வசதியா எருமையோட கொம்புலயே வந்து உக்காந்துக்குச்சு. பறந்து பறந்து வெட்டுக்கிளிகளை பிடிக்கிறதும் திங்கிறதும் எருமையோட கொம்புல உக்காருறதுமாவே இருந்திருக்கு இந்த கரிச்சாங்குருவி. தன்னோட கொம்புல அடிக்கடி கரிச்சான் அமர்வது தொல்லையா நினைச்சிருக்கு எருமை. கரிச்சான விரட்ட வாழ ஆட்டினாலும் எட்டல, தலை அசைச்சு விரட்ட நினைச்சாலும் முடியல. அந்த வழியா வந்த நரி எருமையோட கொம்புல சவாரி செய்யற கரிச்சாங்குருவிய பாத்திருக்கு. தானும் எருமை மேல சுகமா சவாரி செய்யணும்னு அந்த நரிக்கு ஆசை வந்திருக்கு. உடனே எருமைய நோக்கி நரி, எருமையாரே, கரிச்சாங்குருவி உங்க கொம்புல அமர்ந்து சவாரி செய்ய நீங்க எவ்வளவு கட்டணம் வாங்குறீங்க? என்னையும் அது மாதிரி சவாரி செய்ய அனுமதிச்சா நான் உங்களுக்கு ரெட்டிப்பான கட்டணம் தருவேன் அப்படின்னு சொல்லிருக்கு நரி.
1: நரியாரே, உமக்கு என்ன பார்த்தா இழப்பமா தெரியுதா? நானே இந்த கரிச்சான் தொல்லை தாங்க முடியாம எரிச்சல்ல நிக்கிறேன். தலையாட்டினாலும் போக மாட்டேங்குது, வாலும் எட்டல. இதுல ஒன்னையும் நான் சுமக்கணுமா
0: அப்படின்னு கேட்டிருக்கு எருமை. சாச்ச, உருவத்தில் பெரியவரான உங்களை நான் கிண்டல் செய்ய முடியுமா? உங்க முதுகுல சவாரி செஞ்சா சுகமா இருக்குமே அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கு நரி.
1: இந்த குருவிய பிடிச்சு எங்கிட்ட கொடுத்தா போதும், உன்னை கட்டணமே இல்லாம சுமக்கறேன்
0: அப்படின்னு சொல்லிருக்கு எருமை. அப்படியா சொல்றீங்க?
1: இப்ப பாருங்க என் வீரத்தை
0: அப்படின்னு நரி எருமையோட வாழை பிடிச்சு ஏறி அதோட முதுகுல போய் உக்காந்துக்குச்சு. கொம்புல இருந்த கரிச்சான தாவி தாவி பிடிக்க நினைச்சிருக்கு. ஆனா அதுவே பறந்து பறந்து வேடிக்கை காட்டியிருக்கு. எருமை அசைறதும் கரிச்சாங்குருவி போக்கு காட்டுறதும் தாவி குதிக்கிறதும் தான் நரிக்கு சந்தோஷமா இருந்திருக்கு.
2: நரியே, என்ன பிடிச்சிடுவியா? என் உருவத்தை பார்த்து சாதாரணமா எடை போட்டுட்டியா
0: அப்படின்னு இருக்கு கரிச்சான். உன்ன பிடிக்காம இறங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு நரி. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க எருமை இப்போ நரியோட தொல்லையையும் சேர்த்து அனுபவிச்சிருக்கு.
1: நரியாரே, நீங்க கரிச்சான பிடிச்சது போதும், என்னால உங்க ரெண்டு பேர் தொல்லையையும் தாங்க முடியல, உடனே கீழே இறங்குங்க
0: அப்படின்னு இருக்கு எருமை. எருமையாரே, கொஞ்சம் பொறும், இந்த முறை கரிச்சா மாட்டிடும் அப்படின்னு தன்னோட கூரிய நகங்களை வச்சுட்டு கீறி இருக்கு நரி. கரிச்சா வழக்கம் போல பறந்துட நரியோட நகங்கள் எருமையோட முதுகுல கீறி காயம் போட்டிருக்கு. ரெண்டோட தொல்லையையும் தாங்க முடியாததோட முதுகுல காயம் ஏற்பட்டதுனால உடம்ப உலுக்கி நரிய கீழே தள்ளிடுச்சு எருமை. கீழே தள்ளி ஓங்கி ஒரே ஒரு மிதி மிதிச்சிருச்சு. நரியோட கால் உடஞ்சே போயிடுச்சு.
2: வேண்டாததுக்கு ஆசைப்பட்டு என் காலை ஒடிச்சுக்கிட்டேனே
0: அப்படின்னு புலம்பிட்டே ஓடி இருக்கு நரி. கதை சொல்ற நீதி என்ன? வீணாசை வேதனை தரும்.

கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். நன்னெறி கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை கிணத்தத்தான வித்தேன். கேக்கலாமா? ஒருத்தரு தன்னோட கிணத்த ஒரு விவசாயிக்கு வித்திருக்காரு. வாங்கின விவசாயி அடுத்த நாள் கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுக்க ஆவலோட கிணத்துக்கு வந்திருக்காரு. அப்போ வித்தவர் அங்க நின்றுட்டு விவசாயிய தண்ணீர் எடுக்க விடாம தடுத்திருக்காப்ல. விவசாயிக்கு கோபம் வந்திருக்கு. எனக்குதான் கிணத்த வித்துட்டு அதுல இருந்து தண்ணி எடுக்க விடாம செய்யறீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு வித்தவரை பார்த்து கோபத்தோட கேட்டிருக்காரு. அதுக்கு வித்தவரு, ஐயா உங்களுக்கு நான் கிணத்த மட்டும் தேவித்தேன், அதுலக்க தண்ணியே இல்ல அப்படின்னு சண்டை போட்டிருக்காப்ல. விவசாயி குழப்பத்தோடையும் கோபத்தோடையும் நீதிபதியிட்ட போய் முறையிட்டு இருக்காரு. நீதிபதி ரெண்டு பேரையும் அழைச்சு ரெண்டு பேர் பக்கத்துல இருக்க நியாயத்தையும் விசாரிச்சிருக்காரு. அப்போ கிணத்த வித்தவர்கிட்ட, நீ கிணத்த வித்துட்டதுனால அது உன்னோடது இல்ல, அதுல உன் நீரை இன்னமும் நீ சேர்த்து வச்சிருக்கிறது தப்பு, உனக்கு அதுலதான் நீரை சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சீனா விவசாயிக்கு அதுக்கான வாடகைய தினம் கொடுத்துரு, இல்லனா கிணத்துல இருந்து உன்னோட நீரை எடுத்துட்டு போய் உடனே வெளியேறு அப்படின்னு தீர்ப்பு சொல்லிருக்காரு. விற்றவர் தலைய குனிஞ்சுக்கிட்டே தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு விவசாயிய கிணத்தோட முழு பலனையும் அனுபவிக்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. கதை சொல்ற நீதி என்ன? வியாபாரங்கள்ல நியாயமும் தர்மமும் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும்.

0: ஏண்டா
1: கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
5: பண்பலை படைப்பாளிகள்.
2: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
3: நிலைய இயக்குனர்
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
3: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
5: பண்பலை படைப்பாளிகள்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடைப்பன்மலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். நன்னறி கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து ஒரு முல்லா கதை கேட்கலாமா? கதைக்கு பேரு சந்தோஷம் எங்கே. ஒரு சமயம் முல்லா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. வழியில மக்கள் நடமாட்டம் குறைஞ்ச காட்டு பகுதி ஒன்னு குறுக்கிட்டுச்சு. அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு மரத்தடியில யாரோ ஒருத்தர் தனியா உட்கார்ந்திருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. பக்கத்துல போய் பாத்திருக்காரு. மரத்தடியில இருந்தவரு வசதிகள் பல இருக்கிறவரா தெரிஞ்சது. ஆனா அவர் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்திற்கான அறிகுறியே தென்படல. முல்லா அவருக்கு பக்கத்துல போய் உக்காந்துகிட்டாரு. ஐயா, உங்களை பார்த்தா செல்வச்சீமான் மாதிரி தெரியுது. எதுக்காக இங்க தனியா உக்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: அப்படின்னு கேட்டிருக்காரு முல்லா. அதுக்கு அங்க உட்கார்ந்திருந்தவரு,
1: ஹா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் நிறைய சொத்துக்கு சொந்தக்காரன்தான். என் தலை எழுத்து இப்படி தனியா வந்து இருக்கேன்
0: அப்படின்னு சலிப்போட சொல்லியிருக்காப்ல. முல்லா மெதுவா,
1: நீங்க எதுக்காகவோ ரொம்ப வேதனைப்படுற மாதிரி தெரியுதே, உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு,
0: எங்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு.
2: எனக்கு ஏராளமான சொத்து இருக்கிறதுனாலதான் கவலையா இருக்கேன்.
1: என்னோட சொத்துக்களை யாராவது வஞ்சனையால கவர்ந்துட்டு போயிட்டா நான் என்ன செய்யறது, நான் எங்க போறது அப்படிங்கறத நினைச்சிட்டா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.
0: இப்ப கூட நான் வெறும் கையோட வரல, நான் என் கைப்பையில
1: ஏராளமா பணம் வச்சிருக்கேன். ஆனா இது கூட எனக்கு பயத்தை கொடுக்குது, யாராவது இது பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் வேதனையா இருக்கு. என் வாழ்நாள்ல நான் கொஞ்ச நேரம் கூட இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே இல்ல
0: அப்படின்னு தன்னைத்தானே நொந்துகிட்டாரு அவரு. முல்லா கொஞ்சம் யோசிச்சாரு. அவர் கையில இருந்த பணப்பைய பிடுங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. அந்த செல்வந்தரும் விடல, முல்லாவை துரத்த ஆரம்பிச்சுட்டாப்ல. ரொம்ப தூரம் ஓடியும் அவரை பிடிக்க முடியல. அதுக்கு மேல ஓட முடியாம மரத்தடியிலேயே வந்து உக்காந்துட்டாரு அந்த செல்வந்தர். முல்லா திரும்பி வந்து அந்த பணப்பைய அவர் பக்கத்துல வச்சுட்டு ஒளிஞ்சிட்டு கவனிச்சாரு. அந்த செல்வந்தருக்கு பணப்பைய பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியல, சந்தோஷத்துல துள்ளியே குதிச்சாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப முல்லா அவருக்கு முன்னாடி வந்து,
1: நீங்க கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன்
0: அப்படின்னு சொன்னாரு. அந்த செல்வந்தர் முல்லாவை பார்த்து, இந்த கொஞ்ச நேரத்துல நான் அடைஞ்ச சந்தோஷத்தை இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்ல.
1: உங்களை பார்த்தா அறிவு நுட்பமான மனிதரா தெரியுதே, அதோட எப்பயும் கவலையே இல்லாம இருப்பவர் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
0: நானும் அப்படி எப்பயுமே சந்தோஷமா இருக்க ஒரு வழிய சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முல்லா, மனுஷனோட சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் எதிரியா இருக்கிறது பேராசைதான். நாம எந்த பொருள் மீது பேராசை கொண்டாலும் அந்த பொருள் கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற கவலை நம்மள வந்து சேர்ந்து நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக பணத்தை வேணான்னு சொல்லல, தேவைக்கான பணத்தை சம்பாதிச்சா போதும், நிம்மதியா இருக்கலாம். அளவுக்கு அதிகமா சம்பாதிச்சு அதை சேர்த்து பாதுகாத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அந்த பொருளை காப்பாத்தணும் காப்பாத்தணுங்கிற வேதனை தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. முல்லாவோட வார்த்தைகள் அந்த செல்வந்தரோட மனதுல புத்துணர்ச்சிய ஊட்டுச்சு. முல்லா சொன்னதுல இருந்து சந்தோஷம் எங்கன்னு தெரிஞ்சதுங்களா?

கோடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் இதுவரை பஞ்சதந்திர கதைகளில் நன்னறி கதைகளும் முல்லா கதையும் கேட்டோம். நிகழ்வுகளின் நினைவுகள் வரும் வாரம் என்ன தர காத்திருக்கிறது? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்னறி கதைகளை சொன்ன மகிழ்வோடும், கதைகள் சொன்ன நீதிகளை பகிர்ந்த சந்தோஷத்தோடும் நன்றிகளோடும் விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைட்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொடைப்பண்பலை 100.5 இது பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சி என்னென்னா, நிறுத்திய வரிகளிலிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பாடலை நீங்கள் தொடர்ந்து பாடணும். உங்களுக்கான எண்களை சொல்லிடலாமா?
1: நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வந்து ஐயோ பாட வரணும், நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு நிறைய பாடல்கள்லாம் தெரியும் அப்படின்னு நேயர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க.
0: ஆமாம்,
1: இந்த இடிப்பில் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லி தானே ஆகணும்.
0: அறிமுக நேயர்களாக இருந்தால் 24 24 24 தொலைபேசி எண்ணில் வாங்க. மகளிராக இருந்தால் 24 24 29. அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24 24 29 அல்லது 290 333 24 24 26 என்ற எண்ணுமே இருக்குது. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 542. இப்போ நிகழ்ச்சியில் உங்களோட பேசுகிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கோம்.
1: ஆமாம், யார் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறோம். நிர்மலா அசோக்,
0: சசிரேகா ஜெயகாந்த்.
1: வணக்கம் நேர்களே.
0: என்ன
1: சசி, எப்படி இருக்கீங்க?
0: பாடுற பிரமிப்பில் நீங்கள் பேரெல்லாம் சொல்ல மறந்துட்டீங்க.
1: இல்லை, அதாவது பாட்டு பட்டாளம் இந்த நிகழ்ச்சியிலே நம்ம நிறைய பாட போகிறோம். நேயர்களுக்கு தெரியாத பாட்டை நம்ம பாட போகிறோம். ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளில் நம்ம எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கே இருந்து நேயர்கள் வந்து தொடர்ந்து பாடணும்.
0: அதுக்காக வந்து நேயர்களுக்கு தெரியாத பாடல்களை பாட போகிறோம்னா தெரியாத மாதிரி இருக்கா பாட்டு அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பாடல்கள் தான். ஏன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நம்மளும் சந்தோஷமாக இருக்கு.
1: நீங்கள் பாடுறது கேட்டு நாங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். பாடல் வரிகள் தயாராக இருக்குது. இப்போ இணைப்பில் வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க?

0: இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன்,
2: பாட்டு
1: கேட்டுலாமா?
0: கேளுங்க.

0: அதாவது இந்த பாடல் தான் கொடுக்க போறோம்னு அவர் நினைச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அது என்ன பாட்டுன்னு நாங்கள் வந்து இப்படித்தான் பாடணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஆனா முருகன் உங்களுக்கான பாடல் வரி இனிமே தான் வரும், கேளுங்க.
1: சரி போடுங்க.
0: என்னங்க

0: இதெல்லாம் தொடர்ந்து வராதுங்க, நீங்க தான் பாடணும்.
1: பொட்டு மஞ்சள் தான அரைச்சு மித்தமு நீராட சொல்லு, மீனாட்சி குங்குமத்தில சூட சொல்லு. அதுக்கப்புறம் வர மாட்டேங்குமா
0: சொன்னத நானும் கேக்குறேன் பாடுங்க. அன்னத்தின் காதுல ஓதிடு மாமன மாச கணக்கில பாடப்படுத்து பூவா வெடிச்ச பெண்ணையே. என்ன பாடு தெரிஞ்சுச்சா?
1: ஆமா, இது வந்து எஜமான் படத்துல இருந்து ஆள போல் வேலை போல்
0: பாடல் வரிகளை மறக்காம நீங்க தான் பாடணும். இருந்தாலும் நாங்களும் உங்களுக்கு சேர்ந்து இந்த வரி தான், இந்த வரி தான் ஞாபகப்படுத்தி இருக்கோம். இனி வர நேயர்கள் வந்துட்டு நீங்க தான் பாடணும். இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் வந்திருக்கீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் கிராமம்
0: நல்லா இருக்கும். பாட தயாரா இருக்கீங்களா?
2: போடுங்கம்மா,
0: கேளுங்க.

0: என்னமோ சொல்லுங்கள், தள்ளியே நில்லுங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றதே.
1: பாத்தீங்களா
2: என்ன அழகா, என்னமோ சொல்லுங்கள்,
1: ரொம்ப அழகா பாடிட்டீங்க. கூடுங்க நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாடிட்டீங்க திருமலை அவர்களே, ரொம்ப சிறப்பா அழகா பாடிட்டீங்க. அடுத்த நேரம் நம்ம பார்க்க போறோம்.
2: நேரும் தயாரா இருக்காங்க,
1: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாருங்க? கஸ்தூரிமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சமைச்சிட்டு இருக்கீங்களா? முடிச்சுட்டு ரெடியா இருக்கீங்க?
2: ஆனா பாடல் வரிகள் வந்து விட்டு விட்டு கேட்டா எங்களுக்கு என்னன்னே புரியாம போயிடும். சரிங்களா? இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்னு பேசுங்க. சரிங்களாமா? இப்ப நல்லா கேக்குது. இப்ப பாட போறீங்களா?
1: அந்த பாட்டு பாடாதீங்க, இந்த பாட்டை பாடுங்க. கொடுங்க பாட்டு கஸ்தூரி அம்மாவுக்கு.

0: இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், பாடல் வரிகளை வந்து எங்களுக்கு விட்டு விட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு. சரிங்களா, இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்று பாடுங்க.
1: கேட்கலையா மேடம்?
0: ஆ, இப்போ கேட்குது. சரியா தொடங்கியிருக்கீங்க, தொடர்ந்து பாடுங்க. நீங்க பாடிட்டு இருக்க வரியே

0: நன்றி மேடம்.
1: கஸ்தூரியம்மா நன்றி, வணக்கம். உங்க பேரு இதெல்லாம் தெளிவா கேட்டுச்சு, ஆனா பாடின பாடல் வரிகள் கேட்கல.
2: நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இணைப்பு வந்து சரியா கிடைக்கிற இடத்துல நின்று பாடுங்க, அப்ப எல்லாமே கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன கொடுக்க போறோம்னா பாடல் கொடுக்க போறோம்.
1: எல்லாருக்காகவும் வருது கேட்கலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது பாட்டு பட்டாளம். அதாவது சசி, உதயவிழா டைம் வந்து நீங்க பாடுனதை ரொம்பவே கேட்டு ரசிச்சோம்.
10: அப்படியா?
9: ஆமா. பாடல்கள் வந்துட்டு பாடி பாடி, இல்லைன்னா பாடும்போது, இல்லைன்னா பாடலை கேட்டு, இதெல்லாம் பதிவாகும் போது அதுல ஒரு சந்தோஷம் தானே நமக்கு.
10: இப்ப ஒரு வழியெல்லாம்
9: கிடையாது, சரிங்களா? நீங்க அப்படி நினைக்காதீங்க. இப்ப இணைப்புல யாருங்க?
11: பாட்டை
9: கொடுங்க.

0: அடுத்த நேயர் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா நம்ம பாப்போம். சரிமா, நன்றிங்க லீலாமா வந்ததுக்காக. அடுத்த நேயர் வந்துட்டீங்க, வாங்க.
1: யார் வந்திருக்கீங்க? ரொம்ப அருமையான பாடல் உங்களுக்காக, அது ஈஸியா கொடுத்துட்டோம்.
2: மதுரை தெத்தூர்ல இருந்து துரையப்பா.
0: துரையப்பா,
1: துரையப்பா நீங்க பாடுங்கப்பா.
2: எங்களுக்கு பழைய பாட்டா போடுங்கப்பா.
1: பழைய பாட்டா? என்னங்க இந்த பாட்டு நீங்க கேட்டதே இல்லையா?
2: நான் கேட்கல. இல்ல இல்ல,
0: பழைய பாட்டு கேளுங்க.

0: மனம் கோல வடிவங்களின்
1: கோடி நினைவு வந்தது
0: நீல நயனங்களில்
1: நினைவு வந்ததுக்கு அப்புறம் மீதி நினைவுலாம் காணா
2: ஐவகை அம்புகள்லாம் காணாம போயிடுச்சு எங்க வீசி எறியப்பட்டது தேடிக்கொண்டிருக்கிறோம்
0: அப்படின்னு
2: சொன்னீங்க நிறுத்திய வரியில இருந்தாலும் பாடணும் சரிங்க எல்லா வரியும் பாடணும் நீங்க
1: பாடுங்க ஒரு 4 வரியாவது கரெக்டா பாடுங்க அந்த ஐவகை அம்புகள்ல இருந்து ஆரம்பிங்க

0: அவன் கோல வடிவங்களில் சொல்லுங்கப்பா.
1: பல கோடி நினைவு வந்தது.
0: பல பல கோடி நினைவு வந்தது. அடுத்த வரி வரலையே.
1: ஐவகை அம்புகள் கைவழி ஏந்திட.
0: ஐவகை அம்புகள் அது ராகம் வர
1: ராகம் வரல பாத்தீங்களா.
2: ஒரு நீண்ட கனவு வந்தது.
1: சரி, கனவு வந்து முடிஞ்சிருச்சு. மதுரையில இருந்து பாதிதான் வந்திருக்கு, மீதி கொடைக்கானல் இருந்து வந்துருச்சு. சரிங்களா,
3: வர நேயர் வந்து நம்ம கொடுக்க போற பாட்டை முழுமையா பாடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட கூப்பிட்டுருவோம். வாங்க உள்ள வாங்க. வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது பாட்டு பட்டாளம். யாருங்க?
4: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்ல இருந்து திவ்யா பேசுறேன்.
1: திவ்யா பாடுங்கம்மா.
4: இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குமா?
3: உங்களுக்காக ஒரு பாடல் வருது திவ்யாமா, கேளுங்க.
4: சரிங்க.

0: அடுத்து
1: கரெக்ட் தெரியலையே.
0: தெரியலையா?
1: நல்ல பாடல்.
0: இந்த பாடல் கேட்டிருக்கீங்கல்ல, இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா? இன்னொரு முறை கேட்டா பாடுவீங்களா?
1: நெக்ஸ்ட் லைன் தெரியல மாமா.
0: சரி, நாங்க வேணா என்ன வரி அப்படினு சொல்றோம், பாடுறீங்களா? கூவுகிற கூவல் எல்லாம், கூவுகிற கூவல் எல்லாம்,
1: கூவுகிற கூவல் எல்லாம்
0: என்ன வந்து தாக்குதடி. இஸ் இட் சோ? எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். சரி, எப்படியோ இத மட்டும் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. சிறப்பு, சிறப்பு. ரொம்ப நல்லா அழகா பாடிட்டீங்க, அழகா பாட வச்சீங்க, பாடுனீங்க, நன்றிங்க திவ்யாமா. இப்ப என்ன பண்ணலாம், எல்லாருக்காக ஒரு
2: எல்லாருக்காகவும் பாடல் கேட்டலாம். கோடை பண்பலை 100.5.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நேரம் ஒருபகல் 11:30. இது பாட்டு பட்டாளம் கொடை பண்பலை 100.5 கேட்டுட்டு இருக்கோம். நிறுத்திய வரிகள்ல இருந்து நேர்கள் வந்து தொடர்ந்து பாடல பாடிட்டு இருக்காங்க,
8: பாடிக்கிட்டே இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 4 வரியாவது பாடணும். ஆனா பாடின பாட்டு ஏ திரும்ப பாடுகிறாதீங்க சரிங்களா? நாங்க கொடுக்க மாட்டோம். இப்ப இணைப்புல யாருங்க?
9: பாடுங்க.

0: அழகரையா, வானுக்கு எல்லையில இருந்தே பாடுங்க. அதான் கண்டுபிடிச்சிட்டீங்களே, பாடுங்க.
1: வானுக்கு
2: பதட்டமா இருக்குமா?
0: வருஷம் முழுக்க
2: பேசுறாலும்
0: கேளுங்க.

0: வானுக்கு எல்லை யார் போட்டது அப்படின்னு வர அடுத்த வரி அது போல மறந்து மறந்து வந்துடும்.
1: நீங்க பாடுங்க.
2: வாழ்க்கைக்கு எல்லை போட்டது, சாத்திரம் தாண்டி தப்பி செல்வது இது.
1: இப்ப பாடுங்க பாடல் வரிய.
0: இது ஒரு கனவா,
3: அவரோட ஸ்பீடுக்கு நீங்க பாட்டை ஸ்பீட் பண்ணணும்.
1: இல்ல எல்லாமே கனவாவே வராது இல்ல, அடுத்தடுத்து கனவா உறவா அப்படின்னு
3: ஏதாவது போடுங்க இடையில இடையில.
1: சரி, உங்களுக்கு தெரிந்த வரிகளை பாடிட்டீங்க, சரி நன்றிங்க. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
4: நான் காங்கயம் திருவிக்க நகர் ரூபா வேலுமணி
3: பேசுறேன். ரூபா, நீங்க பாடல, உங்களுக்காக ஒரு பாடல் வருது கேளுங்க.

0: வானுக்கு எல்லைக்கு ஏன் வந்ததுன்னு வரும்மா?
1: வானுக்கு எல்லை யார் போட்டது?
0: வாழ்க்கைக்கு எல்லை
2: பாடுங்க.
0: கண்ணுக்குள் நூறு நிலவா,
2: அந்த வரி பாடுங்க.

0: எனக்கும் பிடிக்கின்ற எதிரி எனக்குள் புதைகின்ற எதிரி ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே உங்கள் எதிரியாயோடு அழகன் இருக்கிறான்
1: அவன்தான்
0: அன்புள்ள எதிரி எனக்கும் பிடிக்கின்ற எதிரி
1: உங்களுக்கு பிடிச்ச அந்த எதிரி யாருமா
0: எங்க வீட்டுக்காரருங்க
1: அவர் பேரை சொல்லுங்க
2: கண்டுபிடிச்சிட்டீங்க நம்ம இப்போ அடுத்த நேரம் வந்து சந்திக்க போகிறோம் வாங்க வணக்கம்
1: நேரம் 11:34 யாருங்க
3: ஹலோ அக்கா நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து கவிதா பேசுறேன்
2: சரி கவிதா நேரமெல்லாம் நாங்கள் சொன்னாலும் நேரமாக நீங்கள் பேச மாட்டீங்க அப்படிதானே
1: சரிங்க கவிதா
2: கவிதா பாடல் வரிகளை கேளுங்க
3: ஓகேங்க

0: மறுபடியும் கேக்குறீங்களா?
1: அக்கா இதுக்கு 60s சாங் மாதிரி போடுங்களேன்க்கா.
2: 60s ஆ?
0: ஏமா அவ்வளோ பழைய ஆளா நீங்க?
1: இல்ல பழைய ஆள் இல்ல, அந்த பாட்டுகள் பிடிக்கும்.
0: 60s சாங்ஸ் பிடிக்குமா? 80s சாங்ஸ் தான் அவங்க 60s சாங்ஸ் னு சொல்றாங்க நினைக்கிறேன்.
1: இல்லக்கா.
2: இல்ல எங்க
0: சரி, எனக்கு பழைய பாட்டு நம்ம வந்து இப்ப டெஸ்ட் பண்ண போறோம். கவிதா நீங்க ஒரு 60s உள்ள பாடல் ஒன்னு பாடுங்க.
1: எது பாடணுமாக்கா?
0: பாடுங்க,
2: ஏதாவது ஒரு பழைய பாடுங்க பாடுங்க.
1: மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினைப்பு மனசிலே.
0: இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கவிதாவுக்கு வந்து நீங்க 60s இருக்க பாடலை கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிப்பாங்க, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம்.
2: அப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது.
0: நாங்க என்ன பாடல் கொடுக்கறோமோ அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: நல்ல அழகா பாடுனீங்க,
0: நல்ல முயற்சி கவிதா. அடுத்த முறை வரும்போது இன்னும் நீங்க வந்து இப்போ உள்ள பாடல்களும் பாடணும் அப்படின்னு கேட்டுட்டு

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வானலைகளில் வர்ண ஜலம் படைத்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 100.5 பாட்டு பட்டாளம். இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர்
9: நிறுத்திய வரியிலேருந்து பாடலை பாடுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம். அவரே குழந்தைட்டாரே,
8: காலையும் கிடையாது, முற்பகல் வணக்கம்.
10: பாட்டு
8: வருது கேளுங்க.

0: பூப்பந்தல் போட போடவா
1: பாடல் எத்தனை முறை கேக்குறோம், இத்தனை வருஷங்கள் ஆனாலும் சலிக்காத பாடல்.
0: ரம்யா கிருஷ்ணன் நடிப்ப டான்ஸ் நல்லா இருக்கு. அதுதான் பாடல். இன்னொரு முறை போடுங்களேன், ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: இன்னொரு முறை கேளுங்க.

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் சகோதரி, ராமநாதபுரத்துல இருந்து காஞ்சிமுடிங்கிற கிராமத்துல இருந்து கலிதா பேசுறேம்மா.

0: எங்கயோ போயிட்டீங்களே, அந்த சத்தத்துக்கு முன்னால கவிதாமா, கவிதாமா நீங்க வந்து அந்த ராகம் எல்லாம் சரிதான், ஆனா கண்ணாலேன்னு ஆரம்பிக்கும்ல, அங்க வாங்க.
1: கண்ணாலே கட்டி வைக்கவா,
0: இப்ப பாடுங்க, இப்ப பாடுங்க.
1: இல்லங்களா, கண்ணாலே கட்டி வைக்கவா அப்படின்னு ஆரம்பிங்க.
2: கண்ணாலே கட்டி வைக்கவா
1: பூப்பந்தல் போட சொல்லவா.

0: ஆட்டமா ஓட்டமா நோட்டமா.
1: இதுக்கு பேரு தான் பின்பாட்டு அப்படிங்கிறது. உங்களுக்கு நீங்க முன்பாட நாங்க பின்பாட்டு பாடவா? ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பாடுனீங்க கவிதாமா. உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஒரு பாடல் வருது கேட்கலாம்.
2: அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க, எங்களோடையும் பேசுங்க அப்படின்னு. வாங்க வணக்கம்.
1: வாங்க வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
2: பாடல்
1: கொடுங்க முருகேஸ்வரிக்கு.

0: என்ன உங்களுக்குள்ளே பாடுறீங்க, எங்களுக்கு கேட்கணும்.
1: சரிதான்
2: பாடுங்க.

சரி, ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இந்த 1 எப்படி போச்சுனே தெரியல.
8: தெரியலாம்,
7: பாட்டு பட்டாலும் அப்படின்னாலே நம்மளும் பாடுறதுக்கு தயாராயிடுறோம், நேர்களையும் தயாராக்கிடுறோம்.
8: அதுவும் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட புன்னகையோட எல்லாம் வந்தாங்க பாத்தீங்களா?
7: ஆமா,
8: சரி,
7: எல்லாரும் உற்சாகப்படுத்தி விட்டுட்டோம்.
8: ஆமா, நிறைவான நேரத்துக்கு வந்து நம்ம வந்துட்டதால.
7: அது இல்லாம நிறுத்திய வரியில இருந்து நம்ம வந்து பாடலை திரும்ப தொடர்ந்து பாடணும் எங்களுக்கு ஆசையா இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிர்வரும் சனிக்கிழமை முற்பகல் 11 பாட்டு பட்டால நிகழ்ச்சிக்கு வாங்க, பாடலாம். சரிங்களா?
8: இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். சசிரேகா ஜெயகாந்த்,
7: நிர்மலா அசோக்.
8: நன்றி நேர்களே.
7: நன்றி நேர்களே.

நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதை

0: பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைத்ரோம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM Rainbow 100.5.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
4: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரி அதிகாலை வானம்.
3: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
4: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியே.
3: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, இனி சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
4: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடி வரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
3: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
4: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தால் என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
0: பண்பலை படைப்பாளிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் புதியோர்கள், புதியோர்கள், புன்னகை சுமந்த புதியோரே, பூந்தளிர் ஆன இளையோரே, நாளை பயிலகம் செல்வோரே, நல் மறை பயின்று வளர்வீரே. நீர் நாளைய இளைஞனே, இம்மானுடம் மதம் என்னும் வலையில் உன்னை விழவைப்பார். அந்த வாதம் ஒற்ற வார்த்தைகளை பதியாதே உன் மனதில், உன் செவியோரம் பிரிவினை தூண்டுவார், அதை உன் வழிபாட்டில் இணைத்திடுவார். நீ உன் மனதால் அதனை தவிர்த்திடுவாய். உன் அகவை இருபதை தொடுகையில் தாய் தந்தையின் கரங்களை பார்த்திடுவாய். அவர் கைகளை உன் முகம் பதித்திடுவாய். உன் கண்ணீரை காணிக்கை ஆக்கிடுவாய். உனை ஈன்றோர் சுகமாய் அழுதிட நீ வழிவிடுவாய். இனி உன் பணியை நீ துவக்கிடுவாய். நீ திருப்பணி செய்வது தெய்வீகம், உன் பொது பணி தருமே.

ஆனந்தம். நம் பரப்புரை உன் பொறுப்புரையாக்கு, வீண் சலிப்புரை நீ புறமாக்கு, உனக்கோர் மதிப்புரை நீ உருவாக்கு, உன் பதிப்புரை பிறர் எழுத உன் படைப்பாக்கு. நீ பாடுபடு, உன் வயிறார பசியாறு, உன் அருகாமை வசிப்போரை உன் அன்பால் இணைத்திடு. அவர் வழிபாடு முறைகள் மாறுபடலாம், ஆயினும் நீ வேறுபடலாமா? நீ எதனையும் ஏற்கும் எண்ணம் வேண்டும், ஏற்ற தாழ்வின்றி மனிதம் வாழ வேண்டும். இதை சுயநல மனிதன் ஏற்க மாட்டான். இனிவரும் இளையோன் அவன் சொல் கேள மாட்டான். வரும் புதியோர் புன்னகை பூக்கட்டுமே, அதை நல்லோர் வாழ்த்தாய் கூறட்டுமே. வரும் புதியோர் புன்னகை பூக்கட்டுமே, அதை நல்லோர் வாழ்த்தாய் கூறட்டுமே. இளம் தலைமுறைக்கு வாழ்க்கையின் இனிமை குறித்து இளைய தமிழ் கவிதை தந்திருக்கிறார் ஈரோடு கொக்கராயன்பேட்டை பாரதி நகர் தாகாஷெரி.

சம்பளை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசேலன் சொல்லியிருக்கும் அம்மா. அம்மா, 1000 பேர் இருந்தாலும் அம்மா உனைப்போல் வருமா? பெற்றெடுத்து என்னை பெருமை கொள்ளச் செய்தாயே. ஊரே வியக்கமளவுக்கு என்னை உயர வைத்து அழகு பார்த்தாயே. உன் வயிறு ஒட்டி கிடந்தாலும் என்னை ஒரு நாளும் பட்டினியாய் விட்டதில்லையே. ஊரே வியக்கும் அளவிற்கு என்னை உயர வைத்து அழகு பார்த்தாயே. உன் வயிறு ஒட்டி கிடந்தாலும் என்னை ஒரு நாளும் பட்டினியாய் விட்டதில்லையே. மற்றவர்கள் உன்னை மதிக்காவிட்டாலும் உன் மக்களை என்றுமே நீ மகிழ்வாய் நடத்தினாயே. மற்றவர்கள் உன்னை மதிக்காவிட்டாலும் உன் மக்களை என்றுமே நீ மகிழ்வாய் நடத்தினாயே. என் ஒவ்வொரு அடியிலும் என்னை காத்தாயே. ஓய்வில்லா உழைத்த உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? என் ஒவ்வொரு அடியிலும் என்னை காத்தாயே. ஓய்வில்லா உழைத்த உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என கைமாறு செய்ய முடியாத அம்மாவின் அன்பை தன் கவிதையில் சொல்லியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: ஓவியம் தீட்டம் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை பற்றி கவிதை தந்திருக்கிறார் பழனி நெய்காரப்பட்டி கனிஷ்கா. தன்னம்பிக்கை, நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் அதை கடந்து விடலாம். தன்னம்பிக்கை என்ற நண்பன் துணை இருந்தால் தோல்வியும் ஒரு நாள் வெற்றியாக மாறும். ஜெயித்துக் கொண்டே வாழ்வது வெற்றி அல்ல. வெறுத்தவர்கள் கூட வாழ்த்தும் வரை போராடு, முயற்சியை விடாதே, நம்பிக்கையை இழக்காதே. தன்னம்பிக்கை, நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் அதை கடந்து விடலாம். தன்னம்பிக்கை என்ற நண்பன் துணை இருந்தால் தோல்வியும் ஒரு நாள் வெற்றியாக மாறும். ஜெயித்துக் கொண்டே வாழ்வது வெற்றி அல்ல. வெறுத்தவர்கள் கூட வாழ்த்தும் வரை போராடு, முயற்சியை விடாதே, நம்பிக்கையை இழக்காதே என தன்னம்பிக்கை பற்றி கவிதை தந்திருந்தார் பழனி நெய்காரப்பட்டி கனிஷ்கா.

வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி மதுரை புதுமாக்காளிப்பட்டி ரோடு சத்தியசீலன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு இரு இப்படியே இரு. இரு இப்படியே இரு. அதிகாலை தொழுதெழுந்து கண் விழித்திரு. முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சியும் பயிற்சியும் செய். அதிகாலை தொழுதெழுந்து கண் விழித்திரு. முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சியும் பயிற்சியும் செய். இடையூறு எத்தனை வந்தாலும் எதிர்கொண்டு சகித்து இரு. இடையூறு எத்தனை வந்தாலும் சகித்து இரு. நல்ல செய்தியை வாசித்தும் கேட்டும் யோசித்தும் இரு. நல்ல செய்தியை வாசித்தும் கேட்டும் யோசித்தும் இரு. தாயின் சொல்லை திருமந்திரமாக ஏற்று மதித்து இரு. தாயின் சொல்லை திருமந்திரமாக ஏற்று மதித்து இரு. இன்னா செய்தாருக்கும் இன்பமாக இனியவை செய்து இரு. இன்னா செய்தாருக்கும் இன்பமாக இனியவை செய்து இரு. உழைத்து உண்டு உடுத்தி ஓய்வில் மகிழ்ந்து இரு. உழைத்து உண்டு உடுத்தி ஓய்வில் மகிழ்ந்து இரு. இப்படியாக இரு இப்படியே இரு என்ற தலைப்பில் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சிக்காக கவிதையை எழுதி அனுப்பியிருந்தார் மதுரை புதுமாக்காளிப்பட்டி ரோடு சத்தியசீலன்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 8 சனிக்கிழமை மாலை 6 திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பாத்து

0: மேலும் விவரங்களுக்கு
1: கால் 9965-23999.
2: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமலை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
4: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த கடந்த மாதங்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 பேருக்கு மேல ஒரே வகையான தொந்தரவுடன் வந்தாங்க. சர்க்கரை இருக்கணும் இல்லை, சர்க்கரை இல்லாத வந்தவங்க அதிக பேர் சர்க்கரை இருக்கணும் தான் வந்து வந்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, வரவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா வந்து அந்த 3-5 நாளுக்குள்ள வந்து சடனாக வந்து வயிற்றுவலி வருது, குளிர் காய்ச்சல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, சாப்பிடவே முடியல, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை நீர் போகுது, இல்லை நீர் போகிறது கம்மியாக போகுது, இல்லை சில பேருக்கு நீர் போகிறது கடுத்து போகுது, சில பேருக்கு நீர் போகிறது வந்து சரிங்களா போகவே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிம்டம்ஸோடு வர்றாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறனால இது நான் அக்யூட் பைலோன் நெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம், அதாவது கிட்னியில் செலவு வச்சு வந்தாங்க. இந்த ஒரு கடந்த 1 மாதத்தில் அதிக பேர் வந்தாங்க. ஸோ அதிக பேர் வந்தாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நீர் போகிற பாதைகளில் அடைப்பு இருக்கு, அந்த அடைப்புக்கான காரணம் வந்து கல்லடைப்பு. கல்லடைச்சு நீர் போகாமல் அந்த நீர் போகிற பாதைகளில் வந்து கிருமிகள் தொற்றாகி கிட்னியில் செலவிக்கும், அப்படி ஒரு சில பேர் வந்தாங்க. ஒரு சில பேருக்கு கல்லடைப்பு எதுவுமே இல்லை, நீர் போகிற பாதை நல்லதாக இருந்து இருந்தாலும் அவங்களுக்கு கிட்னியில் செலவிச்சு பயங்கரமாக இருக்கும். அவங்க பார்த்து நடுங்கிக்கிட்டு வருவாங்க, காய்ச்சல் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும், வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வலியும் குறுக்கு வலியும் பயங்கரமாக இருக்கும். நீர் போகிறது ஒவ்வொருத்தர் சுகர் பேஷண்டாக இருந்தால் அன்கண்ட்ரோலாக போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கிட்னியில் வந்து அந்த போகிற பாதை முழுமை அடைஞ்சா உப்பு சத்து கூடியும் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்தாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூரலஜிஸ்ட் அப்படின்னு டாக்டர் மூலமாக என்ன பண்ணும், நீர் போகிற பாதை மூலமாக போய் அந்த ஒரு சில பேருக்கு கல்லை உடைச்சு கல்லை அகற்றிட்டு அந்த பாதையில் ஸ்டெண்டு வச்சு கிருமிகளை எடுத்து விட்டு அந்த சலத்தை எடுத்து விட்டோம். ஒரு சில பேர் கல் இல்லாதவங்களுக்கு வெறும் நீர் போற பாதையை மட்டும் விரிச்சு விட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து விட்டோம். பொதுவா என்னன்னா, இது ஏன் இப்ப ரீசெண்டா வருது அப்படின்னு சுகர் கண்ட்ரோல் ரொம்ப பேர் வருது. ரெண்டாவது, கல் அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அதுல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தான் வந்து வீட்டிலேயே பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சுனா, அந்த சின்ன கல்லு சில நேரங்கள்ல சின்ன கல்லா இருந்தா வெறும் நம்ம வந்து குளுக்கோஸ் மூலமா கூட சரி பண்ணிருந்திருக்கலாம், தண்ணி நல்லா குடிக்கிற மூலம் கூட சரி பண்ணிருந்திருக்கலாம். கல் வந்து சைஸ் வந்து பெருசா இருக்கு, ஒரு 10 மில்லிமீட்டருக்கு மேலக்கு நீர் போற பாதையை அடைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து கல்லை நம்ம எடுக்கல அப்படின்னா கிட்னியும் பாதிக்கப்படும். இந்த கிட்னியும் பாதிக்கப்படுற தொந்தரவு மட்டும் இல்ல, இந்த கிட்னி நம்ம வந்து பாதிப்பை வந்து சரி பண்ணாம விட்டுட்டோம், அதாவது நீர் போற பாதைகளை கிளியர் பண்ணாம விட்டோம்னா முழுமையா கிட்னி செயல்படாம போற, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நேர்களே, நீர் போற பாதைகள்ல வந்து உங்களுக்கு வந்து அரிப்பு இருக்கு, இல்ல கிருமிகளா இருக்குன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, மருந்து மாற்றப்பட சரியாயிடும். ஆனா உங்களுக்கு குளிர் காய்ச்சல் வருது, குறுக்கு வலி இருக்கு, உங்களுக்கு சர்க்கரை இருக்கு, காய்ச்சல் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு, வாந்தி எடுத்துட்டே இருக்கும், அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கேனும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த ஸ்கேன்ல வந்து உங்களுக்கு வந்து சளை இருக்கிறது உறுதிப்படுத்திட்டா கண்டிப்பா வந்து சளத்தை எடுத்து நீர் போற பாதையிலிருந்து வந்து போய் கிழிக்கிறது இந்த மாதிரி ரத்தம் வர மாதிரி ஆப்ரேஷன்லாம் கிடையாது, சிம்பிளா தான் பண்ணுவாங்க. நீர் போற பாதை மூலமா அந்த பாதையை விரிச்சு விட்டுட்டு அதுலக்கு கிருமிகளை மட்டும் நான் வந்து நரம்பூசி மூலமா சரி பண்ணிடலாம். ஒரு சில பேர் கல் இருந்தால் கல்லையும் எடுத்து விட்டுட்டு ஸ்டெண்ட் மாதிரி வச்சு நீர் போற பாதையை விரிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பிரிங் மாதிரி வச்சுட்டு வந்துடும், அது 2-5 நாளுக்குள்ளேயே மோஸ்ட்லி வந்து சரியாயிரும். ஒரு சில பேருக்கு வந்து சரிங்களா, சில நேரங்கள் சில பேருக்கு மீண்டும் மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புக்கு ஒரே காரணம்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. அதிக பேருக்கு சுகர் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா

0: இப்ப இதை குணப்படுத்தலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்க நோய் சிறப்பு மையத்துல சர்க்க நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்க நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமா கூட எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

கண்களை படைப்பாளிகள், படைப்பாளிகளில் இனி காலதாமதம். தேவகோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் தந்திருக்கும் கவிதை இது. இன்னவளே, இன்னுயிரே, நாளும் உன் நினைவின் நீட்சியால் என் நுரையீரல் குறையீரலாகி சுவாசம் குறைந்து குறைந்து மயங்குகிறது மனம். அன்பே, உன் காலடி வந்திட விழைகிறேன் காலன் நான். உன் காலதாமதம் என்னை கலங்க வைக்கிறது. நிம்மதி தரும் காலம் எது? நாம் களம் காண்போம் அன்னாள். என்னவளே, இன்னுயிரே, நாளும் உன் நினைவின் நீட்சியால் என் நுரையீரல் குறையீரலாகி சுவாசம் குறைந்து குறைந்து மயங்குகிறது மனம். அன்பே, உன் காலடி வந்திட விழைகிறேன் காலன் நான். உன் காலதாமதம் என்னை கலங்க வைக்கிறது. நிம்மதி தரும் காலம் எது? நாம் களம் காண்போம் அன்னாள் என எழுதியிருக்கிறார் முகமது இஸ்மாயில்.

தங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா. சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை வாரத்தின் நாட்களில் தான் உள்ளது. வெள்ளி சனி ஞாயிறு அருகருகே இருப்பதற்கு காரணம் வழிபடுவோர் அருகருகே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வாரத்தின் நாட்களில் தான் உள்ளது வெள்ளி சனி ஞாயிறு அருகருகே இருப்பதற்கு காரணம் வழிபடுவோர் அருகருகே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆதவனின் வெளிச்சம் பின்னால் செல்வதால் நிலவின் முகம் இருளாக தோன்றுகிறது. சிலரும் அப்படித்தான், வெளிச்சம் பட்டால்தான் ஜொலிக்கிறார்கள். ஆதவனின் வெளிச்சம் பின்னால் செல்வதால் நிலவின் முகம் இருளாக தோன்றுகிறது. சிலரும் அப்படித்தான், வெளிச்சம் பட்டால்தான் ஜொலிக்கிறார்கள். தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வர 1 ஆகுமாம். அதற்காகத்தான் நிலவுக்கு திங்கள் என்று பெயர். தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வர 1 ஆகுமாம். அதற்காகத்தான் நிலவுக்கு திங்கள் என்று பெயர். பதிவேற்ற செய்தியாக இருந்தாலும் அவருக்கு முன்பே பஞ்சாங்கத்தை கணித்தார்கள் என்பதை சுவடிகள் சொல்லுகிறது. ஓலை சுவடிகள் சொல்லுகிறது. பொழுது விடுகிறது, வேலை செய்கிறோம், வீட்டுக்கு திரும்புகிறோம், இரவில் தூங்குகிறோம். இதைத்தானே நாம் கவனிக்கிறோம். பொழுது விடுகிறது, வேலை செய்கிறோம், வீட்டுக்கு திரும்புகிறோம், இரவில் தூங்குகிறோம். இதைத்தானே நாம் கவனிக்கிறோம். இயற்கை அதன் வேலையை சரியாக செய்வதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை வானத்தை 1 நாம் பார்த்து உணர்ந்திருக்கிறோமா? சரியாக செய்வதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை வானத்தை 1 நாம் பார்த்து உணர்ந்திருக்கிறோம்.

மா, ஆடியில காத்தடிச்சு ஐப்பசியில் மழை வரும், அது ஒரு காலம். இப்போது மனிதனின் தவறுகளால் இயற்கை வருத்தப்படுகிறது. இப்போது மனிதனின் தவறுகளால் இயற்கை வருத்தப்படுகிறது. ஐப்பசியிலும் பங்குனியிலும் பகலவனே பார்வை காட்டும் தருணமாய் மாறிவிடுகிறது இயற்கை. ஐப்பசியிலும் பங்குனியிலும் பகலவனே பார்வை காட்டும் தருணமாய் மாறிவிடுகிறது இயற்கை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பற்றி சொல்கிறார்களே, அத்தோடு சேர்ந்து உயிரோடு இருப்பவர்களுக்கும் உணவு கொடுப்போம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பற்றி பேசுகிறார்களே, அத்தோடு சேர்ந்து உயிரோடு இருப்பவர்களுக்கும் உணவு கொடுப்போமே. ஆடி அமாவாசை குறித்து அழகு தமிழ் கவிதை தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு விடுதலை பெருவிழா. விடுதலை பெருவிழா.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
9: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி சிவகங்கை மாவட்டம் உஷாராணி தந்திருக்கும் படைப்பு, பெண்ணே புலம்பாதே. பெண்ணே புலம்பாதே. பெண்ணே, எதற்காக புலம்புகிறாய்? புவியால பிறந்தவள் நீ. உடம்பு என்னும் நிலத்தில் நம்பிக்கை என்ற விதையை விதைத்து, முயற்சி என்ற நீரை பாய்ச்சி, சோம்பல் என்ற கலையை எடுத்து, உழைப்பு என்ற உரத்தை போடு. புலன்களை அடக்கி போராட்டங்களை எதிர்கொள். புலன்களை

0: அடக்கி போராட்டங்களை எதிர்கொள். மன உறுதியை மனதில் பதிய வைத்து மகத்தானவர்களின் சிந்தனைகளை மனதில் வை. பேராசையை தவிர்த்து பொறுமையை தனதாக்கிக் கொள். விடாமுயற்சியை கடைபிடித்து வெற்றி கொடியை நிலைநாட்டு. விடாமுயற்சியை கடைபிடித்து வெற்றி கொடியை நிலைநாட்டு. நன்மையை கூட்டிக்கொள், தீமையை கழித்துக்கொள். வாழ்க்கையை வகுத்துக்கொள், வாழ்க்கை உனது கையில். பெண்ணே, இனியும் நீ புலம்பாதே
1: என கவிதையை படைத்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் உஷாராணி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பண்பலை படைப்பாளிகளில் இனி கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன் தந்திருக்கும் தலைப்பு பள்ளி பருவம். அது ஆனந்த விளையாட்டுகள் நிறைந்த ஆரம்ப கல்வி காலம். அணில் குஞ்சுகளாய் சத்தமிட்டு அங்கும் இங்கும் ரோட்டோரம் பார்வையிட்டு நடைபயின்று வந்த பள்ளி காலம். 2 அடி திருக்குறள் கூட மனத்திரையில் பதியாமல் ஆசான்களிடம் அடிவாங்கி வந்த பொற்காலம் எனலாம். இன்று 600 ஆண்டை கடக்கும் காலம் வந்தும் அந்த நினைவுகள் இன்னும் ஈச்சங்கனியாய் இனித்துத்தான் போகிறது என ஆனந்த விளையாட்டுகள் நிறைந்த ஆரம்ப கல்வி காலம். அணில் குஞ்சுகளாய் சத்தமிட்டு அங்கும் இங்கும் ரோட்டோரம் பார்வையிட்டு நடைபயின்று வந்த பள்ளி காலம். 2 அடி திருக்குறள் கூட மனத்திரையில் பதியாமல் ஆசான்களிடம் அடிவாங்கி வந்த பொற்காலம் எனலாம். இன்று 600 ஆண்டை கடக்கும் காலம் வந்தும் அந்த நினைவுகள் இன்னும் ஈச்சங்கனியாய் இனித்துத்தான் போகிறது என தன் பள்ளி பருவ நினைவுகளை பதிவிட்டிருக்கிறார் கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன்.

இதயம் செந்தில் குமார் தந்திருக்கும் தலைப்பு மன நிறைவு தரல. மன நிறைவு தரல. வசதி இல்லாத வீடு சந்தோஷம் நிறைஞ்ச வீடு. வசதி இல்லாத வீடு சந்தோஷம் நிறைஞ்ச வீடு. மண் அடுப்புதான் எரிவாயு பிரச்சனை இல்ல. மண் அடுப்புதான் எரிவாயு பிரச்சனை இல்ல. கஞ்சியும் சாதமும் சாப்பிட்ட வீடு நோய் எதுவும் பார்க்கல. கஞ்சியும் சாதமும் சாப்பிட்ட வீடு நோய் எதுவும் பார்க்கல. கூட்டு குடும்பம் அமைந்த வீடு வரிசை வரிசையாக படுக்கைகள். எல்லோரிடமும் மரியாதை நிறைந்த வீடு. உறவுகள் யாவும் ராமன் லட்சுமணன். உறவுகள் யாவும் ராமன் லட்சுமணன். நடையும் மிதிவண்டியும் கொண்ட வீடு ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை. நடையும் மிதிவண்டியும் கொண்ட வீடு ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை. நாளும் உழைத்த பணம் அவரவர் பெற்றோரின் கையில். போராட்டம் எதுவும் நடத்தி வாங்கல. நாளும் உழைத்த பணம் அவரவர் பெற்றோரின் கையில். போராட்டம் எதுவும் நடத்தி வாங்கல. பெரிய படிப்பு படித்தாலும் அரசு வேலையில் இருந்தாலும். பெரிய படிப்பு படித்தாலும் அரசு வேலையில் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு சந்தோஷமும் மரியாதையும் குறையல. பெத்தவங்களுக்கு சந்தோஷமும் மரியாதையும் குறையல. குடிசை வீடு இருந்த சந்தோஷம் மாடி மாடியாக கட்டினாலும் அங்கே மன நிறைவு தரல. குடிசை வீடு இருந்த சந்தோஷம் மாடி மாடியாக கட்டினாலும் அங்கே மன நிறைவு தரல. என மன நிறைவின் முகவரியை தன் வரியில் தந்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி திருச்சி துவாக்குடி வசுமிதா தந்திருக்கும் மகள் எனும் தலைப்பிலான கவிதை. இறைவனிடம் வரம் கேட்டேன், மகள் கொடுத்தான். இறைவனிடம் வரம் கேட்டேன், மகள் கொடுத்தான். பணம் கேட்டேன், மகள் கொடுத்தான். மன நிறைவு கேட்டேன், மகள் கொடுத்தான். இறந்த தாயை மீண்டும் கொண்டு வா என்றேன், மகள் கொடுத்தான். பேர் புகழ் கேட்டேன், மகள் கொடுத்தான். இத்தனைக்கும் விடை மகளா என கேட்டேன், வாழ்ந்து பார் புரியும் என மகள்

கொடுத்தான். இத்தனைக்கும் விடை மகளா என கேட்டேன். வாழ்ந்து பார், புரியும் என மகள் கொடுத்தான். இது திருச்சி துவாக்குடி வசுமிதா தந்திருக்கும் மகள் எனும் தலைப்பிலான கவிதை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை சேலம் நிலவு சேகரன் தந்திருக்கும் காவிய நிலா. வானத்தில் பவனி வரும் அழகு நிலாவே, காலத்தின் மகள் நீ, பலகோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இரவின் இளவரசி நீ, வானத்தை அலங்கரிக்கும் தேவதை நீ. உன்னை பார்க்காத மனிதன் யார், பாடாத கவிஞன் யார், ஆனால் உனக்கும் சோகம் ஒன்றுண்டு. வளர்கிறாய், முழுநிலவாக மாறுகிறாய், பிறகு தேய்ந்து விடுகிறாய். எனினும் கவிஞன் அழைக்கிறான் தன்னிடம், அவன் எழுதுகோலில் காவியமாய் எழுகிறாய், அதில் நீ தேய்வதே இல்லை. கவிஞனின் எழுதுகோலில் காவியமாய் எழுகிறாய், அதில் நீ தேய்வதே இல்லை. காலம் முழுவதும் அவன் காவியத்தில் உன் ஊர்வலம், காலம் முழுவதும் அவன் காவியத்தில் உன் ஊர்வலமே என நிலவின் சிறப்புக்களை சிறப்பாக கவிதையாக தந்தார் சேலம் நிலவு சேகரன்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன் தந்திருக்கும் கடந்த கால அனுபவங்கள். கடந்த கால அனுபவங்கள், அவை வாழ்க்கை மேடையில் நடந்த நாடகங்கள். அவை வாழ்க்கை மேடையில் நடந்த நாடகங்கள். வழியை கொடுக்கும் வழிகள், நம்மை வலிமையாக்கும் வழிகள். அனலின் மேல் கயிறு கட்டி நடைபயில வைத்திருக்கிறது. கடந்த கால அனுபவங்கள் அனலின் மேல் கயிறு கட்டி நடைபயில வைத்திருக்கிறது. பஞ்சமெத்தை கொடுத்தும் துயில வைத்திருக்கிறது. வரப்போகிற நாட்கள் தரப்போகிற சுகத்திற்கும் வரப்போகிற நாட்கள் தரப்போகிற துக்கத்திற்கும் முன்னோட்டம் நடத்தியிருக்கிறது. அதில் நம்மை கிடத்தியிருக்கிறது. வரப்போகிற நாட்கள் தரப்போகிற சுகத்திற்கும் வரப்போகிற நாட்கள் தரப்போகிற துக்கத்திற்கும் முன்னோட்டம் நடத்தியிருக்கிறது. அதில் நம்மை கிடத்தியிருக்கிறது. கடந்த கால அனுபவங்கள் காலம் கடந்த பின்னும் நம்மை பின்தொடரும் துணைகள். கடந்த கால அனுபவங்கள் காலம் கடந்த பின்னும் நம்மை பின்தொடரும் துணைகள். அவை சில கசப்பில் செய்த நாட்கள், அவை சில கசப்பில் செய்த நாட்கள், சில இனிப்பில் செய்த நாட்கள். கசப்பையும் இனிப்பையும் சமன்படுத்த வகுப்பெடுத்திருக்கிறது. அந்த கசப்பையும் இனிப்பையும் சமன்படுத்த நமக்கு வகுப்பெடுத்திருக்கிறது. வழியை கொடுக்கும் வழிகள், நம்மை வலிமையாக்கும் வழிகள். வழியை கொடுக்கும் வழிகள், நம்மை வலிமையாக்கும் வழிகள் என்று கடந்த கால அனுபவங்களின் வலிமையை சொல்லியிருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன்.

0: இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜகன், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், கௌசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை நீலவழி, சைபர்

0: குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
1: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு ஓவர் ஷேரிங் டேஞ்சர்ஸ், அதாவது சோசியல் மீடியாவில் தேவைக்கு அதிகமான பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஃபைனலி கோயிங் டு ஊட்டி ஃபார் 5 days அப்படின்னு நம்ம ஃபேமிலி ட்ரிப் டீட்டெயில்ஸை போடுறது. வீட்டில் யாரும் இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட ஃபோட்டோ போடுறது, அவங்களோட ஸ்கூல் நேம் என்ன, அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. மை பர்த்டே அப்படின்னு நம்ம டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நிறைய பேரோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்கள் பேங்கிங்காக இருக்கலாம், உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்ட் கெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஃபோட்டோஸ் எடுத்து போடுறது, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம எங்கே போகிறோம், எப்போ வீட்டுக்கு வருவோம், நம்ம ஃபோன் நம்பர் என்ன, நம்ம லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணுறோம். அது நமக்கு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சிலர் அந்த தகவலை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபேக் அக்கௌண்ட் உருவாக்கலாம், ஸ்கேம் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்கிங் கூட நம்மளை பண்ணலாம். அதனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைவ் லொக்கேஷன் பப்ளிக்காக ஷேர் செய்யாதீங்க, வெக்கேஷன் பிளான்ஸை முன்கூட்டியே போஸ்ட் பண்ணாதீங்க, ஃபோன் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. குழந்தைங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பப்ளிக்காக நம்ம போடக்கூடாது. ப்ரைவசி செட்டிங்கை எப்போவுமே எனேபிள் பண்ணி வைக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைலை பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு பர்சனல் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. நினைவில் வைங்க, இன்டர்நெட் மறக்காது. ஒரு போஸ்ட் டெலிட் செய்யலாம், அது யாரோட ஒரு ஃபோனில் வந்து சேவ் ஆகிருக்கலாம். அதனால திங்க் பிஃபோர் யூ ஷேர். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
2: பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர்.

0: பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும், ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இனிய வணக்கம் நேர்களே,

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் அதில் நம் நெஞ்சில் நிறைந்த நினைவுகளே நமக்கு துணை. அப்படி காலம் கடந்தாலும் கனவுகளாய் இல்லாமல் காவியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நினைவுகளையும் அழியாத காவிய கானங்களையும் தந்து உங்களை மகிழ்வித்திட இணைகிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பாகவே பிரிவினை படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம், வெங்கடாச்சலபதி, கிரகலட்சுமி, சண்முக பிரீத்தி, சந்திராயன். இவர்களுக்காக பாடலை பாடுகிறார் பி. சுசீலா. பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1959. பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இசைப்பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி சிவகாமியின் செல்வன் படப்பாடல். இந்த படப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி VM சத்திரம், அம்புஜம் அம்பலவாணன். 1974 வெளிவந்த இந்த படப்பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், கவிஞர் வாணியின் வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில் பாடல். கோடை பண்பலை 100.5.

நேர்களே, இசையால் உங்கள் இதயத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் திருடாதே படத்திற்காக விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஈரோடு ஊஞ்சலூர் சின்னையன், ஈஸ்வரி, சுபாஷ், சண்முகவேல். டி எம் சவுந்தரராஜன் குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் வரிகளுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. படம் வெளிவந்த ஆண்டு 1961.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 திருப்பலி நற்கருணை பவனி இறையேசுவின் அருள் ஆசி பெற அன்புடன் அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
11: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
12: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
13: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி கருப்பு பணம் படப்பாடல். கரூர் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், சதீஷ், மாளவிகா, மகேஸ்வரி விருப்பத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் பாடலுக்கு இசையமைத்தவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. படம் வெளிவந்த ஆண்டு 1964.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி முகராசி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் தென்காசி கரிவளம் வந்த நல்லூர் கணேசன், தங்கராஜ், காமராஜ், ஆனந்த், கருப்பசாமி, மாணிக்கம் இவர்களுக்காக 1966 வெளிவந்த இந்த பட பாடலுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன். கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார் பி. சுசிலா.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேர்களே, வானலைகளில் வர்ண ஜலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க இருக்கும் பாடல் தாழம்பு படத்திற்காக. 1965 வெளிவந்த பட பாடல் இதோ இவர்களுக்காக. ராமநாதபுரம், பேரையூர் செல்லப்பாண்டியன், ஜெயராணி, கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில் பாடல் கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: நேர்களே, கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் பிற்பகல் 1:35. இந்த நேரத்தில் இரு கோடுகள் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர் துர்காதேவி தன்வேக் சந்த்ரோ. 1969 வெளிவந்த இந்த பட பாடலுக்கு இசை வி குமார், கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு குரல் கொடுத்துள்ளார்கள் கே ஜமுனாராணி, பி சுசீலா.
1: கோலும் மண்டபம்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, இந்த டைம் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், சின்ன வயசில் பீடி பிடிச்சேன், இப்போ பீடி பிடிக்கிறதில்ல ஆனால் இப்போ சிகரெட் பிடிக்கிறேன், எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை பிளான் பண்ணியிருக்கோம் சார், எனக்கு வயிறு வலிக்குது, அதுக்கு குடல் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க, எவ்வளோ நாள் நான் சிகரெட் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு இது பிடிக்கலைன்னா எனக்கு கை கால்லாம் உதறும், வேலை செய்ய முடியாது சார், என்னுடைய வேலை அப்படி, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழித்து நான் பிடிக்கலாம் சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு கேட்குறதுக்கு, யாராவது சிகரெட் பிடிக்காதவங்க இந்த நான் பேசுகிறது கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கலாம், ஏன்னா நமக்கு சிகரெட் பிடிக்கிறது இல்லை, ஸோ சிகரெட் பிடிக்கிறவங்களோட கஷ்டம் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆஸ் எ டாக்டர் நாங்கள் ஈஸியாக சொல்லிவிடுவோம், பாருங்கள் இந்த மாதிரி 2 வாரம் சிகரெட் பிடிக்கக்கூடாது, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிகரெட்டே பிடிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். பட் எத்தனை பேர் அதில் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 10% கூட இதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. வேடிக்கைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் வந்து தேதி கொடுத்துட்டேன், ஆப்ரேஷனுக்கு 2 நாள் முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் பண்ணாதீங்க சார் ஆப்ரேஷன், இவர் வந்து நேற்று வரைக்கும் பிடிச்சிட்ருக்கார் சார் சிகரெட்டு, எனக்கு தெரியாமல் போய் கமுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு அப்படின்றாங்க. அவரை கூப்பிட்டு நைஸாக பேசினா அவர் என்னங்கிறாரு, சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் சிகரெட்டே பிடிக்க

0: இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் பார்த்தாலே தெரியுது, அஸ் அ டாக்டர் எங்களுக்கு ஒரு பேஷண்ட்டு இல்லை ஒரு நபரை பார்த்தாலே தெரியும் இவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு. உதடல எழுதி ஒட்டியிருக்கோம், நீங்கள் எவ்வளோ தான் சென்ட் போடுங்க, எவ்வளோ தான் லிப்ஸ்டிக் அடிங்க, எவ்வளோ தான் இது பண்ணுங்கள், சிகரெட் பிடிக்கிறவங்களே நாங்கள் ஈஸியாக மோபம் பிடிச்சிரும், ஸ்மெல்லே இல்லைன்னா கூட அதுக்கான அறிகுறிகள் இருக்குது. ஸோ நேர்களே, 2 வாரத்துக்கு முன்னாடி அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நீங்கள் சிகரெட்டை நிறுத்தலைன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வர விளைவுகள் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுது. ஏதாவது வூண்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா டபுள் டைம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஏதாவது ரத்த சேதாரமாகும்னா டபுள் ரத்த சேதாரமாகும், ஏதாவது காம்ப்ளிகேஷன் மற்றபடி உயிர் சேதாரமாகலாம்னா டபுள் டைம் உயிர் சேதாரமாகும். ஸோ இதை வேடிக்கையாக நினைக்க வேணாம், கஷ்டப்பட்டு எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் 2 வாரம் அதை நிறுத்துறதுக்கு. ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 3 வாரமாவது சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப கஷ்டமான விஷயம், உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் இந்த ரொம்ப கஷ்டம் சார், எப்படி சார் மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரையோ இல்லை ஒரு பபுள் கமோ இல்லை பேச்சோ ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கும் நெஞ்சில், அதை வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம் தனித்துவம் தனி கவனம்.

நேர்களே, இது உங்கள் அபிமான அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி போலீஸ்காரன் மகள் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் சேலம் தொலசம்பட்டி சுதாகர், சுபாஷ்னி, சஞ்சீவினி, சந்தோஷ்னி. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1962.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி தேனிலவு பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் தேனி போடி, ரங்கநாதபுரம், மணி, திலகவதி, கோபி, சரவணகுமார். 1961 ஆண்டு வெளிவந்த இந்த படத்திற்கு ஏ.எம். ராஜா இசையமைத்துள்ளார். கண்ணதாசன் பாடல் வரிகளில் பி. சுசிலா குரலில் பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 105 இனி வசந்த மாளிகை. இதோ இவர்களுக்காக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் காளிமுத்து ஜிப்ரிலி பாபு குப்புசாமி கே வி மகாதேவன் இசையில் கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார் டி எம் சவுந்தரராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1972.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன்?

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை உங்கள் விருப்ப பாடல்களும் அரங்கேற வேண்டுமா? அப்ப எழுதி அனுப்புங்க இந்த முகவரிக்கு. நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டு கடிதம் எழுதிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே.

0: இனிய வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை நிருப்புள்ளி ஐந்தில் இது ஈரோடு புத்தக திருவிழா. கருத்துக்களின் சங்கமமும் காகித பூக்களின் மனமும் வீசும் அறிவு திருவிழா. புத்தகம் வாசிப்பவர்களை உயர்த்தும் மாபெரும் கலைக்களஞ்சியமான இந்த புத்தக திருவிழா வலம் பெற காத்திருக்கிறது ஈரோட்டிலிருந்து. ஈரோடு புத்தக திருவிழா நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் சாந்தி சேகர், கொடுமுடி ரகுநாதன்.
1: ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாணவ கண்மணிகள், நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியே வண்ணமயமா புத்தக அரங்குகள் இருக்கிற புத்தகங்களை காட்டிலும் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய மாணவ கண்மணிகள் வந்திருக்காங்க. இந்த புத்தக திருவிழா பத்தி சொல்லணும் அப்படின்னா, சொற்கள் எனும் சிறகுகள் கொண்டு மனவானில் சிறகடிக்கும் கவிதை புத்தகங்கள், நிகழ்வுகள் எனும் தூரிகை கொண்டு உள்ளத்தில் ஓவியம் தீட்டும் கதை புத்தகங்கள், மொத்தத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள இயற்கை, இனிமை, நற்கருத்துக்கள் அனைத்தையும் எழுத்தோவியமாய் தன்னகத்தை கொண்டு மௌனமாய் புன்னகைக்கும் புத்தகங்களின் குவியலுக்கு இடையே மகிழ்வோடு வாசகர்கள், நேயர்கள்

0: குழந்தைகள் எல்லாரும் பயணித்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வை இன்னைக்கு நேரலை வழியே தரக்காக கூடிய பண்பலை காத்துட்டு இருக்கு.
1: சாந்தி, நல்லா பயங்கரமான நீ கூட்டம், நிறைய மக்களை பாக்குறோம், ஏகப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளை பாக்குறோம். வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கறனால நிறைய மக்களை பாத்துருக்கோம்.
0: என்ன
1: சிறப்பா இருக்கு
0: இந்த கூட்டத்துல அப்படியே அலை மோதிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடல் அலை போ

0: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை. இன்னைக்கு நம்மகிட்ட இப்ப பேசுறதுக்காக சிந்தனை அரங்கம் நிகழ்வுல என்ன நடக்க போகுது அப்படின்றதையெல்லாம் சொல்றதுக்கு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 11 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா காலையில 11 மணிக்கு திறந்தாங்க. நான் வந்து 9:30 மணிக்கே இங்க வந்து பார்த்தா எல்லா பள்ளிக்கூடங்கள்ல இருந்தும் கல்லூரிகள்ல இருந்தும் 9:30 மணி சுமார்க்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. பஸ்ல வந்து எங்கெங்கயோ உள்ள இருந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அது மட்டுமல்ல, கடைசி ஒரு 3 நாள் இன்னைக்கு சேர்த்து 4 நாள் தான் இருக்கு. அதனால வெளியூர்கள்ல இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இன்னைக்கு காலையிலிருந்து வந்துட்டே இருக்காங்க. நாங்க அப்படியே வெயில்ல முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். ஈரோடு புத்தக திருவிழா 2026 மாதிரி பிரம்மாண்டமான அந்த ஒரு நூலகத்துக்குள் நுழையிற மாதிரி வெளியில ஒரு பொலிவான முறையில ஒரு முகப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நாம நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு பக்கம் கதை அரங்கம்ங்கிற போர்டு ஒரு பக்கம் இருக்கு, உலக தமிழர் படைப்பரங்கம்ங்கிற இன்னொரு போர்டு இருக்கு, சிந்தனை அரங்கம்ங்கிற இன்னொரு போர்டு இருக்கு. இன்னைக்கு மாலை சரியா வந்து 6 மணிக்கு சிந்தனை அரங்க நிகழ்வு நடக்க போகுது. இன்னைக்கு நான் இந்த நேரத்திலேயே அறிவிச்சிடணும், இன்று மாலை மிகச்சரியாக 6 மணிக்கு நடைபெறக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழாவுடைய சிந்தனை அரங்க நிகழ்வில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு அற்புதமான தலைப்புல மிக ஆழமாகவும் அற்புதமான ஒரு உரை நிகழ்த்த போறாரு வே திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள். வே திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள் அகில இந்திய அளவிலே புகழ்மிக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் டெல்லியிலேயே இருந்தவர். வே இறையன்பு அவர்களுடைய சொந்த மூத்த அண்ணன் அவரு. அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், கருத்தாளர், சிந்தனையாளர். அவர் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிற சிந்தனை அரங்க நிகழ்வில் சொற்பொழிவாற்ற இருக்கின்றார். அதே மேடையில கோவை எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களுக்கும் தஞ்சாவூர் எழுத்தாளர் சி எம் முத்து அவர்களுக்கும் பாராட்டு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஆகவே அத்தனை பேரும் வருகை புரிந்து அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும். மேலும் இன்னைக்கு காலையிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நூல் வெளியிட்ட அரங்கம், அதுல ஒரு 3 புத்தகம் ஆட்சித்தலைவருடைய புத்தகத்தை வெளியிட்டோம். ஆகவே புத்தகங்கள் வந்து நிறைய வாங்கி செல்வதற்கான முறையில கடைசி 4 நாட்களை நீங்கள் முழுமையாக

0: வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். நாளைக்கு நடைபெற இருப்பது சிங்கப்பூர் சிறப்பு நாள், ரொம்ப முக்கியமானது. காலையில சரியா 11 மணிக்கு இங்க புத்தக வழியே நம்முடைய இங்க அரங்கத்துல புத்தக திருவிழா வளாகத்துக்குள்ளேயே சிங்கப்பூர் சிறப்பு நிகழ்வு காலையில 11 மணிக்கு தொடங்கி நாளை இரவு வரைக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஏறத்தாழ 20 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அந்த அருமையான நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 50-60 பேருக்கு மேல இருக்கும், அனமே 70 பேர் இருக்கும். யாரு போட்டோகிராபர்ஸ், அவங்க யாரு, இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற போட்டோகிராபர்ஸ் அசோசியேஷன், அவங்க சங்கம், அந்த சங்க சார்பாக வந்து ஒரு போட்டி வச்சிருக்காங்க. கேண்டிட் போட்டோஸ், அதாவது அழகான வித்தியாசமான போட்டோ எடுத்து அவங்க 3 பேருக்கு பரிசு கொடுக்க போறாங்க. அந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி நடக்க போது இன்னைக்கு சரியா 4 மணிக்கு ஒரு 30 லைப்ரரி குட்டி நூலகம் மேடையில வழங்க போறோம். 30 லைப்ரரி 30 ஸ்கூல்ஸுக்கு போக போகுது இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதால் அத்தனை பேரும் இந்த கடைசி 4 நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நடைபெறுகிற சிந்தனை அரங்க நிகழ்வு, 4 மணிக்கு நடக்கிற அந்த 30 குட்டி நூலகங்களை பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய அருமையான நிகழ்வு, இந்த நிகழ்வில் அத்தனையும் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, மிகச்சிறந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குட்டி நூலகம் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் தரப்போறீங்க அப்படின்ற கருத்துக்களையும் சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: செந்தூரன்.
1: எந்த ஊருங்க ஐயா நீங்க?
2: மதுரை. மதுரை, மதுரை, மதுரை.
1: இந்த புத்தக திருவிழாக்கு எப்ப வந்தீங்க?
2: காலையில வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மக்கள் சிந்தனை பேரவை ஈரோட்டுல இயங்குகிற அந்த நிலைமையை பார்த்து, இது மாதிரி ஏன் மதுரையில அமைக்க கூடாது என்று சொல்லி மதுரை மாவட்டத்தில் மக்கள் சிந்தனை பெற வேண்டிய ஒரு அமைப்பை நான் நடத்தி வருகிறோம். அதாவது மதுரையில் நீங்கள் சித்திர திருவிழா பார்த்துருப்பீங்க, அதுதான் மதுரையிலேயே மிகப்பெரிய திருவிழா. அதுபோல் ஈரோட்டில் புத்தக திருவிழா அதை விட மிஞ்சுகிற அளவுக்கு மிகச்சிறப்பாக எடுத்து அழுகிறது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம், இந்த புத்தக மனிதர்களை எவ்வாறு உருவாக்குகிறது என்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா பூராவும் மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தினுடைய இன்றியமையாமையை வலியுறுத்துகிற, இந்தியமையை எடுத்துரைக்கிற மிகச்சிறந்த புத்தக திருவிழாவாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் புத்தக திருவிழா ஆங்காங்கு மாவட்டந்தோறும் நடப்பதற்கு இதுதான் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த புத்தக திருவிழா வந்து நாங்கள் எல்லாம் இதை கண்டு கழிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி.
1: நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சிவகுமார்மா.
1: நீங்க எந்த ஊர்?
3: நானும் மதுரை தாம்மா.
1: நீங்க புத்தக திருவிழா பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: ஈரோடு புத்தக திருவிழா பத்தி நான் சுருக்கமா ஒரு சின்ன தகவல் சொல்றேன். இந்த 22 ஆண்டுகாலமா இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. முதல் ஆண்டு ராணா திருமண்டபட்டம்னு சொல்லி ஒரு 40 அரங்குல ஆரம்பிச்ச இந்த புத்தக கண்காட்சி இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 240 அரங்கு போடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, ஈரோடு மக்களோட படிப்பாரம், அந்த எழுத்து ஆர்வம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புரியுதுங்க.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னன்னா கல்வியோட சிறப்பு எல்லாத்தையும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். கோடை பண்பலை 5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். அதற்கு முன்பாக
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழ அரங்கிலிருந்து நேரலையாக நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. மாணவ மாணவிகளை சந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய பொதுமக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பொதுமக்களும் நிறைய வந்து ஆர்வத்தோட புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாவே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்கு. ஒரு திருவிழா கூட்டம்ங்கிறத விட என்ன சொல்ல 10 திருவிழா கூட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இன்னைக்கு கடைசி 3 நாள் தான் இருக்கு இல்லையா, அதனால வந்து புத்தகத்தை விரும்பி ஆர்வத்தோட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுப்பா.
1: என் பேர் நிதர்ஷனா. நான் இங்க ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கேன். இப்பதான் புக் வாங்க போறோம்.
0: ஹலோ, வந்திருக்கீங்க, உள்ள வந்திருக்கீங்க. எத்தனை வருஷமா வரீங்க இந்த புத்தகத்தை?
1: 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன்.
0: 3 வருஷம் புடிச்ச புத்தகங்கள் கிடைக்குதா உங்களுக்கு?
1: கிடைக்குது.
0: நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க?
1: நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிப்பேன் அந்த புக்.
0: போதுமா 2 மணி நேரம்?
1: போதும்.
0: உங்க பேரு?
2: என் பேர் சானா. நான் இப்பதான் முதல் டைம் வரேன் புத்தக கட்சி. அப்புறம்
0: முறையா வரீங்க
1: வாங்கலன்னு போயிட்டு
0: வாங்குங்க.

0: கோபிகா.
1: கோபிகா
0: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்புறம் என்ன புத்தகம் வாங்க, இந்த மேல தான் வாங்கணும். ஆமா, ஆனா நிறைய புத்தகம் இருக்கு. இது சொல்றதுன்னா எனக்கு இது வரைக்கும் அந்த புத்தகம் பேர் தெரியாது, ஆனா இந்த தடவை பாக்கும்போது தெரியுது எனக்கு இவ்வளவு புத்தகம் இருக்கான்னு. எனக்கு இப்பதான் தெரியுது
1: நிறைய புத்தகங்கள் கிடைக்கும். எங்கேயுமே கிடைக்காத ஒரு அதிசயம் எல்லாம் இந்த புத்தக திருவிழா பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இந்த வரலாற்று சார்ந்த புத்தகங்கள், இந்த தேச தலைவர்கள் இல்லையா, அப்துல் கலாம் புத்தகம் வாங்கிட்டீங்களா?
0: இல்ல, நான் தென்னாலிராமன் தான் இப்ப வாங்கியிருக்கேன். தென்னாலிராமன்
1: கதை ரொம்ப பிடிக்குமா? தென்னாலிராமன்,
0: ஆமா அதுதான் பிடிக்கும்.
1: சிறப்பு படிக்குமா? உங்க பேருமா?
0: மேகவர்த்தினி.
1: மேகவர்த்தினி என்ன பேரெல்லாம் நல்லா, கோபிகா, மேகவர்த்தினி, கோவர்த்தினி, அருமையா இருக்கே. சரி, நீங்க முதல் முறையா வரீங்களா?
0: நான் செகண்ட் டைம் வரேன்.
1: செகண்ட் டைம் வரீங்க,
0: நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா?
1: உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அந்த புத்தக திருவிழா?
0: ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா?
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அம்மா வணக்கம். மாணவிகளுக்காக 20% கூட பண்றாங்க, 20% கூட கழிவு பண்றாங்க. இது நமக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். பயன்படுத்திக்கலாம்,
0: நாம தான் யூஸ் பண்ணிக்கணும்.
1: சரிம்மா, ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நிர்மலுங்க.
1: நிர்மலா, என்ன எல்லாம் பசங்களாம் உங்களை பார்த்து வச்சிருக்கேன், என்னது காமெடி பண்ணுவீங்களோ?
2: நல்ல காமெடி எல்லாம் பண்ண மாட்டேங்க. அதெல்லாம்
1: கிடைக்குது.
3: எல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்கு.
1: ஸ்நாக்ஸ் வாங்கிட்டீங்க? ஸ்நாக்ஸ் தான், ஆமா, வயிற்றுக்கு தான் முதல் ஆதாரம், அதுக்கப்புறம் தான் பகுத்தறிவுக்கு ஆதாரம் இல்ல.
3: ஆமா,
1: சரி சரி, ரொம்ப நன்றி. நேர்களே, மீண்டும் சந்திக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தொடங்கும் பொழுதே சொன்னோம், ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம், மாணவ கண்மணிகளோட சப்பந்த வானம் வரைக்கும் எட்டும் அப்படின்ற மாதிரி அத்தனை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா புத்தகங்களை வாங்கிட்டு வந்து அப்படியே வெளி அரங்குகள்ல நின்று அந்த புத்தகத்தை வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், நான் கோதை, கதை சொல்லி புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கேன். நான் இங்க வந்து போன வாரம் கதையும் சொன்னேன். இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, ஆனா அதே நேரம் வெயில்ல காயறாங்களே அப்படின்னு தோணுது. ரொம்ப ஆர்வத்தோட வராங்க கதை கேட்கறதுக்கு. அந்த கதை சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கதை சொல்லி குழந்தைங்களுக்கான கதை சொல்லிங்கன்னாலும் தேடி தேடி குழந்தைங்களுக்கான புத்தகத்தை தான் வாங்கினேன். புத்தகம் வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் குழந்தைங்களுக்குலாம் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், வாங்கிட்டு போற புத்தகத்தெல்லாம் அப்படியே வச்சிட்டீங்கன்னா புத்தகங்கள்லாம் ஈரமா போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து அழும். ஐயோ, என்ன தொடலையே, என்ன தொடலையே, வாசிக்கலையேன்னு கேட்கும். அதனால பிளீஸ் குழந்தைங்களே, குட்டி புத்தகம் வாசிங்க, இந்த வாழ்க்கையை மேம்படுத்துங்க. நன்றி.
0: இல்ல, கதை சொல்லி அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அவ்வளவு சீக்கிரம் நாங்க உங்களை விட மாட்டோம். கதை சொல்றது அப்படின்றதுனால நீங்க தொடர்ந்து எங்களை எந்த கேள்வியுமே கேட்க விடல. நீங்க கோதை அப்படின்னு பெயர் சொன்னீங்க இல்லையா, உங்க பெயர் யார் வச்சது, இல்ல நீங்க பெயர் மாத்திட்டீங்களா? அப்படி
1: என்னோட முழு பேர் கோதை நாயகி, என்னோட அப்பா வச்ச பேரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பேருக்கு அத்தை வந்து பெருமையுடன் பூமாலை சூடிய தலைவின்னு அர்த்தம்.
0: தாண்டாளோட பெயர் இல்லைங்களா? சரி, நீங்க எந்த ஊர்?
1: ஈரோடு. ஒரு குழுல இருக்கேன், அங்க வந்து கதை சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது, மேடை கொடுத்தாங்க. அதை சொல்ல ஆரம்பிச்சப்போ இந்த குழந்தைங்களுக்கு மத்தியில இருக்கும் போது அந்த உலகம் வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தனியா எங்கேயோ இட்டுட்டு போச்சு அந்த உலகம். அதனால அவங்களோட இருக்கும்போது நான் என்னோட குழந்தைமையை மீட்டெடுத்த மாதிரி ஒரு அனுபவம். அதனால நான் அந்த துறையில இயங்க ஆரம்பிச்சுட்டு.
0: சரி, நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு தோணுது. இப்ப குழந்தைகளுக்காக கதை சொல்லும் பொழுது நம்ம குரலையே அப்படியே மாத்திடுவோம், வாய்ஸோட டோன் மாத்திதான் சொல்வோம். ஒரு 2 வரி நீங்க கதை சொல்லும் பொழுது என்ன மாதிரி பேசுவீங்கன்னு பேசி காட்ட முடியுமா? இப்படி எல்லாம் திடீர்னு கேட்க கூடாதுன்றீங்களா? இல்ல, நீங்க கையில இருக்கிற புத்தகத்துல இருந்து ஏதாவது ஒரு வரிய கூட நீங்க வாசிச்சு காட்டலாம். இல்லையா, நம்ம சொல்வோம் இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்களா, அந்த மாதிரி கூட ஒரு வரிய நீங்க என்ன டோன்ல சொல்வீங்க அப்படின்னு?
1: என்ன டோன்னா, இப்ப நான் சிங்கராஜானா, சிங்கராஜா பத்தி பேசுறாருனாக்கா, இந்த காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு செய்யறேன், கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். இத ஒரு மயில் பேசுனா, ஏன் இப்படி பேசுற, உனக்கு புரியுதா அப்படிமோ. தாத்தா பேசுது அப்படின்னா, மூக்கு அடைச்சுக்கிட்டு

0: கூட பேசுவோம். இந்த மாதிரி விதவிதமா பேசி காட்டுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால.
1: ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. உங்க தோழி பக்கத்துல இருக்காங்க, அவங்கள்டையும் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என்னுடைய பெயர் விஜய் ரவி, நான் ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளரும் கூட. இந்த ஈரோடு புத்தக திருவிழா, திருவிழான்னு கரெக்டாக தான் ரொம்ப சரியாக வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ திருவிழா அப்படின்னா எல்லா விதமான மக்களும் வந்து கூடுவாங்க. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, பாகுபாடு கிடையாது. எங்கள் ஈரோடு புத்தக திருவிழாவும் அதே மாதிரி தான். எல்லாருக்குமான கதை புத்தகங்கள் முதற்கொண்டு கட்டுரைகள், எல்லா விதமான புத்தகங்கள் இருக்கும். ஒரு எழுத்தாளர்

0: பெற்ற கதை சொல்லிகள் வந்து கதையை சொல்லுவாங்க. பேச்சரங்கம் அப்படிங்கும் போது நிறைய எழுத்தாளர்கள் தமிழ் அறிஞர்கள் வந்து பேசுவாங்க. அப்ப இங்க ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு. வந்தா மனசு நிறைய புத்தகங்கள் வாங்கலாம், நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம்.
1: நீங்களும் சரி உங்க தோழியும் சரி ரெண்டு பேரும் அப்படியே அந்த மைக்க வாங்கின உடனே சிந்தனை அரங்க நிகழ்வுல தொடர்ச்சியா பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பேச தொடங்கிடுறீங்க. எழுத்தாளர்னு சொன்னீங்க, இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க?
0: இது வரைக்கும் மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். மூணு சிறுகதை தொகுப்பு, வேப்பம்பழங்கள் இனிக்கும் சிறுகதை தொகுப்பு, அது திருப்பூர் சக்தி விருது வாங்கியிருக்கு. இரண்டாவது யாதுமாகி, சிறுகதை போட்டிகள்ல பரிசு பெற்ற சிறுகதைகளின் தொகுப்பு. மூன்றாவதாக இதயங்கள் விற்பனைக்கல்ல, அதுவும் பரிசு பெற்ற சிறுகதைகளின் தொகுப்பு தான்.
1: என்னன்னா வேப்பம்பழங்கள் இனிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு எழுத்தாளராலதான் வேப்பம்பழத்தை கூட இனிக்க செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சல, நன்றிங்கம்மா.
0: மிக்க நன்றி, எங்களை கூப்பிட்டு கருத்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: இன்னும் ஒரு நண்பர் நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்திருக்காரு, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பாலாஜி மேடம்.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: போட்டி தேர்வு புக்கெல்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கோம்.
1: போட்டி தேர்வு யாருக்காக? உங்க மாணவர்களுக்கா? உங்களுக்கு
2: மேடம், நான் ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கோம், அதுக்கு மேல போகணும் அப்படின்ட்டு
1: பதவி உயர்வு
2: வாங்குறதுக்காக வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு நர்சரி புக் எல்லாம் வாங்க வந்திருக்கு.
1: சரி, இப்ப போட்டி தேர்வுகளுக்கு படிக்கிறீங்க, பணியிலையும் இருக்கீங்க, அது போக இந்த போட்டி தேர்வுகளை தாண்டி புத்தகங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்கா, அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குவீங்களா?
2: நேரம் இருக்கு இல்லைங்க மேடம், வாங்கி வச்சிருக்கோம், டைம் கிடைக்கும் போது படிக்கணும். புதுமை பித்தன் கவிதைகள் வாங்கணும், அப்ப தாய் புக் வாங்கணும். அப்புறம்
1: போட்டி தேர்வுக்கு தயாராகும் பொழுது இடையில இடையில கவிதைகளை படிக்கிறது மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும்.
2: முத்துக்குமார் கவிதைகளை வாங்கி வச்சிருக்கோம் மேடம், கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது டிராவலிங் எல்லாம் பார்ப்போம். மேக்சிமம் போட்டி தேர்வு படிக்கும் போது மத்த புக்கு படிக்க தோணாதுங்க மேடம்.
1: ஏன்னா அதுக்கான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கலாம்னு இப்பவே வாங்கி வச்சிருக்கீங்களா, அதுவே பெருமையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், என்னோட பேர் மைக்கேல் ராஜ்.
1: நீங்களும் உங்க நண்பரும் தான் வந்திருக்கீங்க, நீங்களும் ஈரோடே தானவா?
3: அந்தியூர்.
1: அந்தியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க என்ன மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் வாங்குனீங்க?
3: இன்னைக்கு அட்லஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். போட்டி தேர்வு நிறைய புக் வாங்கி வச்சிருக்கேன், ஸ்கூல் புக்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல.
1: சரி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா, இன்னும் வீட்ல இருந்து யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா?
3: இல்ல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன்.
1: என்ன நேரம் வந்தீங்க?
3: 4 மணி நேரம் ஆகுது வந்து.
1: ஆனா நேரம் போனதே தெரியாம அப்படியே புத்தகங்களை பாத்துட்டு இருக்கீங்க.
3: ஆமா, புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் இன்னும் புத்தக அரங்குகள் அப்படியே நிரம்பி வழியறாங்க. கோடை பண்பலை 100.5 நேரலை நிகழ்ச்சி புத்தகங்களை வாங்கக்கூடிய நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நேயர்களோடு பேசலாம். அதற்கு முன்பாக

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 22 ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து நாம் வாசக பெருமக்களை, நேயர்களை, பொதுமக்களை, மாணவ மாணவிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார் இருக்காரு, ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்காரு, பேசலாம் அப்படின்ட்டு. சார் வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம் சார. வணக்கம். கோடை எஃப்எம் வானொலி நிலையத்துக்கு வணக்கம். பணிபுரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாச நேயர்கள் அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்தியா முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நான் வணக்கம். எனது பெயர் ஜெகதீஸ்வரன். நான் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் நெருஞ்சிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் வந்து எனது 7 வயதில் கிட்டத்தட்ட ஒரு 55 காலமாக வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்றாடம் ஒரு நாள் கூட வானொலியை கேட்காம இருக்கவே மாட்டான். எங்கேயாவது கார்ல போனாலும் வானொலி பெட்டி என் கூடவே பயணம் பண்ணும். எங்கிட்ட வந்து 53 மேற்பட்ட வானொலி பெட்டிகள் வச்சிருக்கேன். 1934 வந்த முள்ளாடு வாழ்வு ரேடியோ இருந்து இன்றைய கால டிஜிட்டல் வானொலி பெட்டி வரைக்கும் வச்சிருக்கேன். அது இல்லாம சர்வதேச வானொலி குழுன்னு எங்கள் நண்பர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வானொலி குழுல உறுப்பினரா இருக்கோம். வானொலி நண்பர்கள் குழுன்னு ஒண்ணு இருக்குது, அது தருமபுரி வடகம்பட்டி அன்பழகன் நடத்திட்டு இருக்காரு. அந்த குழுவிலே இருக்கோம். அன்றாடம் நாங்கள் வானொலி செய்திகளை பரிமாறிக்குவோம். பல்வேறு மீடியம் மிக அருமையா இருக்கு. அரிய புத்தகங்களா நிறைய இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு மேல புத்தகம் கொள்முதல் பண்ணேன். எல்லாமே அரிய பிசி கணேசனுடைய அத்தனை தன்னம்பிக்கை புத்தகங்களும் 11 புத்தகங்கள் வாங்கினேன். அது இல்லாம முதலாளின் மாடர்ன் தியேட்டரை உருவாக்கிய சேலத்துல சிறிபீல்ட மாடர்ன் தியேட்டர் உருவாக்கிய டிஆர் சுந்தரம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வாங்கினேன். அது நீண்ட நாள் ஆசை எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. வானதி பதிப்பகத்துல அந்த புத்தகம் வாங்கியிருக்கேன்.
0: உண்மையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கின ஆர்வமா தோணுது. எங்களுக்கு வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு பாருங்க, 3000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. மூணு நாள் இருக்கு, இன்னும் 3000 கிட்டத்தட்ட ஒரு 12000 ரூபாய்க்கு நினைக்கிறேன்.
1: நூல்கள் அறிவிப்பேலை திறக்கும் திறவுகோள்கள், இன்ப பூங்காவில் புகும் நுழைவாயில்கள், நம்மை வாழ்க்கையிலே உயர்வுக்கும் நண்பர்கள், நூல்களைப் போல ஒரு மிகச்சிறந்த நம்மை முன்னேற்றக்கூடிய சாதனம் எதுவுமே இல்லை.
0: என்னை குடிந்து பார், உன்னை நிமிரச் செய்கிறேன் புத்தகம் இல்லையா? சிறப்புங்க சார். அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சக்திங்க. இவரோட வயசு ஜெகதீஷ்னோட வயசு. நானும் நெருஞ்சிப்பேட்டையில இருந்து வந்து
0: சேர்ந்து நீங்களும் வந்து டிவி எல்லாம் வாங்கல வீட்டுல?

0: வணக்கம் சார், என் பேர் வந்து திவ்யா. நாங்க வந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இருந்து வர இளமாத்தூர்ல இருந்து நான் ஏஸ்டாண்ட படிக்கும் போது வந்துட்டு இருக்கேன். இனிமேலும் வருவேன். ஸ்டோரி புக்கு இந்த எக்ஸாம் சம்பந்தமான புக் எல்லாம் நல்லா இருக்குங்க சார். வாங்கிப்பாங்க.
1: இனிமேலும் வருவேன். எப்பவும் வருவீங்க? வாங்கிட்டே இருப்பீங்க புத்தகம்?
0: கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா.
1: உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி புத்தகங்கள் கிடைக்குதா?
0: இருக்குங்க சார், இருக்கு.
1: வாங்கலாம். எங்க வாங்க முடியாது, இங்க வாங்கலாம்.
0: எல்லாமே வாங்கலாங்க சார்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா வாங்கலாம்.
1: வருவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, உங்க பேரு?
2: என் பேர் புவனா பொற்களை. நானும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
1: என்ன பேரு?
2: புவனா பொற்களை. புக் கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. பட் எதை வாங்குறதுன்னு தெரியல, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கனால.
1: அதாவது புத்தகங்கள் பார்த்தா இதை வாங்கலாம்னு தோணிடும். இங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் புத்தகங்கள் மேல அடிக்கி இருக்காங்க.
2: ஒவ்வொரு ஸ்டால்லயும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கு.
1: திருவிழா அப்படிங்கிறது நம்ம பொருளை தேடிதானே வாங்குறோம், வெளியில திருவிழா. அதே மாதிரி புத்தகமும் அப்படிதான் வாங்க முடியும். ரொம்ப நன்றிமா, நீங்க ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றி. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
3: சார் வணக்கம் சார். கோடை எஃப்எம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேஸ்வரி.
1: ஈரோடு
3: தாங்க சார்.
1: ஈரோடு?
3: ஆமாங்க.
1: வரீங்களா புத்தக திருவிழாக்கு?
3: இல்லைங்க சார், நாங்க பாத்துட்டு வந்துட்டோம். நிறைய புக்ஸ் வாங்கிருக்கோம். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் இருக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான புக்ஸ், தென் ஹேண்ட் ரைட்டிங்ஸ், கலரிங் புக், இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். மிகப்பெரிய லெவல்ல இந்த புத்தக திருவிழா அப்படிங்க நடந்துட்டு இருக்கு. என்ன புக் நம்ம கேட்கறமோ அது எல்லா புக்குமே எல்லா டைப்ஸுமே நமக்கு கிடைக்குது. கோடை எஃப்எம்ல பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
4: வணக்கம் சார். என் பேர் வடிவேல் சார். உங்க ஊர் அரசலூர் சார்.
1: அரசலூர் இல்லையா? பக்கம் தான் இல்லையா?
4: ஆமாங்க சார். புத்த கண்காட்சி பார்க்க அவளோட வந்தோம். எல்லாம் கேட்க யூஸ்ஃபுல்லா இருந்தது.
1: யோசிப்போம் இல்லையா? தக்கல புத்தகம் ஐயோ வாங்க மறந்துட்டுமே அப்படிங்கிறது நம்ம வந்து வாங்கிடணும்.
4: சரிப்பா, யூஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க, எப்படி மூலமா இருக்குது. ஓகே சார், ஓகே.
1: நேர்களே, ஒரு இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9996552399.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
11: தொடர்புக்கு 9524936156.

0: இசை ஓவியம் நம் கூடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அப்படியே ஆர்வத்தோட புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு நண்பர் கூட்டம் அப்படியே புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு புத்தக அரங்குக்கு முன்னாடி நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்மகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் டாக்டர் ஆர் ஜெயச்சந்திரன். நான் வந்து அரசு கலை மற்றும் வரைவு கல்வி மொடக்குறிச்சியில இருந்து வந்திருக்கேன்.
0: என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் காலேஜில் கௌரவ உரிவராக இருக்கேன்.
0: எந்த துறை விரிவுரையாளர்?
1: ஆங்கில துறையில இருக்கேன்.
0: ஆங்கிலத்துறையில முனைவர் பட்டம் முடிச்சிருக்கீங்க. என்ன தலைப்புல முனைவர் பட்டம் பண்ணீங்க?
1: அதெல்லாம் இங்க சொல்லணுமா உங்களுக்கு?
0: ஓ, சொல்ல மாட்டேங்க. எங்ககிட்ட என்ன அதுல இருந்து நாங்க நிறைய கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. சரி, உங்க மாணவர்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது என்ன மாதிரியா கருத்துக்களை வெளிப்படுத்தினா அவங்ககிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க ஆங்கிலத்தை அவங்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்க்கறீங்க?
1: அது பைலிங்குவலா சொல்லுவோம், அதான் எளிமையா இருக்கும். நம்ம பசங்க தமிழ்ல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து அவன் தமிழ்ல சொன்னாதான் புரியுது. அதனால பைலிங்குவலதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி.
0: இரண்டு மொழிகள் சேர்ந்து அப்படியே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கலந்து சொல்வீங்க. சரி, இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்க மாணவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்களா?
1: எஸ், மாணவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாமே உள்ள போயிருக்காங்க, சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பாத்துட்டு வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு தான் போயிருக்காங்க.
0: இப்ப தமிழ் இலக்கியம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலத்துல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது என்ன சொல்வீங்க?
1: எங்களுக்கு ஆங்கிலம்னாலே ஷேக்ஸ்பியர் தான் நாங்கள் நிறைய சொல்லுவோம். ஷேக்ஸ்பியரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் வந்து 37 பிளேஸஸ் தான் எழுதியிருக்காரு. பட் ஆனால் அவரை பத்தி கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இதே சாதாரண ஒரு சின்ன எடுத்துக்காட்டே போதும் அவர்.
0: சரிங்க, மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சிவகுமார் மேம். நானும் வந்து மொடக்குறிச்சியில வந்து லெக்சர் தான் ஒர்க் பண்றேங்க மேம்.
0: எந்த துறை நீங்க?
2: விலங்கியல்.
0: விலங்கியல் துறை. இப்ப பல துறை பேராசிரியர்களும் வந்திருக்கீங்க. இப்ப ஆங்கிலத்துறை ஆசிரியர் சொன்னாரு, நான் இப்படி எல்லாம் மாணவர்களுக்கு கருத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி. நீங்க ஒரு வித்தியாசமான முறையில மாணவர்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படி எல்லாம் முயற்சி பண்ணதுண்டா? அப்படி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்ததுண்டா?
2: எஸ் மேம், மேக்சிமம் வந்து நம்ம எஜுகேஷனல் லெவல இல்லாம வெளி விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்து நடைமுறையில் போயிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் பண்ணா வந்து குரோத் ஆக முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான் அதிகமா நம்ம சொல்ல முடியும்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கோகுலவாசன் மேம். நான் வந்து மொடக்குறிச்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்றேன், தாவரவியல்.
0: பாருங்க, ஒவ்வொரு துறையிலயும் ஒவ்வொருத்தர் தாவரவியல், விலங்கியல், ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி. சரி, நீங்க சொல்லுங்க, இப்ப தாவரவியல் அப்படின்றப்ப ரொம்ப அந்த இயற்கை சார்ந்து இயற்கையில இருக்கக்கூடிய அந்த மரங்கள், செடி கொடிகள் அதெல்லாம் பத்தி படிக்கும் பொழுது ரொம்ப, அதுவும் அறிவியல் பூர்வமா படிக்கும் பொழுது எப்படி இருக்கும்?
3: அறிவியல் பூர்வமா படிக்கும் போது நல்லா இருக்கும் மேம். அது வந்து ஈஸியா எக்ஸ்போசர் பண்ணும் போது நம்ம சுத்தி இருக்கிற பிளான்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது வந்து செடியா கொடியா, அது வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது, அது பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, என்னென்ன ஃபேமிலி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, இப்ப உங்க துறை சார்ந்த புத்தகங்கள் இங்க நிறைய இருக்கா? நீங்க என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் வாங்குனீங்க?
3: இப்பதான் உள்ள போக போறேன்.
0: ஓ, இப்பதான் வந்திருக்கீங்க. வந்த உடனே அப்படியே அரங்கு முன்னாடி நின்னு முதல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தக திருவிழாவோட நினைவுகள்.
3: ஆமாங்க,
0: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக, நான் பேசுறதா முதல்ல நீ பேசுறதா அப்படின்னு ரெண்டு மூணு பேருக்கு இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ரமேஷ்ங்க.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: நசியனூர்ல இருந்துருக்கோம்.
0: நசியனூர். சரி சொல்லுங்க, என்னமோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, நான் பேசுறதா நீ பேசுறதா அப்படின்னு. அப்படி
4: ஒரு நீ வந்து ஃபர்ஸ்ட் நான் அதே வந்துட்டு போயிருக்கேன். ரெண்டு மட்டும் வந்துட்டேன், டெய்லி ஈவினிங் வருவேன். இப்ப அம்மா தங்கச்சியை கூட்டு இருக்கேன்.
0: தங்கச்சி மேல அவ்வளவு பாசம், தங்கச்சிக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும்னு தங்கச்சி கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்
5: பவித்ரா.
0: நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
5: ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க.
0: பாருங்க, அண்ணன் எப்படி பாசத்தோட உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. புத்தகங்கள் வாங்கிட்டீங்களா? இனிமேல் தான்
5: உள்ள என்ட்ராக போறோம்.
0: சரி, போய் பார்த்து நிறைய வாங்க. எல்லாத்துக்கும் அண்ணங்க பணம் கொடுத்துருவாரு இல்லையா? என்ன தங்கச்சி அவ்வளவு பாசமா கூப்பிட்டு வந்து. வணக்கம்மா, உங்க பேர்
5: சொல்லுங்க. காஞ்சனாங்க. காஞ்சனா.
0: சரிங்கம்மா, நீங்க என்னெல்லாம் புத்தகம் வாங்கலான் இருக்கீங்களா? இல்ல குழந்தைகள் வாங்குறத பார்த்து அப்படியே மகிழ்ச்சி அடைறாங்க?
5: நானு சமையல் புக்கெல்லாம் பார்த்து வாங்கலான்ட்டு இருக்கிறேங்க.
0: பாத்தீங்களா, சமையல் புத்தகங்கள் நிறைய வாங்கணும் இன்னும்.

0: இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், நான் முனைவர் ஆனந்தகுமார், கவர்மெண்ட் காலேஜ் மொடக்குறிச்சியில இருந்து வரேங்க.
0: எந்த துறையோட ஆசிரியர்னு தெரிஞ்சு?
1: ஆங்கிலத்துறை. இங்கிலீஷ்ல பேசுறப்ப தெரியுது.
0: ஓ இல்ல, என்னன்னா எல்லா துறை சார்ந்தவர்களும் ஆங்கிலமும் கலந்து பேசுவாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில ஆசிரியர் பேசினாரு, நான் வந்து இப்படி எல்லாம் இரண்டு மொழிகள் கலந்து மாணவர்களுக்கு கத்துக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஒரு சில இடங்கள்ல பார்த்தா ஆங்கிலத்துல மட்டுமே பேசணும் அப்படின்னு எல்லாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி, இல்ல எல்லா மொழியும் கலந்து பேசிக்கலாமா, தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசலாமா, ஆங்கிலத்துல மட்டுமே உங்க வகுப்புல பேசணுமா மாணவர்கள்?
1: ஆங்கிலத்துல மட்டும் பேசணும்னா எப்படிங்க மேடம் புரியும்? மதர் டங்ல சொன்னா அவங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம். ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எனக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்க பிரின்சிபல் சாருக்கு தான் சொல்லணும், டாக்டர் ராஜேந்திரன் சார். அவரு தான் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து கம்பல்சரி போகணும் அப்படின்னாரு. அவருடைய உந்துதல் மூலியமா இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க காலேஜ்ல இருந்து நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க.
0: நன்றி, உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர்
2: சொல்லுங்க. டாக்டர் கார்த்திகேயன், மொடக்குறிச்சி கரும்பாசன்
0: பேசும்பொழுது கேட்க கூடாது எந்த துறை அப்படின்னு உங்க நண்பர் முன்னாடியே கேட்டுட்டாரு இல்லையா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு ஆங்கில இலக்கியத்துல பிடித்தது அப்படின்னா என்ன சொல்வீங்க?
2: இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல என்னுடைய எனக்கு பிடிச்ச பேராசிரியர் பார்த்தா ராஜமணிக்கு மையம், ரொம்ப இம்ப்ரெஸ். ஏன்னா வந்து என்னுடைய ரிசர்ச் எல்லாமே இஎல்டி தான். ஆனா நான் மோஸ்ட்லி கிளாஸஸ்க்குள்ள போகும்போது நான் இஎல்டி குள்ள கொண்டு போவேன். ஏன்னா வந்து அந்த லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கிறது பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், கம்யூனிகேஷனுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா லிட்ரேச்சருக்குள்ள போகும்போது வந்து அவனோட வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுமே சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இஎல்டி அப்படி கிடையாதுங்க, ஜென்ரலாவே வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ். அப்படிங்க போது அவனை வந்து புஷ் பண்ணுவோம் இஎல்டிக்கு கொண்டு போய் லிட்ரேச்சர்ஸ் கொண்டு போகும்போது இன்னுமே அவன் வந்து இன்வால்மெண்டோட சப்ஜெக்ட்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கில் இருந்து நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
12: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
13: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவர் புத்தகங்களை வாங்கிருக்காங்க. அந்த மாணவர் பேச வணக்கம்.
1: வணக்கம், விளையாட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இங்க வந்து இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: வந்துருக்கு ஒரு
2: மேற்கொண்டு டிஎன்பிசியில மேல மேல போறதுக்காக பாத்தீங்கன்னா புக்ஸ் வாங்க வந்தேன். மெயின் எதுக்காகனா மொபைல் அடிக்ஷன்லயே இருக்கிறேன், அதுல இருந்து வெளியே வரதுக்காகவும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிருக்கோம், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி நான் வந்து மொபைல் ரொம்ப நேரம் பயன்படுத்துறேன், அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றக்காக புத்தகங்கள் வாங்குறேன்னு சொல்றது ரொம்பவே என்ன சொல்றது ஒரு பெருமையா இருக்கு. நம்மளுக்கு நம்மளே மாறுதல கொண்டு வரும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா, ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா போன்லயே ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம், காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா ஈவினிங் ஒரு 10 மணில இல்ல, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிரு தூங்குறதுக்கு. இந்த டைம்ல சாப்பிடும் போது போனு, வெளியே போனா போனு, பஸ்ல போனா போனு, பைக்ல போனா போனு, எல்லா பக்கமும் போனு. இதை குறைக்கிறதுக்காகவும் புதுசா என்னோட நாலேஜ்ல நான் வளர்த்துக்கிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில நிறைய புத்தகங்கள் நிறைய பேரோட இதெல்லாம் இருக்கு, ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து பாத்துட்டு இருக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு முனைவர் சே சத்யநாதன்ங்க, ஆசிரியர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்கள் சிந்தனை பேரவை நடத்தக்கூடிய புத்தக திருவிழாவுக்கு வர்றேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம் எனக்கு கிடைக்குது. வாசிப்பு இருக்கும்போது நமக்கு வந்து எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைக்குது. கி ராஜநாராயணனுடைய படைப்புகள், பெருமாள் முருகனுடைய படைப்புகள், நிறைய படைப்புகளை வாங்கி நல்ல நல்ல நூல்களா ஒவ்வொரு ஆண்டும் படிச்சுட்டு இருக்கேன். வாசிப்பு இல்லாம நான் தூங்குறதே இல்லை.
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வாசிப்பு அவ்வளவு நேசிக்கிறீங்க, எந்த ஊர் நீங்க?
3: ஜலகண்டபுரங்க. நான் எடப்பாடி பக்கத்துல இருக்கிற ஜலகண்டபுரங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஆசிரியரா பணி புரிஞ்சிட்டு இருக்குங்க.
0: எந்த துறை ஆசிரியர்?
3: ஆசிரியர்,
0: பள்ளி
3: ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர்.
0: மகிழ்ச்சிங்க. நிறைய இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முனைவர் பட்டம் முடித்த ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து பேசினாங்க, வாசிப்பை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மாணவ கண்மணிகளும் அழகா பேசினாங்க. புத்தக திருவிழா இன்னைக்கு ரொம்ப எல்லா நாள வழக்கத்தை விடவும் ரொம்ப அதிக கூட்டத்தோட ஒரே கலகலப்பா இருக்கு. கோடை பண்பலை 100.5 வழியாக ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேயர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
4: கொடுமுடி ரகுநாதன்,
0: சாந்தி சேகர். நன்றி நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா போனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

கவிதை நாளத்தில் புதைந்திருக்கும் மௌனங்களை ராகங்களாய் மாற்றி வார்த்தைகளால் வடிக்க முடியாத உணர்வுகளுக்கு இசை என்னும் உருவம் கொடுத்து காற்றின் அலைவரிசையில் கவி பாட வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி தீபக் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் கூறியிருப்பதை கேட்போமா? தங்களின் உயிரோடும் உணர்வோடும் இணைந்து நள்ளிரவு வரை எங்களை தாளாட்டி கொண்டிருக்கும் ஒரே அன்பலை, அது நம் கோடை பண்பலை 100.5 தான் என்றும், தான் கோவையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும், கடந்த 15 ஆண்டுகளாக நம் பண்பலையை கேட்டு வருவதாகவும், பண்பலை தனக்கு உற்ற நண்பனாகவும் வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பது நம் குடும்ப பண்பலைதான் என்றும், தனது பாடல் தெரிவு எப்பொழுது வரும் என்று காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். நேயரின் விருப்பத்தில் வரும் காதல் பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது ஆராரோ ஆரிராரோ படத்திலிருந்து பாடல். இறைவனின் படைப்புகள் தான் எத்தனை எத்தனை, அத்தனை படைப்புகளும் அபூர்வம்தான். அந்த அபூர்வ படைப்புகளில் ஒன்றுதான் இந்த மங்கை. மேகம் கூட காற்று பட்டவுடன் மழையாகிவிடும். ஆனால் இந்த மங்கையின் மீதான காதலின் தேடல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. மழலை தமிழ் கற்க நூலகம்தான் செல்ல வேண்டுமா? மங்கையின் தாலாட்டு ஒன்று போதுமே

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
7: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஆக்சுவலாக வந்து வெளியில் ஒரு எக்ஸ்ரே பேஷண்ட் எடுத்திருந்தாங்க 1 மாதத்துக்கு முன்னாடி. அந்த பேஷண்ட் எக்ஸ்ரே எடுத்ததை நான் வேற ஒரு சந்தேகம் இருந்தது, மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது, நான் ஒரு டைப் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது பேஷண்ட் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் அதான் 1 மந்த்துக்கு எடுத்தோம், அந்த எக்ஸ்ரேல ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ரேக்கு நம்ம எடுக்கிற பொஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொஷன் ஒருத்தங்க வந்து மூட்டில் முழங்காலே எடுத்துக்கோம், ஒருத்தங்க அடிபட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் நார்மலாக படுக்க வச்சு எக்ஸ்ரே எடுப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கும்போது அவங்களுக்கு எலும்பில் கிராக் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அந்த எக்ஸ்ரேலையும் சில சமயம் எங்களுக்கு டவுட்டாக இருந்ததுனால சிடி ஸ்கேன் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பர்டிகுலராக இந்த இதில் வயசானனால மூட்டு தேய்மானம் வருது பார்த்தீங்களா, மூட்டு தேய்மானத்துக்கு நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக நம்ம துல்லியமாக தெரியணும் அப்படின்னா நிற்க வச்சு எடுப்போம். அந்த பேஷண்ட் எக்ஸ்ரே நிக்க வச்சு எடுக்கும் போது அந்த ஜாயிண்ட் லைன் எவ்வளவு தூரம் இருக்கு, காலோட வளைவு எப்படி இருக்கு என்னங்கிறது நமக்கு வந்து எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியும். அதை வச்சுதான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து படுக்க வச்சு எடுக்கும்போது அந்த ஜாயிண்ட் லைன் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நார்மலாக இருக்குன்னு நினச்சி நார்மலாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இதே நிற்க வைக்கும்போது அந்த ஜாயிண்ட் லைன் கம்மியாக இருக்கும்போது ஒரு சில பேஷண்ட் சர்ஜரி வேணுமா இல்லை வெறும் இன்ஜெக்ஷன் போட்டால் போதுமா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளை சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி மணிக்கட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாக எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் அந்த மணிக்கட்டை தள்ளி வச்சு எக்ஸ்ரே அதாவது விரிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கான இதுவும் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி எலும்பு வந்து 8 எலும்பு இருக்கும், கார்பல் போன் சொல்லுவோம். அதில் ஏதாவது கிராக் இருக்குன்னா அதுக்கான டிஃப்ரெண்ட் பொஷ்

0: ஆஃப் எக்ஸ்ட்ரா இருக்குது, காமனாக ஒரு எக்ஸ்ட்ரா எடுப்போம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நெக்ஸ்ட் லெவல் அதுக்கான பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க எக்ஸ்ட்ரேஸ்லாம் நிறையா எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பர்டிகுலராக அந்த எக்ஸ்ரேயில் ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை வந்து வேறு ஆங்கிளில் பார்த்தா இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அந்த எலும்போட இது உடஞ்சது தெரியும் அப்படின்னு இது டவுட் இருக்குன்னா தான் நாங்கள் வந்து அடுத்த லெவல் எக்ஸ்ரேக்கு வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதில் எடுக்கும்போது நமக்கு துல்லியமாக தெரியுது, ஜவ் ஏதாவது விலகி இருக்குது, எலும்பு விலகி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா அடுத்த லெவல் அவங்க எம்ஆர்ஐ இந்த மாதிரி எடுத்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதனால் நம்ம மாற்றி ஆங்கிள் உடனே எடுக்கிறனால ஏதாவது பாதிப்பு வருமா, ஏதாவது கதிர்வு வீச்சினால எங்கள் பாதிப்பு வருமானு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் பாதிப்பு வராது. ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரேல எடுக்கிறனால அதனால பாதிப்பு ஏதாவது கதிர்வீச்சுக்கு வருமானம் வராது. இதே ப்ரெக்னென்ட் உமன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கான பாதிப்பு இருக்குது, அதை மட்டும் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். முடிஞ்சளவு எக்ஸ்ரே எடுக்காமல் எம்ஆர்ஐ அந்த மாதிரி எடுத்து அதானது தவிர்த்துக்க பார்த்துக்குவோம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

செவிக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி என் ஜீவன் பாடுது படத்திலிருந்து பாடல். மௌன மொழியில் நலம் விசாரிக்கிறது விழிகள். இந்த மங்கையை பற்றி யார் கேட்டது? மங்கைக்குள் இருக்கும் மன்னவனின் மனதை பற்றி. சுவைகள் நாவோடு முடிந்து போகும், வாசனைகள் காற்றோடு முடிந்து போகும், ஆனால் இந்த மன்னவனின் மனம் மங்கையை சுற்றி நிழலாய் இருக்கும்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
11: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

இதயம் தொடும் இன்னிசையை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி மானஸ்தன் படத்திலிருந்து பாடல். பூக்களிடமிருந்து எளிதாக பூக்களை பறித்துவிடலாம், ஆனால் பூக்கும் தன்மையை மட்டும் யாராலும் பறித்துவிட முடியாது. அதுபோலத்தான் மன்னவனின் உள்ளத்தில் பூத்த காதலை யாராலும் பறித்துவிட முடியாது.

மனம் வருடும் கானங்களால் மனதை மயக்கிக் கொண்டிருக்கிறது நூறுபுள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி தீபக் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொக்கத்தங்கம் படத்திலிருந்து பாடல். குறைவான ஆழம்தான் இருந்தாலும் விழுந்து விட்டான் மங்கையின் இதய குழியில். எழுந்திருக்கவும் மனமில்லை அவனுக்கு. மங்கையின் பார்வையில் இடிக்கும் இடியும் மின்னலும் கூட கொஞ்சம் பின்மா

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

ராகங்களின் நந்தவனமாய் இது கோடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊரு விட்டு ஊரு வந்து படத்திலிருந்து பாடல். இந்த மங்கையின் விழிகள் சொல்லும் பாடத்தை இதுவரை எந்த புத்தகத்திலும் படித்ததுமில்லை, இனி யாராலும் படித்திடவும் முடியாது. இந்த மங்கை இல்லாத வாழ்க்கை வரையாத சித்திரத்திற்கு வண்ணம் தீட்டியது போல அர்த்தமற்றது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
5: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: அமுதம்,
1: தேவருணவு
0: அல்லது
1: நீர்
0: அல்லது
1: மழை
0: அல்லது
1: சுவை
0: அல்லது
1: பால்
0: அல்லது
1: தயிர்
0: அல்லது
1: சோறு
0: அல்லது
1: உப்பு
0: அல்லது
1: முக்தி.
0: அமுதம்
1: முக்தி.

இதம் வீசும் காற்றில் இனிய கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி தீபக் அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திலிருந்து பாடல். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மங்கையையே நாடி செல்கின்றது இந்த மன்னவனின் மனம். அடுத்த ஜென்மத்திலும் மங்கையின் இதயத்தில் அல்லவா இடம் கேட்கிறது. மங்கைக்காக தோற்பதிலும் சுகம்தான், விட்டு கொடுத்தால் சொர்க்கமே வீட்டுக்கதவை தட்டும்.

0: நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்மலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக தவசி படத்திலிருந்து பாடல். சொர்க்கமே தேவையில்லையாம், ஏழேழு ஜென்மம் வாழும் வரமும் வேண்டாமாம், ஒரு நிமிடம் தன்னவரின் தோல் சாய்ந்து வாழும் வரம் ஒன்று மட்டும் போதும் என்கிறது இந்த மனம்.

இதயத்தின் மௌனத்திற்கு இன்னிசை தந்த நினைவுகளோடு விடைபெறுகிறது. 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்தது நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி தீபக் அவர்களின் விருப்பத்தில். அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ ஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 95.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965-23999.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: முப்பொழுதும் நல்லிசையால் இசை கொட்டி முளைக்கி எட்டு திசையும் கலகலவென மக்களை கலகலப்பாக்கி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு கலக்கல் கேள்வி.
1: நிகழ்ச்சிக்கு
0: எல்லாரும் நேயர்கள் வர இருப்பாக, அண்ணனையும் காணோம் எங்க மாமனையும் காணோம்,
1: ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியும்.
0: மழை அதிகமாயிருச்சு, அதனால ரெண்டு பேரும் வெயில் தேடி போயிருக்காங்க.
1: ஓஹோ,
0: ஆமா,
1: வெயில் ஊர்ல கிடைக்கலன்ட்டு கீழே போயிட்டாங்க,
0: பார்சல் வாங்க போயிருக்காங்க.
1: வர்றப்ப
0: ஒரு காக்கலாம் ஆறுக்கலாம் வாங்கிட்டு வருவாங்க.
1: வெயில
0: வெயில் வாங்கிட்டு வருவாங்க.
1: சரி,
0: ஆமா.
1: இப்ப இது வரைக்கும் நேரலையில பேசவே இல்லை அப்படின்ற அறிமுக உள்ளங்கள் 24 வரலாம்.
0: நம்ம வங்காளிய,
1: ஆமா, நம்ம சகோதரிகள்
0: அது வேற,
1: அவங்களுக்கு தனியா ஒரு லைன் இருக்கு.
0: ஆமா, நீங்க வந்து நேரா வந்து மூஞ்சிக்கல்ல சுத்தி கீழே இருக்க சர்ச்சு வழியா வந்து வந்து அப்புறம்
1: அப்படியே வந்துடலாம். 24, 24, 29
0: சரிங்க.
1: பொதுவா நேயர்கள் டெய்லி நாங்க பேசிட்டேதான்
0: இருக்கோம். என்ன செய்ய வழக்கம் சுத்தி
1: இப்படி வர்றவங்களுக்கு வந்து 24, 24, 26 இன்னொரு நம்பர் கூட இருக்கு, 290, 333 இதுல எல்லாம் வரலாம். இதெல்லாம் வரணும் அப்படின்னா முன்ன ஒரு இணைப்பு இணைக்கணும்ல.
0: அப்படி இல்லண்ணா, நீங்க குணாக்கு வழியா சொல்லுங்க. அடுத்த சொல்ல போறீங்க
1: 0-4-5-4-2 இணைச்சு வரணும்.
0: இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னு
1: தெரியுமாங்க? தெரியும்,
0: இல்லக்கா, இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டு ஒரு 15 ஸ்டாப்பை தாண்டி கண்டக்டர் சொல்லிட்டாரு, இறங்க, 7 ரோடு இறங்க அப்படின்னு.
1: ஐயோ,
0: ஏங்க என்ன உகார்த்தி நகரே வரலங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ, ஆமா ஆமா, கொஞ்சம் தூக்கிட்டோம்
1: அப்படின்ட்டு. அவர்
0: நிறைய பேர் 7 ரோட்ல இறங்கி எங்க சீனிவாசபுரத்துல லேக்க கடான் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு
1: வச்சுக்கோங்க. சீனிவாசபுரத்துல லேக்க தேடுறாங்க, அப்ப லேக்ல போய் என்னத்தை தேடுவாங்க?
0: படம் காணா போன படகு தேடுவாங்க. ஏங்கா நீங்க வேற
1: லேக்ல தண்ணியவே காணும் தம்பிமா.
0: ஆமா, சரி விட்டுங்க, நம்ம கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வழக்கமுள்ள நீங்களும் நான் உட்காந்து ஒரு பரிசு கொடுப்போம் நம்ம பங்காளிகளுக்கு, மாமா மச்சானுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு. போன தடவை ஒரு பரிசு கொடுத்தா, இந்த தடவை என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னா, 7 மாடி கட்டடத்துல தங்க கிண்ணத்துல தயிர் சோறு.
1: 7 மாடி கட்டடமும் கொடுத்து,
0: ஆமா,
1: தங்க கிண்ணத்தையும் கொடுத்து தயிர் சாதத்தை குடுக்கறீங்க? ஏப்பா, 7 மாடி இல்ல இல்ல, 7 மாடி
0: குடுக்கறதா குடுக்கறீங்க?
1: ஒரு பிரியாணியே குடுக்க கூடாதா?
0: என்னையா அது? அப்படி இல்லக்கா, தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தங்க கிண்ணம் தெரியும், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு
1: தெரியாது. இல்ல, இவ்ளோ செலவு பண்ணவங்க ஒரு பிரியாணியே குடுத்திருந்திருக்கலாம்.
0: அத சொல்லுங்க. சரி விடுங்க, நம்ம வந்து கேட்டுருவோம் தயிர் சோறு யார் வாங்க போறான்னு. கேட்டுருவோமா?
1: கேக்கலாம், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மலர்களுக்கெல்லாம்
0: ராஜா.
2: சகோதரி, தம்பி மழை பெஞ்சா கொடை மட்டும் பிடிக்க மாட்டாரு, கொய்யா காய் கூட சாப்பிடுவாரு.
1: அப்படியா?
0: என்ன, கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம இருக்கேன். மழை பெய்யும் போது நான் கொய்யாக்காய் சாப்பிடுறதுக்கு மலைக்கு என்னங்க சம்பந்தம்?
2: இல்லைங்க, கொற்ற மலையில கொய்யாக்காய் சாப்பிடுவோம், அடிக்கிற புயல்ல பொறி சாப்பிடுவோம்ல.
0: அந்த மாதிரி நாங்கெல்லாம் புயல்ல பொறி சாப்பிடுறவங்க, சுனாமியில சும்மிங்க போடுறவங்க. மலர்ராசா அவர்களே,
2: கேளுங்க.
0: 7 மாடி கட்டடத்துல தங்க கிண்ணத்துல நாங்க தயிர் சோறு தர்றதுனால எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்டலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அண்ணம் கிண்ணம்,
2: அண்ணம் இட்ட கையின் இருக்குது
0: போச்சுரா, அதுக்கும் சொல்லிட்டாரு. சரி,
2: கிண்ணம்
0: இல்ல இல்ல இந்தியாவிலே இல்ல, விட்டுருங்க.
2: அண்ணன்
0: பொருள் இருக்குதா? எங்க இருக்குது? இங்க வேற இப்ப ஊர் ஊருக்கு சிட்டுக்குருவியே காணாதுல.
2: என்ன வேலை அதிகம், அதனால கொடுக்க மாட்டாங்க.
0: கொடுக்க மாட்டாங்க. வேற என்ன எல்லாம் இருக்கு?
3: என்னடா
0: உங்க மாமனார் கேட்டீங்களா, விசாரிச்சீங்களா? அத வெயில் ஒரு 1/2 கிலோ வாங்கிருக்கா வேண்டி போயிருக்காரு
3: கீழே.
0: வெயில் விக்கிறாங்களா அங்கேயும், வாங்க போயிருக்காரு.
3: சரி சரிங்க சார்.
0: சரி சொல்லி வாங்க, அண்ணத்துக்கு கிணத்துக்கும்.
3: காந்தி கிராமம் கனிமொழி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க சார்.

0: வாழ்த்து சொல்லிருவோம்.
1: பண்பலை சார்பா வாழ்த்து சொல்லிரலாம்.
2: அதெல்லாம் இருக்கு. நீங்க எப்படி அடேங்கப்பா?
0: தேங்கினா இருக்குங்க சார். அண்ணா பறவை இருக்குங்க சார்.
2: சரி,
0: குத்துவிளக்குல எல்லாம் அண்ணா பறவை வச்சு வாங்குவோம் சார்.
2: அது அதுக்கு அது இன்னொரு பறவை, அதுக்கு பேர் சொல்லுவாங்களே. அவங்களுக்கும் தயிர்ச்சோறு வேணாம் போல் இருக்கு. கொஞ்சம் மாதுளம்பழத்தை கலந்து விட்டுருவோம் அக்கா.
1: அது இன்னும் அருமையா இருக்கும்.
2: அது எதுக்குத்தான் தயிர்ச்சோத்துல மாதுளம்பழம் வருதோ தெரியலக்கா.
1: நல்லா இருக்கும் தம்பி.
2: யாருக்கு மாதுளம்பழம் விற்கிறவருக்கா?
1: ஏங்கா நீங்க வேற.
2: சரி பரவாயில்ல, ஒரு சின்ன விளம்பர இடைவெளியில நம்ம மாதுளம்பழத்தை தெளிச்சு விட்டுருவோம்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 8 சனிக்கிழமை மாலை 6 திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
12: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
13: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
14: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
15: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
14: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
16: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
17: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
18: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
19: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
13: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
18: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: யாரு 7 கட்டடத்தை தயிர் சோறு வாங்குற மாதிரி தெரியல.
1: இல்ல முடியல, நான் அதை வாங்கிடுவேன் நினைக்கிறேன்.
2: யார் நீங்க?
1: ஆமா,
2: அதையும் பாப்போம். ஏங்கா கேட்டுருவோம்.
1: கேட்கலாம், வாங்க. வணக்கம்.
2: யாருங்க வர்றது? பங்காளி யார் வர்றீங்க?
4: மாலை வணக்கம், பழனியிலிருந்து கருணாநிதி.
2: கருணாநிதி பங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்குங்க சார். நீங்களா இருக்கீங்களா?
2: இருக்கம்ங்க, இருக்கம்ங்க. சரி, சொல்லிருவீங்களா? அண்ணத்துக்கும் கிண்ணத்துக்கும்
4: சார். அண்ணன் கிளீன் பறவை இருக்கு.
2: எங்க அப்பாவது அப்பாவதான் கேட்டேன் நானு. அண்ணன் கிளீன் பறவை இருக்கா? இல்ல இருக்குமே.

0: பாட்டு இருக்கு,
1: அண்ணா கிளி உணா தேடுது. ஆமா,
2: அவ்வளவுதாங்க.
1: இதுக்கு மேல நாங்க எங்க போறது, நாங்க செம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வருது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், இவ்வளவு சொல்லி இருக்காங்க. அடுத்து
0: யாருன்னு
1: என்ன வந்த உடனே கிளம்பிட்டாங்க சொல்லி அனுப்புமா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். யாருங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருத்தங்கல்ல இருந்து.
0: திருத்தங்கல்ல இருந்து
3: மாவட்டம்.
1: நாங்க கூட திருத்திட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க கிருஷ்ணகுமார்.
3: அன்னமிட்ட கை
1: என்னை ஆட்டி வைத்த கை, நம்மளுக்கு பாட்டு வர இருக்கு.
0: ஆமா
3: ஆமா. அப்புறம் கிண்ணத்தில் தேன் வடித்துன்னு ஒரு பாட்டு.
1: எத்தனை ஒரே பாட்டு, ரெக்கார்டு தேஞ்சிட போகுதுங்க. கிண்ணத்தில் தேன் வடித்து
3: சொல்லிட்டாங்கல்ல,
0: அவங்க லைன்ல இருந்ததுனால
1: 47 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க 49வது ஆளு.
3: தேன் கிண்ணம் அன்னப்பச்சி
1: போச்சு. அன்னப்பச்சியா?
3: தங்க கிண்ணம், வெள்ளி கிண்ணம்,
1: வாழைக்காய் பச்சி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பச்சி, எந்த கடையில விக்குது?
3: அப்புறம் அன்ன கிளி
0: என்ன
1: சொல்ல
0: போறீங்க?
1: பாட்டு அருப்புக்கோட்டைக்காரர் பாடுவாரு அமிர்தபுரம் கணேசன், அப்புறம் குற்றால லிங்கம்,
0: எல்லாரும் சேர்ந்து
1: நாராயண, நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி எழுதிருக்காங்க. நம்ம ஒரு முடிவு பண்ணி ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டு வருவோமா?

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: நேரம் 4:25 ஓடிடுச்சு தம்மா. எப்படி ஓடிச்சு?
5: அப்படி அப்படி கேளுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. 7 மணி கட்டடத்துல நீங்க வேணும்னு சொன்னீங்களே, அதாவது தங்க கிண்ணத்துல தயிர்ச்சோறு கேட்டீங்களே, எத்தனாம் தேதி வாங்கலாம்னு ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கீங்க?
4: இந்த மாசம் ஒரு 34 போல தெரியுங்களா?
5: 34 நான் கூட 37 கேப்பீங்க நினைச்சேன்.
4: அப்படியா? இல்லாட்டி 36
5: அதெல்லாம் இன்னைக்கு என்ன தேதி?
4: இன்னைக்கு 8
5: யாரு சொன்னா? இன்னைக்கு 8:30 என்னங்க 8 8:30 8:30 நேரத்துல மட்டும் 8:30
4: சொல்றோம்ல,
5: தேதி 14 முடிஞ்சு போச்சு.
4: கண்டிப்பா
5: அப்ப 8:30 இருக்குமா இல்லையா?
4: 14:30 வருதுமா?
5: முக்கால் வாசி முடிஞ்சலக்கா?
4: இப்பதான் சொன்னீங்க 14 முடிஞ்சிச்சு. அப்புறம் இப்ப முக்கால்
5: விடுங்க, 8:30
4: அப்படி சொல்லிக்கலாம்.
5: இல்லங்க அதுக்கு சொல்லலங்கா, நேத்து வந்து 13 தானே.
4: என்ன
5: மாசம்
4: தேடினாலும் 8 முந்தா நாளே 6 தான் தம்பி.
5: இல்லக்கா, யாரு சொன்னா? 8 முன்னாடி வந்து 11
4: அடக்கடவுளே, நான் தான் வரிசையா படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். 6 அடுத்து தான் 7 வரும், 8 வரும்.
5: நாங்கள 6 இருந்து 8 ஆப்புக்கு வந்துட்டோம்.
4: ஓ, டபுள் ப்ரமோஷன்.
5: இல்ல பின்பக்க வாசல் இருக்குல்ல, அது வழியா வந்துட்டான்.
4: நான் 10 ஆப்பு கூட தான் போயிருக்கேன். அப்ப
5: என்ன கதைனா, இப்படி பெரிய குழப்பங்களா இருந்துச்சு 6 படிக்கும் போது. அதனால 6 8 என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால 6-8 என்ன வித்தியாசம் நேரிட்டு கேட்டுருவோம்.
4: ஓ, அதுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் போட்டு நீ படித்து எடுத்தீங்களா?
5: இல்லக்கா, ஒரு ஏதாவது ஒரு கோப்புல வரணும்லக்கா.
4: ஓ
5: சரி, கேட்டுருவோமா? வர சொல்லுங்க.
4: வாங்க வாங்க.
5: என்னங்க வாங்க வாங்க, இந்த பக்கம் பந்தி நடக்குதுங்கிற மாதிரியே சொல்றீங்க.
4: இல்ல 6-8 வித்தியாசம் கேக்குறேன்.
5: யாருங்க?
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: கிராமத்து இசை அரசன் 100.5 தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
5: அடேங்கப்பா, என்னது பின்னாடி தாத்தா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க?
6: தண்ணி
5: நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்களே. குடத்தை குப்புறவங்களை குடத்தை கவுத்து வச்சு குழாயில தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா?
6: இல்ல சார், சொட்டு நீர் பாஞ்சுக்கிட்டு இருக்கு.
5: அடாடா அடாடா, எத்தனை குடம்?
6: நடுவுல 7
5: என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, 6 வந்து இப்படி வளையம். ஆமா, நீங்க வளையம், நீங்க போற வளையம் தெரியுதா? என்னங்க
4: 2 வளையம் போடணும்.
5: ஆமா ஆமா சார், 6 வந்து கீழே ஒரு முட்டை இருக்கும், 8 மேலேயும் ஒரு முட்டை இருக்கும்,
4: கீழேயும் ஒரு முட்டை இருக்கும், 2 முட்டை.
5: ஆமா சரி, அப்படியே வச்சுக்கலாம். வேற
7: இந்துஸ்தானி
5: மொழி
7: வாய் திறந்து சொன்ன மொழியோ. மாமாவுக்கும் பங்காளிக்கும் மாலை வணக்கம். இல்லை
5: இல்லை,
7: செல்வராணி மேடத்துக்கும் மாலை வணக்கம்.
4: எப்படி உஷாரா இருக்காங்க பாத்தீங்களா?
5: ஜலதோஷத்துல அது பழக்க தோஷத்துல சொல்லிடுவாரோன்னு
7: நினைச்சேன்.
4: இல்லாட்டி இப்ப அண்ணன் எங்கேயாச்சும் இருந்து கேட்டுட்டு இருந்தா கூட, சே நமக்கும் வணக்கம் வச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்கல்ல.
5: பழக்கு தோஷம்

0: சொல்லுங்க சோமசுந்தரம் அவர்களே,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் உங்களை, நல்லா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: அங்கிட்டலாம் ஈரோடு பக்கம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு மலையெல்லாம்?
1: இப்போ லைட்டா கொஞ்சம் மழை பெய்யுதுங்க.
0: இப்பதான் நாங்க அனுப்பி விட்டோம்.
1: வேக மூட்டத்துடன் காணப்படும் வானொலியும் சொல்லுவாங்களா, அது மாதிரி லைட்டா மட்டும் மழை பெய்யுது.
0: எங்க மாமனும் எங்க அண்ணனும் வெயில் வாங்குறதுக்கு போயிருக்காங்க.
1: அப்புறம் அப்புறம் சார் ஆறு படைய பொண்ணு ஒரு ஊர் இருக்கு சார்.
0: அப்படியா? சரி ஓகே, சரி சரி.
2: அதுல கூட ஒரு பாட்டு இருக்கே,
0: என்ன?
2: ஆறு படை வீடு வீடு கொண்ட,
0: ஆறு படை வீடு கொண்ட திருமுருகா.
1: ஆறு முகன் வைக்குவாங்க சார்.
0: ஆறு முகன் வைப்பாங்க, எட்டு முகன் வைப்பாங்க.
2: வைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க.
1: இவருக்கும் நன்றி சார்.

0: சார், ஆறு வடைய பொண்ணு ஒரு ஊர் இருக்கு சார்.
1: அப்படியா? சரி ஓகே, சரி சரி.
2: அதுல கூட ஒரு பாட்டு இருக்கே,
1: என்ன?
2: ஆறு படை வீடு வீடு கொண்ட,
1: ஆறு படை வீடு கொண்ட திருமுருகா.
0: ஆறு முகன் வைக்குவாங்க சார்,
1: ஆறு முகன் வைப்பாங்க, எட்டு முகன் வைப்பாங்க.
2: வைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க.
0: இவருக்கும் நன்றி சார்.
1: பாத்தீங்களா, விசுக்குனு வந்தாரு.
2: இவருக்கு தயிர் சாதம் தேவையில்ல, மழை வருது இல்ல.
1: ஏழு மாடி கட்டடத்துல எப்படியாச்சும், ஆமா ஆமா, தங்க கிண்ணத்துல தயிர் சோத்தை கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பை தூவி வைப்போம்.
2: ஓ, கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239999.
4: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
9: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
14: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
9: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: என் தம்பி, 100 சந்தேகம் எனக்கு.
1: என்ன அதுக்கா?
2: இல்ல, ஏழு அடுக்கு மாடியை கொடுக்குறீங்க, தங்க கிண்ணத்தை கொடுக்குறீங்க, தயிர் சாதத்தை கொடுக்குறீங்க. அன்னைக்கு காலையில பால் காய்ச்சிருக்கு, 34 காலையில.
1: ஆமா ஆமா,
2: பால், கொஞ்சம் ஜீனி, டம்ளரு, அடுப்பு,
1: கொஞ்சம் குங்குமப்பூ.
2: இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். பால் காய்ச்சிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ,
1: கருவேப்பிலை, கொத்தமல்லி,
2: அதெல்லாம் வேணாம் தம்பி.
1: கருவேப்பிலை பருப்பு என்னக்கா, நீங்க சமையலே தெரியாம இருக்கீங்க.
2: காய்ச்சிறதுக்கு பொருளோட வந்தீங்கன்னு வச்சுங்களேன், 34 கால பால காய்ச்சிட்டு அப்படியே நீங்க குடுக்கற தயிர் சாதத்தை ஏழு அடிக்கு மாடியில நின்னு சாப்பிட்டுக்குவேன் தம்பி.
1: அதான் அந்த சில நேரங்கள்ல என்ன சொல்றது, அந்த மலை வெள்ளங்கள் சேர்ந்து இருக்கும் போது நிறைய பேர் மொட்டை மாடியில வந்து பக்கத்துல காலில மீட் பிடிக்கிறவாங்க. நீங்க எத்தனை நாள் இங்கேதே இருந்தீங்களா? அந்த கதையில இருக்கு நம்ம மாடி ஏறுறதெல்லாம். சரி, ஏழு மாடி கட்டுறதும் தங்க கிண்ணத்துல தயிர் சோறு, தம்பி சத்திக்குமாரு, இப்ப யாரு வர்றாங்கன்னு கேட்டுருவோம். வர சொல்லுங்க.
2: வர்றாங்க வர்றாங்க.
1: யாருங்க?
15: இனிய மாலை வணக்கம்.
1: சொல்றதுங்க.
15: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் சிவா பேசுகிறேன். நலமாக இருக்கிறீங்களா இருவரும்?
1: நலமா இருக்கும் மங்கள், நீங்க நல்லா இருக்கீங்களா?
15: நல்லா இருக்குங்க.
1: இப்பதான் ஒரு 3 கிலோ மலையை பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம், வந்துச்சுங்களா?
15: மலை எப்படிங்க பார்சல்ல வரும்?
2: இப்ப வந்துட்டே இருந்துச்சே, ஈரோடு பக்கம் வந்துருச்சே.
1: அக்கா, சொல்ற பாலே பாக்கெட்ல வந்துருச்சு பார்சல்ல.
15: வந்தா வந்தா கொடைக்கானல் இருந்து வந்தா ரொம்ப சந்தோஷங்க.
1: ஆமா, டெலிவரி ஆயிரும் காலையில, வாங்கிக்கங்க.
15: நன்றிங்க, நன்றிங்க தாங்க சார்.
1: சரிங்க சரிங்க, 8-க்கும் 6-க்கும் என்ன வித்தியாசம்? 8-8 சொல்லிருங்க.
15: 8-8 வாழ்க்கை பிரிக்கலாம்.
1: சரி,
15: 8 போடலாம், ஆனா 6 போட முடியாது வண்டி
1: லைசன்ஸ். நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன்.
15: 6 படை முருகன் இருக்கிறாரு.
1: 8 படை முருகன் இல்லங்க.
15: ஆமா, 6 முகம் இருக்கிறாரு.
1: 8 முகத்தை காணோம்
15: இல்ல?
1: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க.
15: நன்றி நன்றிங்க ரங்காஸ்தர் அவர்கள்,
1: நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப அருமையா சொன்னாரு. சரிங்க, அடுத்து கேட்டுருவோமா? என்னப்பா ஏதோ வாய முறைங்களா இல்லையா அப்படின்னு கையை காட்டுறாப்புல.
2: இல்ல இல்ல, வந்துட்டாங்க அப்படின்றாங்க.
1: அப்படி சொன்னாரா? எனக்கு ஒரே படப்பிடிப்பாவே இருக்கு. வாங்க. அந்த பிள்ளை அப்படித்தான் சொல்லுது. பாத்தீங்களா, ஒரு நேரம் இருக்கிறது வரல காட்டுறாங்க.

0: பயமா இருக்கு, கொண்டு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. சொல்லுங்க. ஹலோ,
1: உங்களை பார்த்த பயந்த மாதிரி தெரியலையே.
0: ஆமா, நான் அதை தான் அவர் சொன்ன மாதிரி 6 அடி உயரம், 7-8 கை கால். வாங்க. ஹலோ, யாருங்க?
1: வந்தாச்சு.
2: திருப்பூர் மாவட்டம் திருவிக்கிறது.
0: என்ன
1: பத்மநாபன்?
0: பத்மநாபன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. நீங்களும்
0: உள்ள வந்துட்டு இல்ல? இன்னும் எப்படி நல்லா இருப்பீங்க? சரி, 6-8 வித்தியாசம் சொல்லுங்க. எத்தனாவது பிறந்த நாளா இருந்த? ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் காலையில் ஒவ்வொரு மனிதனும் புதிதாக பிறந்து விடுகிறான்
1: அப்படிங்கறதான்
0: புரிஞ்சு வச்சிருக்கேன் அக்காவுக்கு. விலைவாசி ஏற்றத்தில் காலையில் விடுஞ்சிருச்சுனாலே பெரிய சாதனை. சொல்லி வாங்க, 6-8. அமராவதி 8 இல்ல,
2: எட்டு
0: இல்லாம இருக்கு. என்னங்க நீங்க 6-8 எவ்வளவு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? ஆறுமுக மங்களம் ஒரு ஊர் இருக்குது, காவேரி ஆறு, தாமிரபரணி ஆறு, வைகை ஆறு, இப்படி பல ஆறு. ஆமா, ஆறுமுக நேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அதே போல என்னங்க அது, ஆறு மனமே ஆறு பாட்டு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: சோகமா இருக்கும் போதெல்லாம் அந்த பாட்டு தானே பாடுறோம்.
0: ரஜினிகாந்த் பாட்டு தானே?
1: ஆறு மனமே ஆறு, அது ரஜினிகாந்த் பாட்டா?
0: சொல்லுனா சொல்லுங்க, சட்டு புட்டுன்னு. நல்ல வேலை போங்க, எம்ஜிஆர் பாட்டும் சொல்ல மாட்டீங்களா? சிவாஜி கணேசன் பாட்டு, 6 மனமே 6 8 மனமே 8 அப்படின்னு
1: பாட முடியாது.
0: ஆமா, 8 பட்டி ராசா அப்படின்னு பாடம் இருக்கு.
1: 6 பட்டி ராசா இல்ல.
0: அதே போல 8 சில்லா பாத்துருக்க பாட்டு இருக்குது, 8 மடிப்பு சேல
1: அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மடிப்பு சேலன்னு பாட்டு.
0: ஆமா ஆமா. அதே போல முட்டைக்கு மேல முட்டையை வச்சா 8 ஆயிரும் கோபாலு.
1: வைக்க
0: முடியாதுல்ல. அதே போல லைசன்ஸ் இருக்கிற 6 நீங்க போட்டீங்கன்னா நீங்க அரபு கடலுக்கு தான் போகணும். நீங்க லைசன்ஸ் எல்லாம் தர மாட்டாங்க, நேரம் பைக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய நேரம் சொன்னாங்க. இதை சொன்னது யாரு தெரியுங்களா? யாரு? தூத்துக்குடிக்காரரு. எப்போதும் எப்போதும் வென்றான் அவர் இல்ல, அவர் ஊர் பேரு. ஆமா, சுடலை மணி சன் ஆஃப் முருகன், அதை வேற எழுதியிருக்கிறாரு. சரிங்க, அவருக்கும் அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிடுவோம். இப்ப கோடைப்பம்பளை 1:05 ஒரு பாட்டு ஒன்று கேட்போமா?
1: கேட்டலாம்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
4: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
10: இசை வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான

0: அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: இசைவேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை. அப்புறம் தம்பி,
13: நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கேன். 7 அடுக்கு மாடி எல்லாம் எனக்கு வேணாம் தம்பி. அத்தனை மாடிப்படி ஏறது கொஞ்சம் சிரமம்னு யோசிச்சிட்டேன்.
13: லிஃப்ட் போட்டு கொடுத்துருக்கங்க.
9: அது வேறயா?
13: அது என்னன்னு கேளுங்க. சவுக்கு மரம் இருக்குல்ல,
9: ஆமா,
13: அதுல வாழ மரத்தை அடியில் அடிவாரமா கட்டி அதுல இருந்து போற லிஃப்ட்.
9: ஓ,
13: நீங்க ரெண்டாவது மாடி, நீங்க ரெண்டாவது மாடியை கிராஸ் பண்ணும் போதே விசுக்குன்னு சொர்க்கமே தெரியும்.
9: சொல்லுங்க. இல்ல, மோர் சாதம் போதும். இப்படி ஒரு அக்கா கிடைக்குமா? யாருக்காச்சும்
13: வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. ரொம்ப சிரமம் தான். அதனால வந்து
9: ஒன்னு
13: செய்யறங்க, எனக்கு இந்த தயிர் செய்யறது மோர் செய்யறது பெரிய ரொம்ப சிரமமா இருக்கு. நேரு நினைக்க போறாங்க, இவங்க பால் தயிர் விற்க வந்தாங்களா?
9: என்ன மோர் விற்க வந்தாங்களா?
13: அதானே. சரி விடுங்க, உங்களுக்கு ஆவண்டி, நீங்க வந்து அவ்வளவுதான் ஏற முடியாது.
9: கண்டிப்பா
13: சவுக்கு மரம் லிப்ட்ல, சரிங்களா, வாழை மரத்தால் கட்டப்பட்ட சவுக்கு மரம் லிப்ட், அதுல வந்து உங்களுக்கு 1.5 மாடி தான் ஏற முடியும். அதுக்கு மேல ஏற முடியாது, சரிங்களா? அதுல வந்து
9: வாசல் திறக்கப்பட்டது.
13: ஆமா, திறக்கப்பட்டது. அதனால உங்களுக்கு வேணாங்க, உங்களுக்கு பால் சோறு வேணுமா, மோர் சோறு வேணுமா? தயிர் அப்புறம் பாத்துக்கோங்க.
9: ரெண்டு எது கொடுத்தாலும் சரி, பசிக்கு ஏதோ ஒண்ணு குடுங்களே.
13: ஆனா அதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கணும்ல?
9: கண்டிப்பா இருக்கும்.
13: ஏன் 1.5 மாடியில உட்கார வச்சேன்னு ஒரு கேள்வி வருதுல்ல?
9: ஓ, ஆமா ஆமா,
13: அதை கேட்டுருவோம். வாங்க, பாலுக்கும் தயிருக்கும், பாலுக்கும் இருக்கும். வாங்க, யாருங்க? நல்லா இருக்குமா? எங்க, என்ன ஓடிக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு? எதுவும் மாராத்தான் ஓட்டத்துல இருக்கீங்களா?
9: இல்ல இல்ல, நான் நினைக்கிறேன் இப்ப மாடிப்படி ஏறி பழகுறாங்கன்னு நினைக்கிறேன்.
13: அப்படியா தான் இருக்குமோ? மேல போயிரும். சரி பரவாயில்ல, சொல்லுங்க. பாலுக்கும் மோருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதான். மோர் கோவா இல்ல,
9: எடுத்தோட இனிப்புல
13: பால் கொலக்கட்டையா? சொல்லுங்க.
4: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.

0: அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக் இன்னர்வேர் தான். பூமக் இன்னர்வேர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: எலுமிச்சம்பழம் போடக்கூடாதா? அதுவும் பழம் தானக்கா.
7: எலுமிச்சந்த பழத்தை போட்டா என்ன தம்பி?
6: என்ன ஆகுன்றீங்க?
7: அவ்வளவுதான், திரண்டு போயிரும்ல.
6: திரண்டு போயிரும்.
7: அப்புறம் பால்கோவா கிண்ட வேண்டியதான் நம்ம.
6: அடாடாடா, அது பாதுஷாவா? அது என்னக்காது
7: பால்கோவா?
6: இல்லங்கா,
7: பாதுஷா இல்ல.
6: நீங்க சிக்கன் பக்கமே போயிருக்கீங்க, இது கிச்சன் பக்கமே போயிருக்கீங்க. இல்லக்கா, அப்படி சாப்பிட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும்ல. தேன்ல ஊற வச்சிருப்பாங்க தெரியுமா? ரசத்துல போட்ட குள்ளாக்கா?
7: ரசகுல்லா தானா அது?
6: ஆமா ஆமா, அதை வந்து எப்படி செய்வாங்க?
7: ஆமா, பால்ல தானே செய்வாங்க.
6: இல்லக்கா, பால்ல எழுந்து சொல்லிட்டு புரிஞ்சு விட்டுருவாங்கல்ல. அதுவும் கிடையாதா?
7: பன்னீர் கூட தெரியும், அதுலதான் தம்பி செய்வாங்க. கிச்சன் பக்கமே போலன்றீங்கல்ல.
6: போற போக்க பார்த்தா நம்ம பேக்கரி ஆரம்பிக்கும் போல் இருக்கு. பரவாயில்ல, பாலுக்கு மோருக்கு வித்தியாசம் கேட்டுருவோம். வாங்க. ஹலோ.
8: ஹலோ,
6: யாருங்க?
8: மாவட்டம் உங்கள் கோடை பண்பலை நேயர் எம் ஆர் சந்தனம் பேசுறியா? நாங்க உங்களுக்கு ஒரு 8 கிலோ மலை
7: அனுப்புறோம்.
6: எங்களுக்கே பாடசலா பல நிக்க பஞ்சாபுரதமா?
8: என்னங்கண்ணு, எங்களுக்கு ஒரு 16 கிலோ அல்வா மலை.
6: அவர் அவர் அது பக்கத்துல இருக்கிறதுனால 16 கிலோ அல்வா கேட்டாரு. மலையோட விலைவாசி கூடி போச்சு, 3 கிலோ மலை தான் பார்சல் பண்ண முடியும். சொல்லுங்க,
8: 4 பார்சல் அனுப்புங்க.
6: அப்ப நாம 12 கிலோ மலையத்தை அனுப்ப முடியும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
8: பால்ல இருந்து
6: பால்ல இருந்து எது பாலுக்கு மோருக்குங்க?
8: மறந்து மோர் கடையலாம், மோர்ல இருந்து பால் வாங்க
6: கடைய முடியாதுங்க. சரி, வேற
8: வேற வந்து பால்ராஜ் இருக்கு.
6: மோர் ராஜ்
8: கிடையாது,
6: சில பேர் எல்லாம் பந்தியில சாப்பிடுறத பார்த்தா நமக்கு பதட்டமாவே இருக்கும். அவங்க இலைய தாண்டி நம்ம இலைக்கு வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கும். இந்த எல்லை மீறிய பயங்கரவாதம் பாக்கல, இலை மீறிய பயங்கரவாதமா
7: இருக்கும்.
6: ஆமா, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேர் அப்படி மொத்தமா உருண்டையை திரட்டி மேல தூக்கி போட்டு கேட்ச் பிடிப்பாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி, இப்ப பாலுக்கு மோருக்கு யாரால வித்தியாசம் பாத்துருவோமா?
7: வர்றாங்களே,
6: வரிசையில் நிக்கிறாங்களா? இடிச்சுக்கிறாம பிடிச்சுக்கிறாம வாங்க வாங்க. யாருங்க?
7: எங்க
6: பேர குறகுறன்னு உங்க பேர் மட்டும் கலகலன்னா
9: காத்து ரொம்ப
6: சொல்லுங்க. பாலுக்கு மோருக்கும் ஆமா,
9: அவ்வளவுதாங்க,
6: அருமையா சொன்னீங்க. நன்றி கு கண்ணன், நன்றிங்க. இது யாருன்னா, யாரோ எழுதிருக்காங்களே, எங்க ஆலயங்கணம் பேர் எங்கன்னா யாரும் எழுதுனாங்கன்னு பேர் தெரியலையே. ஏசி செந்தில்குமார் அத்தப்பம்பாளையத்துக்காரர், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் எழுதியிருக்கிறாரு. என்ன எக்கச்சக்கமாக அவர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. நிறைய சொன்னாங்க நம்ம நேயர்களும். பால் பாண்டி
7: சொன்னாங்களா?
6: பால் கணக்கு நோட்டு இருக்கு.
7: மோர் கணக்கு நோட்டு
6: திருவிளையாடல்ல இவரு கூட சொல்லுவார், நாகேஸ்வரர். பால்கார

0: கணக்கை முடிச்சு போடுவேங்க அப்படின்பாரு. ஏன்னா பாலன் பேர் இருக்கு, மோரன் கிடையாது. அப்படின்னா அதே மாதிரி மோர் பாளையம் ஊர் இருக்குங்க, பால் பாளையம் இருக்கான்னு தெரியல. அப்புறம் பால சுப்பிரமணி சொல்லுவாங்க, மோர சுப்பிரமணி சொல்ல மாட்டேங்கல. அதே போல பால் பாயிண்ட் பேனா இருக்கு,
1: மோர் பாயிண்ட் பேனா கண்டுபிடிக்கல இன்னும்.
0: பால் வண்டி இருக்கு,
1: மோர் வண்டி இல்லையே.
0: பால் மாடு இருக்கு,
1: மோர் மாடு இல்லையே.
0: பால் டீ இருக்கு,
1: மோர் டீ இல்லையே.
0: ஆட போதுமையா, நம்ம இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதா? சரியோ தப்போ வந்தவர்களுக்கு போறான். ஏழு மாடி கட்டடத்தை 14 கிலோமீட்டர் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கான எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம்.
1: கிளம்பிடலாம்,
0: வந்துடுவோம்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், எஸ் அனீஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா. கணினியின் கைவண்ணம் வி சக்திகுமார். இனி நம் கோடை பண்பலை 100.5 காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்ர செவ்வானம். சிவக்குமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்பாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 8 இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. செவ்வானம் செந்நிறம் பூச, மனம் மென்மையாய் பூக்க, இசை மெதுவாக இதயத்தின் வாசலை தட்ட, இந்த மாலையை மேலும் அழகாக்க, உங்கள் இதயத்தை கவரும் காலத்தால் அழியாத இனிய பாடல்களுடன் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
4: தெற்காசிய மற்றும் இந்திய

0: இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

நேரம் மாலை 5:10. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். 2 இதயங்கள் அருகில் இருக்கும்போது பேசும் வார்த்தைகளை விட பேசாத உணர்வுகளே அதிகம். அந்த மௌனத்தில் மலர்கிறது இவர்களின் காதல்.

நிலவை ரசிக்கின்ற வானம், காதலை ரசிக்கின்ற இதயம், இரு மனங்கள் ஒன்றாகும் நேரத்தில் மேகங்கள் கூட ஊஞ்சலாகி இவர்களின் காதலை தாலாட்டு பாடுகிறது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது. பூவின் மலர்ச்சியிலும் வண்டின் சிறகசைப்பிலும் தென்றலின் மெல்லிய தீண்டலிலும் இயற்கையை தூதாக வந்து சொல்கிறது இவனின் காதலை.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: கிங்

இதயம் விரும்பும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். பட்டு போல மென்மையான கன்னம், தென்றல் போல மெதுவான காதல், இரண்டும் சந்திக்கும் தருணத்தில் இதயம் தானாக சொல்கிறது தன் காதலை.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

நேரம் மாலை 5:35. மெல்லிசை கீதங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வாய்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, பொன்னன் பிரிவு. மலையருவி விழுந்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு ஆழமான குளம் இருந்தது. அதில் இறங்கினார் சிவனடியார். அவரை காணாமல் தவித்து போன பொன்னன் தானும் அந்த குளத்தில் இறங்க முயற்சித்தான். இனி பொன்னன் அந்த அதல பாதாளமான அருவி குளத்தில் இறங்கிய அதே சமயத்தில் சிவனடியார் அருவியின் தாரைக்கு பின்னாலிருந்து வெளிப்பட்டார். பொன்னனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது. அவன் மேலே போகலாமா வேண்டாமா என்று தயங்கிய போது சிவனடியார் அவனை பார்த்து ஏதோ கூறியதுடன் சமிக்ஞையினால் வா என்று அழைத்தார். அருவியின் பேரோசையினால் அவர் சொன்னது என்னவென்று பொன்னன் காதில் விழவில்லை. ஆனால் சமிக்ஞை புரிந்தது. முன்னால் சுவாமியார் போன மாதிரியே இவனும் குளத்தின் ஓரமாக பாறைகளை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி சென்று அவர் நின்ற இடத்தை அடைந்தான். தூரத்தில் நின்று பார்த்தபோது குறுகலாக தோன்றிய அருவியின் தாரை உண்மையில் 30 அடிக்கு மேல் அகலமுள்ளது என்பதை பொன்னன் இப்போது கண்டான். சாமியார் அவனுடைய கையை பிடித்து பாறை சுவருக்கும் அருவியின் தாரைக்கும் நடுவில் இருந்த இடைவெளியில் அழைத்து சென்றார். இந்த இடைவெளி சுமார் 5 அடி அகலமுள்ளதாய் இருந்தது. மிகவும் மங்களான வெளிச்சம். கீழே பாறை வழுக்கல். கொஞ்சம் கால் தவறினால் அருவியின் தாரையில் அகப்பட்டு கொண்டு அந்த பாதாள குளத்திற்குள் போக வேண்டியதுதான். ஆகவே இரண்டு பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள். 4-5 அடி நடந்ததும் சிவனடியார் நின்று பாறை சுவரில் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அந்த துவாரம் சாய்வாக மேல் நோக்கி செல்வதாக தெரிந்தது. ஓராள் அதில் கஷ்டமில்லாமல் புகுந்து செல்லலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த துவாரம் எங்கே போகிறது, எவ்வளவு தூரம் போகிறது என்று ஒன்றும் தெரியவில்லை. 5-6 அடிக்கு மேல் ஒரே இருட்டாய் இருந்தது. சிவனடியார் பொன்னனுக்கு சைகை காட்டி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த துவார வழியில் ஏறத் தொடங்கினார். சாய்வான மலைப்பாறையில் ஏறுவது போல் கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான். இன்னதென்று தெரியாத பயத்தினால் அவனுடைய நெஞ்சு பட்பட்டென்று அடித்து கொண்டது. சற்று ஏறியதும் ஒரே காரிருளாய் இருந்தபடியால் அவனுடைய பீதி அதிகமாயிற்று. ஆனால் கையினால் பிடித்து கொள்ளவும் காலை ஊன்றிக் கொள்ளவும் சௌகரியமாக அங்கங்கே பாறை வெட்டப்பட்டிருப்பதாக தெரிந்தபோது கொஞ்சம் தைரியம் உண்டாயிற்று. இவ்விதம் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த குகை வழியில் மேலே இருந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. பிறகு வெளிச்சம் நன்றாய் தெரிந்தது. சிவனடியார் மேலே ஏறி அப்பால் நகர்ந்தார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறி அடுத்த நிமிஷம் வெட்ட வழியில் மலைப்பாறை மீது நின்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆஹா, அது என்ன அற்புதமான காட்சி! அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன்.

0: கனவு நாவல் தொடர் குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
1: கொடைப்பண்பிலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. தென்றல் வருட மலைத்துளிகள் நனைய, பூக்கள் சிரிக்க, இதயங்கள் நெருங்க, இயற்கையே இவர்களின் காதலுக்கு துணையாக நிற்கிறது.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடைக்கால மெட்டுக்களால் செவிகீதம் சேர்த்து இந்த இனிய மாலையை இசையால் அலங்கரித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வெள்ளத்தாங்கியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

மாவட்டம் சிதம்பரம் நடராச பெருமான் ஆலயத்திற்கு நான்கு திசைகளிலும் நான்கு காவல் தெய்வங்கள் அருள் செய்கிறார்கள். கிழக்கில் கீழத்திரு மாரியம்மன், மேற்கில் எல்லையம்மன், வடக்கில் தில்லைக்காளி, தெற்கில் வெள்ளந்தாங்கி அம்மன். ஒவ்வொரு எல்லை தெய்வத்துக்கும் ஒரு சிறப்பு வரலாறு உண்டு. அப்படி தெற்கு எல்லை காவல் தெய்வமாக, இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை காக்கும் காவல் தெய்வமாக அருள் செய்பவளான வெள்ளந்தாங்கி அம்மன் ஆலயத்திற்கு செல்வோமா? முதலில் தலவரலாறு தெரிந்து கொள்ளலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த பெருமழையில் ஊரே வெள்ளக்காடானது. ஊர் மக்கள் இறைவனை வேண்டினார்கள். அப்போது ஒரு பெண் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டாள். யானை ஒன்று அந்த பெண்ணை தன் துதிக்கையால் தாங்கி பாதுகாப்பாக தில்லை பகுதிக்கு அழைத்து சென்று விட்டது. ஊர் மக்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த இடத்தில் பெண் இல்லை. யானையின் துதிக்கையின் பிடியில் ஒரு பெண் இருப்பது போல சிலைதான் இருந்தது. இந்த அதிசயத்தை ஊர் மக்கள் தில்லை அந்தணர்களிடம் சொன்னார்கள். அவர்களின் யோசனைப்படி அந்த சிலையை அங்கேயே பிரதிஷ்டை செய்து வெள்ளந்தாங்கி அம்மன் என்ற பெயரை சூட்டி வழிபட ஆரம்பித்தார்கள். சிறிய ஆலயம்தான். ஆலயத்தின் முகப்பில் வெள்ளந்தாங்கி அம்மன் யானையின் துதிக்கையில் இருப்பது போலவும் சாமரம் வீசும் பெண்கள் துவார சக்திகளோடு அழகாய் காட்சி தருகிறார்கள். மகா மண்டபத்தில் விநாயகர், முருகன் சன்னிதிகள் இருக்கிறது. கோஷ்டத்தில் துர்க்கை அம்மன் சன்னிதி மட்டுமே இருக்கிறது. பிரகாரத்தில் வீரனார் சிறசு வடிவில் காட்சி தருகிறார். நவகிரக சன்னிதி தனியாக உள்ளது. கோயிலின் இடதுபுறம் எல்லையம்மன் பிரம்மாண்ட சுதை சிற்பமாக நெஞ்ச கோலத்தில் காட்சி தருகிறாள். இயற்கை சீற்றத்திலிருந்து மக்களை காத்த மகேஸ்வரியை விவசாயம் செய்யும் அனைவரும் பயபக்தியோடு வந்து தாங்கள் விதைக்கப் போகும் விதையை சன்னிதியில் வைத்து பூஜை செய்துவிட்டு பிறகுதான் அதை விதைக்கிறார்கள். அப்படி செய்வதால் இயற்கை பேரிடர்களிலிருந்து விவசாயத்தையும் தங்களையும் அம்பிகை அரவணைத்து காப்பாற்றுவாள் என்று நம்புகிறார்கள்.

ஆடி மாதம் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் காப்பு கட்டும் உற்சாகத்தோடு தொடங்குகிறது. 10 நாட்களும் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்கிறார்கள். 9ஆம் நாள் பாலமான் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு முன்னே வர பல்வேறு வகையான காவடிகள் பின்னே வரும். பக்தர்கள் பால் குடம் ஏந்தி வருவார்கள். ஓம் சக்தி பராசக்தி கோசம் எங்கெங்கும் எதிரொலிக்கும். 10ஆம் நாள் விடையாட்சி உற்சவம் முடிந்தவுடன் ஊஞ்சல் வைபவம். திருமணத்தடி உள்ளவர்கள் வெள்ளந்தாங்கி அம்மன் ஆலயத்தில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் வளையில் வைத்து வழிபாடு செய்தால் 30 நாட்களில் திருமண தடை விலகுவதாக பக்தர்கள்

0: சொல்கிறார்கள். அந்த நம்பிக்கைதான் பக்தர்களின் பெருங்கூட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. வேண்டும் வரம் தரும் வெள்ளம் தாங்கி அம்மன் சகல சௌபாக்கியமும் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் தரட்டும். இதுவரை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வெள்ளம் தாங்கி அம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறது சரியான விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது என்ன குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட, அந்த வைரக்கற்களே எடுத்துக்கொண்டு ஒருத்தர் கொடுத்தாலும் கூட, அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா பாத்துருக்கலாமே அப்படிம்பாங்க. பெரிய சைஸா கொண்டு கொடுத்தீங்கனால அது கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கலாமே அப்படின்னு. இப்ப இந்த மாதிரியான சிலர் வந்து குறை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேரு எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா, கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கறது அவர் கண்டுபிடிச்சாரு இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் முகம் சுருங்கி போவாங்க. அப்ப குறையே சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. குறை வந்தா சொல்லத்தான் வேணும். ஆனா நீங்க நிறைய நிறைய சொல்லிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன், அது தெரியாதுங்க. எப்படி அப்படின்னா, இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்துல இருந்து. அவர் வந்த உடனே எங்க குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணக்காரரா? இல்ல. பெரிய அதிகாரியா? கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஏழை, சாதாரண விவசாயி. எங்களுக்கு சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன், வருவாரு சாப்பிட சொல்லுவாங்க. இலை போட்ட உடனே முத வார்த்தை சொல்லுவார், அற்புதமான இலைங்க, எங்க கிடைக்குது அப்படிம்பாரு. தண்ணி ஊத்துக்குவாங்க, அதுல ஏசா அப்படி குடிச்சு பார்த்துட்டு, அமுதம் அப்படிம்பாரு. எனக்கு தெரியும், அது ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் வாட்டர்ன்னு. ஒன்னும் சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது என்ன, சாப்பாடு வைப்பாங்க. இட்லியை தொட்டு பார்த்துட்டு, மல்லிகைப்பூ, சாதிப்பூ, பிச்சிப்பூன்னு அடிச்சு ஒருக்குவாரு. சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹன் இது நடந்துகிட்டே இருக்கும். சுத்தி நின்று எல்லாரும் அதை அவர் சாப்பிடறத ரசிச்சு கேட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அவர் போறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று, அடுத்து எப்ப வருவீங்க? இத்தனைக்கே அவர் ஒன்னும் வாங்கிட்டு வந்ததுல எனக்கு தெரியும். ஆனா என்ன தெரியுங்களா, அவர் போற போது என்னுடைய துணைவியாரு என்கிட்ட சொல்லுவாங்க, பாத்தீங்களா எப்படி பாராட்டுறாரு, நீங்கள இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒண்ணு சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிருந்தாருல, நான் இங்கதானே இருக்கேன், அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஆனா என்ன தெரியுங்களா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்த பாக்குறாருங்க. தண்ணீரா? குளிர்ச்சி பொருந்தியதுதான், ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன? உணவு. எல்லாருக்கும் உணவு தாங்க. இப்ப ஹோட்டல போய் சாப்பிட்டுட்டு நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம், பாராட்டினாலும் அவங்க வந்து பில்ல குறைக்க போறது இல்லை. ஆனா வீட்டுல தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது. எங்க அம்மா கையில வாங்கி சாப்பிடற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால், பொருள் இல்லைங்க அங்க, அங்க வந்து அந்த இனிமைதான். இந்த பாராட்ட கற்றுக்கொள்ளுதல் என்பது எவ்வளவு நல்ல விஷயமோ, அதுபோல இந்த குறை சொல்லுகிற போது என்ன ஆகும்னா, மன சுருக்கம் ஏற்பட்டு விட்டுருங்க. இந்த சுருக்கத்தை எல்லாம் போக்கிக் கொள்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆசிரியர்களா இருக்கவங்க பிழை திருத்தி கொடுக்கறப்ப நான் பாத்துருக்கேன், சிலர் வந்து ஏன் சார் உங்க எல்லாம் பிழையாதான் படுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லங்க, பிழை திருத்தத்துக்காக தான் நாங்க இருக்கிறோம். எல்லாமே நான் டிக்கெட் சீட்டு இருந்து வச்சுங்க, டிக்கெடிக்கிறதுக்காக ஒரு வாத்தியாரன்னு ரெண்டு பேர் கேட்க மாட்டாங்களா? பிழைய சுட்டி காட்டணும், அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிமாங்க. இப்ப இது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறை காணுதல் என்கின்ற அந்த விஷயத்தை பார்க்கிற போது, இளம்பறை பத்தி சொல்லுகிற போது, இளம்பறையே வருந்தாதே, உனக்குள்ளேதானே பௌர்ணமி சந்திரன் இருக்கிறான் என்று கவிதை வரியை கேட்டவுடனே எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருந்தது. அது தேய்ந்த போன நிலாவாக இருக்கிறதே என்று கவலைப்படாமல், பூர்ண நிலவே இதற்குள் தானே இருக்கிறது என்று பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் எவ்வளவு நல்லா இருக்குங்க. அதான் உண்மையும் கூட. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கையில, நெரிசல் மிகுந்த இந்த நகரங்கள்ல பயணப்படுகிற போது மனம் சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும். அப்ப யாரையாவது கோபப்பட்டு, யாரையாவது வஞ்சி எதையாவது ஒண்ணு சொல்லுவதை காட்டலாம், அந்த நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு, உதாரணமா சிவபுராணமா சொல்லி

0: பார்க்கலாம், ஒரு பைபிள் வாசகமா நினைச்சு பார்க்கலாம், ஒரு குர்ஆன் சிந்தனையா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கலாம், அதுக்குள்ள அந்த மற்ற மாறிடும். அப்ப கவனத்தை ஒரு நிமிஷம் நாம மாத்திக்கிட்டு ஒரு விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கார்ல உட்காந்துருக்கிறோம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தையோ யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருந்தோம்னா, ஒரு வினாடி இந்த சிக்னலுக்கு முன்னாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க. இப்ப பாத்தீங்களா, குறை காணுதல் என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்கிறோம். குறை காணுகிற போது இருக்கின்ற அந்த சின்ன விஷயத்தை கூட மாற்றிக்கொள்ள முடியுமானால் ரொம்ப நல்லா இருக்குங்க. குறை காண வேணாம்னு சொல்லல, குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது. எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமை ஏற்படும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: College of Nursing and Sakti School of Nursing, Achimangalam, Rayanur, Karur, BSc Nursing 4 aandugal, DNM Nursing 3 aandugal, Counseling Code 290, Admission nadaibirigirathu.
4: GNM Counseling Code 1100,
3: Thodarbukku cell 9487260445.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: காற்றின் மொழியில் கான சாரல் பொழியும் கோடை பண்பலை 100.5 இனி இசைப்பூக்களால் பாக்கள் கொண்டு வருகிறது கதம்ப மலர்கள்.

0: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No.1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA

0: அவர்களின் டாப் சாய்ஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: நேரமலை 6:21. கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக வர இருக்கிறது இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இன்னைக்கு பஞ்சதந்திரம், தை தை தத்தை அப்படிங்கிற இரண்டு சொல் விளையாட்டுகளோடு வர இருக்குங்க. இன்று இரவு 8 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்களாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளந்தன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நேரமலை 6:30. கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வர இருக்கும் நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக வர இருக்கிறது. மதுரை நேயர்கள் மட்டும் அழைக்கலாம், மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேய உறவுகளோடு. இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம், இது கதம்ப மலர்கள்.

போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் சந்திப்பு, 9 மணிக்கு கொடை தென்றல் சிறப்பு விருந்தினர், சர்வதேச பழங்குடி மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் சொக்கநலை பி கண்ணன் அவர்களும் ஆண்டிப்பட்டி எஸ் கனகா அவர்களும். 10 மணிக்கு நினைவேசுகம் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக.

கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 வானவில் நாளைய வானவில் தலைப்பாக தெரிந்து கொள்ளலாம் நீதிமன்ற சட்டங்களை. சிறப்பு விருந்தினர் வழக்குரைஞர் எஸ் செல்வராஜ் அவர்கள். முற்பகல் 11 பாட்டு பட்டாளம், ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களை நேயர்கள் பாட வரலாம். 1 நெஞ்சில் நிறைந்தவை, 2 ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து நேரலையாக, 3 உயிரெழுத்து சேலம் சித்ரா மாதேஷ் அவர்களின் பாடல்கள் தெரிவில் கேட்கலாம். 4 வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ், 7 தங்கள் அன்புடன், 8:30 மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம்

0: பெரிய பழுவேட்டரையர், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன் இவர்கள் எல்லோரும் கந்தமாறன் உட்பட உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பழுவூர் இளையராணியை பற்றிய பேச்சு வர, அவரை பற்றி தவறாக பேசினால் அவரவர் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை அங்கே பார்த்திபேந்திரன், கந்தமாறன், வந்தியத்தேவன் ஆகியோர் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு பதிலாக ஆதித்த கரிகாலன்,
1: கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே, என்னிடமே சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. பார்த்தீர்களா தாத்தா, தமிழ் பெண் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருக்கின்றார்கள். ஆனால் பழுவூர் இளையராணியை பற்றி யாரும் அவதூறு சொல்லவில்லை. சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீராதி வீரர்கள் வரும் வரையில் அப்படி அவதூறு சொன்னவனை நான் உயிரோடு வைத்திருக்க மாட்டேன். பழுவூர் இளையராணியின் மூடுபல்லக்கை பற்றித்தான் குறை சொல்லுகிறார்கள். அந்த கோழை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடுபல்லக்கில் ஊர் ஊராக இரகசிய பயணம் செய்கிறானாம். எப்போது ஆண்மகன் ஒருவன் மூடுபல்லக்கில் இரண்டு பக்கத்திலும் திரையிட்டு கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியும் அப்படி பிரயாணம் செய்தால் சில அனர்த்தங்கள் விளையக்கூடும் அல்லவா?
2: கோமகனே, பராந்தக சக்கரவர்த்தியின் பேரனும் கண்டராதித்தருடைய திருமகனுமான மதுராந்தகத்தேவர் எதற்காக மூடுபல்லக்கில் பிரயாணம் செய்ய வேண்டுமாம்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் பார்த்திபேந்திர பல்லவன்.
1: அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான். மதுராந்தகன் மூடுபல்லக்கில் ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் தன் கட்சிக்கு பலம் திரட்டி கொண்டு வருகிறானாம்.
2: எதற்காக பலம் திரட்டுகிறது?
1: எதற்காகவா? என் தகப்பனாருக்கு பிறகு சோழ ராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான். எப்படி இருக்கிறது கதை? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் அப்படி ஒரு மூடுபல்லக்கில் ரகசியமாக வந்திருந்தானாம். நள்ளிரவில் சதி ஆலோசனை கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததாம்.
0: பார்த்திபேந்திரா, திருக்கோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்தபோதுதானே இதையெல்லாம் சொன்னார்.
1: மதுராந்தகனுக்கு சிம்மாதனம் ஏறுவதற்கு உள்ள ஆர்வத்தினால் அவசரப்பட்டு என் தந்தையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பிவிடுவான் என்று சொன்னாரே, அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா?
2: நினைவுக்கு வருகிறது இளவரசே. அதையெல்லாம் அப்போதும் நான் நம்பவில்லை, இப்போதும் சிறிது கூட நான் நம்பவில்லை. தஞ்சாவூருக்கு போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்து வந்த பிறகு
1: நீ மட்டும் என்ன, நானும் கூடத்தான் நம்பவில்லை. நம்பியிருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளியாக வந்திருப்பேனா
0: என்று கூறி கரிகாலன் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டவன் போல சிரித்தான். கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கனைத்து கொண்டு,
1: கோமகனே, திருக்கோவலூர் மலையமான் குலத்துக்கும் எங்கள் குலத்துக்கும் நீண்டகால விரோதம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார்.
0: தெரியாமல் என்ன? அந்த விரோதத்தை பற்றி சங்கப்புலவர்கள் பாடியிருக்கிறார்களே. கொல்லிமலை வல்வில் ஓரியை மலையமான் திருமுடிக்காரி சண்டையில் கொன்றான். வல்வில் ஓரியின் வம்சத்தில் நீங்கள் வந்தவர்களாகையால் அந்த விரோதத்தை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: கோமகனே, வல்வில் ஓரியின் சாவுக்கு உடனே பழிவாங்கப்பட்டது. வல்வில் ஓரியின் உறவினனாகிய அதியமான் நெடுமானஞ்சி திருக்கோவலூர் மீது படையெடுத்துச் சென்று அந்த ஊரையும் அழித்தான்.
1: மலையமானுடைய முள்ளூர் மலைக்கோட்டையையும் தரைமட்டமாக்கினான். சம்புவரையரே, அதியமான் மட்டும் தனியாக அந்த காரியத்தை செய்துவிடவில்லை. என் முன்னோனாகிய சோழன் கிள்ளி வளவனுடைய உதவியைக் கொண்டுதான் மலையமான் மீது அதியமான் வெற்றியடைந்தான்.
0: அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு?
2: நாங்கள் மறந்துவிட்டாலும் மலையமான் மறப்பதில்லை. ஏதாவது எங்கள் பேரில் அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான்.
1: நான் தான் சொன்னேனே, கிழவருக்கு வயதாகிவிட்டது, ஆகையால் புத்தியும் தடுமாறு

0: பேசுகிறது. நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக அவர் ஒரு பெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. இளவரசே, அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார்.
1: எனக்கு சந்தேகமா?
0: இல்லவே இல்லை. மலையமானோடு எங்கள் உறவு 2 தலைமுறையாகத்தான், பழுவேட்டரையரோடு எங்கள் உறவு 6 தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது. பழுவூர் அரசரே இங்கே வந்திருக்கிறார். அவர் சோழ குலத்துக்கு விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கூறி கரிகாலன் பைத்தியச் சிரிப்பு சிரித்தான். பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில்,
1: இளவரசே, சோழ குலத்துக்கு விரோதமாக நான் ஏதும் செய்ய மாட்டேன். இது சத்தியம். தர்ம நியாயத்துக்கும் விரோதமாகவும் எதுவும் எப்போதும் செய்ய மாட்டேன். இது இருமடங்கு சத்தியம்
0: என்றார். ஆமாம் ஆமாம், தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தானே இருக்கிறது. அதை பற்றி தங்களிடம் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். வேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரத்தில் சற்று தர்ம நியாயத்தையும் பற்றி பேசுவோமே. சம்புவரையரே, இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன். ஐயா, தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்கட்டில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறோம். மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் என்னோடு முன்கட்டிலேயே வைத்துக் கொள்ளுகிறேன்.
1: ஓ, இன்னும் சிற்றரசர்களும் வரப்போகிறார்களோ?
0: ஆம் இளவரசே, தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறம் உள்ள குறுநில மன்னர்கள் எல்லோரும் ஆவலாயிருக்கிறார்கள். பலரும் வருவார்கள்.
1: வரட்டும் வரட்டும், எல்லோரும் வரட்டும். ரொம்ப நல்லது.
0: யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம்.
1: மதுராந்தகனுடைய சதி ஆலோசனை ஒருபுறம் இருக்கட்டும். நானே உங்களுடன் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை செய்ய விரும்புகிறேன்.
0: அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன். நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரை வரையில் சென்ற ஓடையில் பூங்குழலியின் படகு போய்க் கொண்டிருந்தது. பூங்குழலியோடு சேர்ந்த நமுதனும் அந்த படகில் இருந்தான். படகு கோடிக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஓடைக்கரையில் தங்க நிற தாழம்பூக்கள் மடல் விரித்து மனத்தை அள்ளி எங்கும் வீசிக் கொண்டிருந்தன. ஒரு தாழம்பூவின் மீது பச்சை கிளி பறந்து வந்து உட்கார்ந்தது. அது உட்கார்ந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சல் ஆடுவது போல ஆடியது. பச்சை கிளியும் அத்துடன் ஆடிவிட்டு பிறகு அதன் தங்க நிற மடலை தன் பவள நிற மூக்கினால் கொத்தியது. படகு நெருங்கியதும் பச்சை கிளி கிக்கி கிக்கி என்று கத்திக்கொண்டு பறந்தோடிவிட்டது. பிறந்தால் பச்சை கிளியாக பிறக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. நீ அவ்விதம் எண்ணுகிறாய், அதற்கு எத்தனை கவலையோ எத்தனை கஷ்டமோ யார் கண்டது என்றான் சேந்தனமுதன். என்ன கவலை? கஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் போல எல்லையற்ற வானத்தில் பறந்து செல்ல முடிகிறதல்லவா? அதை காட்டிலும் இன்பம் வேறு உண்டா என்றாள் பூங்குழலி. அப்படி பறந்து திரியும் பச்சை கிளியை சிலர் பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறார்களே என்றான் சேந்தனமுதன்.
2: ஆமாம் ஆமாம், அரண்மனைகளில் வாழும் ராஜகுமாரிகள் பச்சை கிளிகளை கூண்டுக்குள் அடைத்து வைக்கிறார்கள். குரூர ராட்சசிகள். கிளிகளை கூண்டில் அடைத்துவிட்டு அவற்றுடன் கொஞ்சி விளையாடுகிறார்கள். நான் மட்டும் ஏதேனும் ஓர் அரண்மனைகளில் சேடி பெண்ணாயிருந்தால் கூண்டில் அடைபட்ட கிளிகளுக்கு விஷம் வைத்து கொன்று விடுவேன். கிளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் ராஜகுமாரிகளுக்கும் விஷத்தை கொடுத்து விடுவேன்.
0: நீ இப்போது பேசுவதை கேட்டால் உன்னையும் குரூர ராட்சசி என்றுதான் சொல்லுவார்கள்.
2: சொன்னால் சொல்லட்டும். நான் ராட்சசியாயிருந்தாலும் இருப்பேன், ராஜகுமாரியாயிருக்க மாட்டேன்.
0: ராஜகுமாரிகள் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம் பூங்குழலி? பார்க்கப் போனால் அவர்கள் பேரிலும் பரிதாபப்பட வேண்டியதல்லவா? கூண்டில் அடைபட்ட பச்சை கிளிகளைப் போலத்தான் அவர்களும் அரண்மனைக்குள் அடைபட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கிறது. தப்பித்தவறி அவர்கள் வெளியில் புறப்பட்டால் எத்தனை கட்டுக்காவல், எத்தனை ரகசியம், எத்தனை ஜாக்கிரதை! உன்னைப் போல் அவர்கள் படகில் ஏறிக்கொண்டு தன்னந்தனியாக ஓடையிலும் கடலிலும் போக முடியுமா? இஷ்டப்படி துள்ளித் திரியும் மானைப் போல காட்டில் சுற்றி அலைய முடியுமா?
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: தன்னை வரவேற்க காத்திருந்த அந்த ஜனசமுத்திரத்தில் திடமா காலூன்றி நிற்கவும் முடியாத முதியவர்கள் கோலூன்றி நின்றதை பார்த்திருப்பான் ஆதித்த கரிகாலன். கடம்பூர் மாளிகை

0: குள்ள சென்ற பிறகாவது மேன் மாடத்து முகப்பிலிருந்து காட்சி அளிச்சு அன்பை பரிமாறிக்கத்தான் அப்படி விரைவாக போனான். அத்தோடு தான் வந்திருப்பதே மக்களை சந்தித்து குறை தீர்க்கத்தான்ங்கிறதையும் கட்டியங்காரம் மூலமாக தெரிவிச்சிட்டான். மக்களின் அபிமானம் எனக்கு தேவையில்லை, மக்கள் ஆளப்பட வேண்டியவங்க, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அரசு செலுத்துகிறவங்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவங்க. இப்படியெல்லாம் மதுராந்தகனுக்கு துர்போதனை பண்ணியிருக்கிற பெரிய பழுவேட்டரையருக்கு இது சரியான சப்பையடி. நேர பெண்கள் இருக்கிற மேன் மாடத்துக்கு விரைவாக போனதை விரசமாக நினைச்ச செங்கண்ணர் சம்புவரையருக்கும் தான் வரலாற்றில் குறுநில மன்னர்கள் வலிமை பெற்றதும் மற்ற குடியரசர்களை அடக்கி முடியரசர்களை எதிர்த்து மேல்நிலைக்கு போய் பேரரசர்களா அதாவது சக்கரவர்த்திகளா ஒரு குடையின் கீழ் ஆள பாடுபட்டிருக்காங்க. குறுநில மன்னர்களில் மாவீரர்களான மலையமான் திருமுடிக்காரியும் அதியமான் நெடுமா நெஞ்சியும் பரம்புமலை வேள் பாரியும் கடுமையாக முயன்றும் இந்த நிலைக்கு வர முடியலை. சரி, மலையமானுக்கும் அதியமானுக்கும் ஏற்பட்ட மோதலில் கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி அதியமானுக்கு துணையாக போரிட்டான். நெடுங்கதையின் இந்த பகுதியில் சம்புவரையரும் ஆதித்த கரிகாலனும் இதை பற்றி தான் பேசினாங்க. மலையமானின் தலைநகரம் திருக்கோவலூர். இதுக்கு வடகிழக்கில் ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது முள்ளூர் மலை. இன்றைய பேரு பக்கமலை. கிழக்கு மலைத்தொடரின் ஒரு பகுதி. தென்பெண்ணை படுகையில் இருக்குது முள்ளூர். இதை பேரிசை முள்ளூர்னு சங்க இலக்கியம் வர்ணிக்குது. சுற்றி இருக்கிற காட்டை முள்ளூர் காணம்னு குறிப்பிடுது இன்னொரு வர்ணனை. காட்சி மாற்றம் இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுவிச்சு இயற்கை சூழலுக்கு அழைச்சிக்கிட்டு வரார் ஆசிரியர். ஓடக்கரையில் ஒரு தாழம்பூ மேலே பச்சைக்கிளி வந்து உட்காருது. அந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சலை போல ஆடுது. பச்சைக்கிளியும் அத்தோடு ஆடிட்டு அதன் மடலை தன் மூக்கால் கொத்துது. இது போல ஒரு அருமையான காட்சி பாடல் வடிவில். அன்னை இயற்கை மிகப்பெரியாள், அவள் அன்பில் அருளில் எல்லை இல்லாள், தென்னை மரத்தை வளர்த்திடுவாள், ஒரு சின்ன பசுங்கிளி ஆடுதற்கே. கவிஞர் சாலை இளந்திரையன். நல்லது, கோடிக்கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்திலேயாவது பூங்குழலியின் பேச்சில் கனிவு பிறக்குமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை 100.5 நெனிதே ஒலிக்க இருக்கும் பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்பு மலர்கள். இனிமையான பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை நற்புழி ஐந்தின் தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தர்மபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி, குணசேகரன் மற்றும் முனியப்பன்.

0: துள்ளி துள்ளி துள்ளி.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.
1: இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசித்து கேட்கலாம்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. முதல் கடிதம் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு இசைவாசம் தூவிய மனதோடு நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் புது திரைசை பாடல்களோடு இதயம் நினைத்தது. நிகழ்ச்சியில் நேர்களோடு உற்சாகமாக பேசி அவர்களுக்கான விருப்ப பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் அபிஷேக் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், திண்டுக்கல் மாரிமுத்து, சேலம் சுப்பிரமணியம், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், காரைக்குடி சகுந்தலா, சுப்பிரமணியாபுரம் கருப்பசாமி, தேவனம்பாளையம் சேகர், செல்வி, இலக்கியா மற்றும் சதீஷ்.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தடம் பதிக்கலாம் என்ற தலைப்பில் மாம்பழ தின சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெரியகுளம் கைலாசப்பட்டி எஸ் முருகேஸ்வரி அவர்கள் கலந்து கொண்டு மாம்பழப்பொடி தயாரித்தல் மற்றும் மாம்பழ மிட்டாய் போன்றவை செய்வது குறித்து தெளிவான முறையில் விளக்கம் தந்தார். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. கேட்டு பயனடைந்தோம். நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி சண்முகநாதன், தூத்துக்குடி ஞானபாஸ்கர், தூத்துக்குடி முல்லைக்காடு பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சக்கரை தேவன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம்.

0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் வானொலி தந்த பாடம் என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்போடு வளம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அனுபவ கருத்தினை தூவி சென்றார்கள். வானொலி என்பது வெறும் செய்தி மற்றும் பாடல்களை கேட்கும் கருவி மட்டுமல்ல, அது மனிதர்களுக்கு பல நல்ல வாழ்க்கை பாடங்களையும் கற்பனை திறனையும் சமூக விழிப்புணர்வையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும் என்றும், உலக நடப்புகள், அறிவியல் மற்றும் கல்வி செய்திகளை எளிமையாக அனைவருக்கும் கொண்டு சேர்க்கிறது என்றும், வானொலி எந்தன் வாழ்க்கையின் ஒரு பாதி என்றும் தனது கருத்தினை நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள். நிகழ்ச்சியில் இணைந்த நேயர்கள், நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5, நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா யுவராஜ் லட்சியப்பிரியன், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா மற்றும் கரூர் மனவை சாகுல் ஹமீத்.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு இடம்பெற்ற வனத்தூரிகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பண்பலைக்கழகமாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட புது அறிவு சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியானது சிந்தைக்கு விருந்தாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் KS கார்த்திக் மற்றும் ரகுநாதன் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், ஈரோடு மாவட்டம் திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா யுவராஜ் லட்சியப்பிரியன் மகேஸ்வரி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், காரைக்குடி சகுந்தலா, தூத்துக்குடி முல்லைக்காடு பாபு, நத்தக்காடையூர் வள்ளம்புரி பாலு, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், திருவியமலர், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமம் மாயக்கண்ணன் மற்றும் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நேர்களின் கடித வழிகாணங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் தொண்டையூர் பால்சாமி இவரின் தெரிவாக ஒழிக்க காத்திருக்கிறது முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் முன் மாதிரியாக இருங்கள் ஏன் என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது கருத்தினை அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்தார்கள். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது சமூகத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும், அடுத்த தலைமுறைக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கவும் அவசியமாகிறது என்றும், நமது செயல்கள் வாயிலாக மற்றவர்களின் நற்பண்புகளை வளர்க்கவும்

0: நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் இது உதவுகிறது என்றும் தனது தனிப்பட்ட கருத்தினை நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள் நம் நேயர்கள். நிகழ்ச்சியினை நெறியாளிக்கை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். புதுக்கோட்டை கீரங்குடி அசோக்குமார், தூத்துக்குடி ஞான பாஸ்கர், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், திருப்பூர் கனக்கம்பாளையம் இளங்கோவன், தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி, நாமக்கல் மாவட்டம் கணேசபுரம் விஜயத்தென்றல், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர் சகாதேவன்.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மனம் வீசிய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் ஒளிவுலா வந்த திரை இசை கானங்கள் ஒவ்வொன்றும் தத்தைப்பாக இருந்தன. பாடல்களால் நிகழ்ச்சியை அழகு செய்த அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன் பூபதி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், ஈரோடு மாவட்டம் திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டி ராமர், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், கரூர் மணவை சாகுல் ஹமீத், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, திண்டுக்கல் மாரிமுத்து, திருப்பூர் மணவை சந்திரசேகர், திருப்பூர் கணக்கப்பாளையம் இளங்கோவன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 25 சனிக்கிழமை அன்று காலை 9 வாசம் வீசிய வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பொறுமை எங்கே அவசியம், வார்த்தையிலா அல்லது வாகனத்திலா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனது அனுபவ கருத்தினை யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். இரண்டு இடங்களிலுமே பொறுமை மிக அவசியம். வார்த்தையில் பொறுமை உறவுகளை காக்கும், வாகனத்தில் பொறுமை உயிரை காக்கும். எனவே இவ்விரண்டுமே வாழ்க்கையின் மிக முக்கியமானது என்றும், வார்த்தையில் பொறுமை இருந்தால் நம் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும் என்றும் தனது கருத்தினை நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புது தெரு ஜிப்ரலி பாபு, பெரியகுளம் இளங்கோவன், நாகலட்சுமி, திண்டுக்கல் மாரிமுத்து, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், தருமபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, திருவாளம்பொழில் முனுசாமி கமலா, செல்வகணபதி தவமணி, இளையாங்குடி இக்பால் சித்தி கதிஜா, அருப்புக்கோட்டை குற்றாலிலிங்கம், மேட்டூர் வட்டம் காளையனூர் ரங்கசாமி, மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர் மற்றும் கம்பம் சர்மிளா.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 25 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தின்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அன்னை மெடியில் என்ற தலைப்பில் தாயின் பெருமையை சொல்லும் அமுத இசை கீதங்களாக இடம்பெற்றது. இரவு வேளையில் இதயத்தை தாளாட்டும் இன்ப ராகங்களை கேட்டு சுவைத்தோம். பாடல்களை வழங்கிய கொடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருநெல்வேலி சாத்தான்குளம் மயில், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, திருப்பூர் கணக்கம்பாளையம் இளங்கோவன், தொண்டையூர் பால்சாமி, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர், தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி, தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன் மற்றும் சேலம் தொளசப்பட்டி சுதாகர். அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 27 திங்கட்கிழமை அன்று மாலை 5 இசைத்து சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற துள்ளலான இடைக்கால இன்ப ராகங்கள் ஒவ்வொன்றும் தேன்சுவை அமுது கானங்களாக இசைத்துச் சென்றன. பாடல்களின் முகப்பில் கொடுக்கப்பட்ட கவி வரிகளும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமாஜகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, இளையான்குடி இக்பால் சித்தி கதிஜா, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், தொண்டையூர் பால்சாமி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன், மேட்டூர் வட்டம் காளையனூர் ரங்கசாமி மற்றும் சேலம் மாவட்டம் கூலியூர்.

0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரட்டைவாள் குருவி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 28 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருவாரூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் தித்திப்பான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கான இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். இரவை அழகாக்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரகுநாதன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் சுப்பிரமணியம், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள், ஹேமலதா ராணி பிரியங்கா, தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம், தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி, மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
1: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:20 இடம்பெற்ற ஆலய உலா குறு நிகழ்ச்சியில் அமிர்தவள்ளி உடனுறைய அமிர்த கைலாசநாதர் ஆலய சிறப்பு பற்றி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. ஆடி வெள்ளி சிறப்பு ஆதி பராசக்தி வழிபாடு குறித்தும் தெரிந்து கொண்டோம். தல வரலாறும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் சென்னை அன்புராணி. கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 22 புதன்கிழமை முதல் 28 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
2: தங்கள் அன்புடன்
0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.

கோடை பண்பலை 100.5 இது தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் மொத்தான நேயர் இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் தென்காசி மாவட்டம் சிவகுருநாதபுரம் லிங்கவேல். அவர் கடந்த ஜூலை மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தென்றல் நிகழ்ச்சி குறித்து தனது பதிவினை கடிதத்தில் எழுதியுள்ளார். அன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தமிழக திரைப்பட வரலாற்றில் முதல் திரைப்பட பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளோடு இடம்பெற்றது. இசையை மட்டுமல்ல தனது உணர்வுகளையும் பாடல்களில் வெளி

வெளிப்படுத்தியவர் என்றும், காதல் என்றால் மென்மை, வீரம் என்றால் கம்பீரம், நகைச்சுவை என்றால் சுறுசுறுப்பு, சோகம் என்றால் மனதை தொடும் ஏக்கம் என அனைத்து உணர்வுகளையும் தன் குரலின் வழியே உயிர் பெற செய்தவர் என்றும், தமிழ் திரை இசையின் ஒரு புதிய கலாச்சாரத்திற்கு தொடக்கமாகவும் இருந்தவர் என்றும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண கருத்தினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருந்தார். தென்காசி மாவட்டம் சிவகுருநாதபுரம் லிங்கவேல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாமுண்டி திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நெல்லை கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர், சிவபால சங்கர், கிரண் சஞ்சய் மற்றும் மதன் சஞ்சய்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 இசைராகம் மீட்டிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குழந்தைகளுக்காக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மழலை செல்வமும் நிகழ்ச்சியில் உற்சாகமாக இணைந்து தனக்கு தெரிந்த கதைகள் திருக்கதைகள் என கூறி நிகழ்ச்சியை அழகு செய்தார்கள். மழலை மொழியில் மனதை பரவசப்படுத்திய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருவாளம்பொலியில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி, தவமணி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டி ராமர், சுப்பிரமணியாபுரம் கருப்பசாமி, சேலம் தொலசம்பட்டி சுதாகர், திருமங்கலம் வட்டம் திரளி கிராமம் மாயக்கண்ணன்.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 27 திங்கட்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற துள்ளலான இடைக்கால இன்ப ராகங்கள் ஒவ்வொன்றும் மனதை வருடும் தேன்சுவை அமுது கானங்களாக இசைத்து சென்றன. பாடல்களின் முகப்பில் கொடுக்கப்பட்ட கவி வரிகளும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமாஜகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், தொண்டையூர் பால்சாமி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன், மேட்டூர்

0: மாவட்டம் காளையனூர் ரங்கசாமி மற்றும் சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை, நதியாகணேசன், கிருஷ்ணவேணி, மதுமிதா, சரண்யா மற்றும் சர்வீன்.

0: ஆனா எப்போதும்
1: நான் இப்போதும் எப்போதும் உன்னுடன் இருக்க வேணும். அடம் எப்போதும் தப்பாம மந்திரம் படிக்க வேணும்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்

கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மதுரை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

அனைவருக்கும் இரவு வணக்கம் நேயர்களே. சின்ன சின்ன குறும்புகள், திகட்டாத சிறுபொலிகள், விழி நிறைய கனவுகள், வாழ்வினும் நதியில் களங்கமில்லாத சுத்தம், என் நேரமும் மகிழ்ச்சியின் சத்தம்னு வளைய வருகிற இளைய உள்ளங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இது இரண்டு சொல் விளையாட்டுகளோடு விளையாடுகிற இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இன்றைக்கும் இரண்டு விளையாட்டுகள், ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை அப்படிங்கிற இரண்டு விளையாட்டுகள். பஞ்சதந்திரம் எப்படி அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு தொடர்பான சொற்களை சொல்கிற விளையாட்டு. உதாரணமாக மலைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுங்க என்னெல்லாம் இருக்கும், அங்கே மரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், நதிகள் இருக்கும், செடி கொடிகள்லாம் இருக்கும், இந்த மாதிரி அதுக்கு தொடர்பான ஒரு 5 விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிற சொல் விளையாட்டு. தை தை தத்தை எப்படி அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு நிகரான ஒரே ஓசையினையுடைய சொற்களை சொல்லணும். உதாரணமாக வந்து படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் பரவாயில்ல, படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, படி, பிடி, கடி, துடி, இந்த மாதிரியான சொற்களையும் நம்ம அந்த ஒரே ஓசையினையுடைய சொற்களை நாம் சொல்லலாம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அழைக்கலாம் இந்த எண்களில், 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. முன் இணைப்பிற்கு சுழியும் 4 5 4 2 இணைத்தும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட மகிழ்ச்சியாக பேசுவதற்கு அன்புடன் ரங்கா.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இன்னைக்கு இரண்டு சொல் விளையாட்டுகள், ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தைத்தை தத்தை. யார் வரப்போகிறாங்க பஞ்சதந்திரம் விளையாட? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே.
2: திண்டுக்கல் மாவட்டம் மலையன்பட்டிலிருந்து பவானிஸ்ரீங்க சார்.
1: பவானிஸ்ரீ, அது என்ன ஒரு சிரிப்போடு வர்றீங்க?
2: நீங்க சொன்னதால சிரிப்பு சார்.
1: அப்படியா? சரி சரி சரி. எத்தனை பேர் உங்களை சுற்றி ரேடியோ கேட்டுட்டு இருக்கிறாங்க?

0: நானு அக்கா அப்பா அம்மா தம்பி
1: பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி விடுங்க விடுங்க, அத வேற எழுப்பி நம்ம அப்புறம் அது பாட்டுக்கு அப்புறம் காலையில் விடிஞ்சிருச்சு நினைச்சிட போகுது. சரிங்க விடுங்க பவானி. சரி சரி, நம்ம அன்னைக்கு விளையாண்டுருவோமா பஞ்சதந்திரம்? சரி விளையாடலையா?
0: விளையாடலாம்.
1: அப்படி தெளிவாக சொல்லுங்க, நான் கொஞ்சம் விவரம் கம்மியான ஆள். சரிங்களா? சரி விளையாண்டுலாம். சரி, இனிப்புகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: பிடிக்கும் சார்.
1: பிடிக்கும். அடிக்கடி சாப்பிட்டு வீட்டில் அடி வாங்குவீங்க அப்படி
0: தானே?
1: பல்லெல்லாம் சொத்தையா இருக்கு. பல்லெல்லாம் சொத்தையா இருக்குன்னு சொன்னாங்க.
0: எங்க அப்பா வாங்கி தர மாட்டார், நானே வாங்கிக்குவேன்.
1: அப்படி சொல்லுங்க. அப்பா பாக்கெட்ல மட்டும் காசு எடுத்துப்போம் அப்படி தானே? மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் சட்டை பையில் வைக்கும் காசு காலையில் என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியாது. சரி பரவாயில்ல. இனிப்புகள் அப்படிங்கறத உங்களுக்கான தலைப்பு, பேசிருங்க. என்னென்ன சொல்லுவீங்க?
0: இனிப்பா
1: இருக்குமா? இனிப்பு இனிப்பா தானே இருக்கும்.
0: மைசூர் பாக்கு.
1: மைசூர் பாக்கு, மைசூர் வெத்தலை, மைசூர் சுண்ணாம்பு அப்படி இருந்து இருக்குங்களா?
0: பூந்தி.
1: அது மைசூர் பாகு. சரி பரவாயில்ல, பூந்தி. சரிங்க.
0: ஜிலேபி.
1: ஜிலேபி.
0: பால்கோவா.
1: ஆஹா. அப்புறங்க
0: லட்டு
1: சொல்லலாம்.
0: குலாப் ஜாமுன்.
1: அடடா. இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு கூட நான் உன்னை
0: சொன்னனே,
1: அந்நேரத்தில் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டேங்க. நாங்கள் எங்கெங்க கேட்டோங்கிறீங்களா? சரி பரவாயில்ல. ரசத்தில் போட்ட குள்ளான்னு சொல்லுவாங்கல்ல,
0: ரசகுல்லா.
1: அப்பாடா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. அப்புறம் வேற என்ன இருக்கும்?
0: தேங்காய் மிட்டாய்.
1: அப்படி சொல்லுங்க. தேங்காய் மிட்டாய். கடலை மிட்டாய்.
0: லாலிபாப்.
1: அப்பாடா, இன்னும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் போல இருக்கேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்ம இதெல்லாம் அப்பா தான் வாங்கி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம் ஆமாம், அவர் போய் கடையில் நிற்பார், நான் வாங்கிட்டு வந்துடுவேன்.
1: ஆமாங்க, நாங்கள் அவருவார் நிற்பார், நாங்கள் அவரோட அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு மாதம் கழிச்சு அக்கௌண்ட்டில் 2000 ரூபா ஏறி இருக்கும் அப்படி தானே? அதுவும் தெரிஞ்சு போச்சா? சரி விடுங்க, நான் வேறு எல்லாருக்கும் உண்மையாக சொல்லிட்டேன். சரி பரவாயில்லைங்க பவானி. சரி, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம். நன்றிமா.
2: இன்பம், ஆக்கம், ஆக்கம், ஊக்கம், ஏக்கம், ஏக்கம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம், ஈரம்,

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் 8:21. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இன்னைக்கு பஞ்சதந்திரம், தைத்தை தத்தை அப்படிங்கிற இரண்டு விளையாட்டுகள் வந்துட்டு இருக்குங்க. இன்று இரவு 10 நினைவே சுகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரை மாவட்ட நேய ஒருவரை சந்திக்க இருக்கிறது நினைவே சுகம். இளமை பேசுகிறது இப்ப யார் வரப்போறாங்க வாங்க கேட்டுருவோம். வாங்க, வணக்கம், யாருங்க?
4: மலைகளின் இளவரசி
3: பேசுறீங்களா?
4: என்ன பண்றீங்க? என்ன குரூப்புங்க? வரலாறு குரூப்பு சார்.

0: அப்படியா? ஏதாவது ஒரு வரலாறு சொல்லுங்களேன். ஒரு 1800 என்னமோ ஆண்டு அப்படி.
1: அது இப்ப ஞாபகத்தில் இல்லைங்க.
0: ஆமாம், ஞாபகத்தில் இல்லாமல் போனா தாங்க அது வரலாறு, அப்படி தானே? ம்,
1: இல்லைங்க.
0: அப்படிலாம் இல்லைங்க. வரலாறு எப்படி நம்ம ஞாபகத்தில் இருக்கும்? பொதுவாக அந்த வருஷங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல.
1: ஆமாங்க சார்,
0: எந்த வருஷம் என்ன
1: மறந்து
0: நடந்துச்சுனே
1: மறந்து
0: தெரியல,
1: போயிடும்.
0: மறந்து மறந்து போயிடுதுங்க. எந்த வருஷம் என்ன நடந்துச்சுனே தெரியலையே அப்படின்னே இருக்கும்.
1: ஆமாங்க சார்.
0: அதை நீ ஒரு வரிசையாக சின்னதாக ஒரு சின்ன ஒரு பேப்பரில் அந்த வருடங்களெல்லாம் எழுதி வச்சு அந்த சம்பவங்களை எழுதி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க சார்.
0: சரி, அந்த படிப்பை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறது எதை சொல்லுவீங்க? இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அதை படிக்கும்போது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஆச்சரியமாக அப்படி ஒன்றும் தெரியலையே. மேப்பா, வரைபடமா?
1: வரைபடங்க சார்.
0: வரைபடம் தான். சரி விட்டுருங்க. அதில் என்ன என்ன நாடுகள்லாம் பார்த்துருக்கீங்க தோராயமாக சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று. அட்டா டா டா, பள்ளிக்கூடத்தில் இப்படி கேட்குறாங்கன்னு தானே இங்கே பண்பலையில் பேச வந்தோம், இங்கேயும் வந்து கேட்குறீங்களே அப்படிங்கிறீங்களா?
1: நிறைய நாடுகள் இருக்கு சார், இப்போ ஞாபகத்துக்கு வரல.
0: சரி, எதுவுமே ஞாபகத்துக்கு வராதுங்க, அதாங்க நல்லது. ஆமாங்க, விட்டுருங்க. சரி, தைத்தை தத்தை இருக்கு, விளையாடுவோமா?
1: விளையாடலாங்க சார்.
0: விளையாட தெரியுமா உங்களுக்கு எப்படின்னு?
1: தெரியுங்க சார்.
0: எப்படிங்க போச்சு? அதுவும் ஞாபகத்தில் இல்லை. ஆ, ஆமாம்.
1: தைத்தை தத்தை.
0: ஆமாங்க, நான் ஒரு வார்த்தை கொடுத்தேன்னா அதே மாதிரி ஓசை நயமுடைய வார்த்தைகளை சொல்லணும், சரிங்களா?
1: சரிங்க சார்.
0: சரி, இப்போ லட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன சொல்லுவீங்க? என்னங்க ரொம்ப சிரமப்படுறது மாதிரி தெரியுது. இப்போ லட் லட்டுன்னா என்ன சொல்லுவீங்க?
1: லட்டு.
0: ஆ, சரி, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சா?
1: புரியுங்க சார்.
0: புரிஞ்சிருச்சுங்க. அப்பாடா, ஒரு வழியாக புரிஞ்சிருச்சுங்க. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை வந்து கனி. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. ம், சொல்லுங்கள்.
1: மணி.
0: ம், மணி. ம், அப்புறம் என்னது? எங்கேயா, எங்கேயோ போச்சு விட்றாங்களே, யார் அது?
1: இல்லைங்க சார், எதிரொலிக்குது. அதனால
0: எதிரொலிக்கு தான், அது தாங்க. நீங்கள் ஒன்று வானொலி விட்டு தள்ளி வந்துடணும், லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிக்கணும், இவ்வளோ தான் விதிமுறையை. முதல்ல இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டு விளையாட வந்துடுங்க, அதுதான் நல்லது.
1: இல்லைங்க இல்லைங்க சார், தூரமாக போயிட்டோம்.
0: ஆமாம், அப்படியும் இல்லைன்னா பஸ் ஏறி பேசாமல் பக்கத்து ஊருக்கு போயிருங்க. ஆமாம். ஆ, வந்துட்டீங்களா?
1: வந்துட்டேங்க.
0: சொல்லுங்க, பக்கத்து ஊருக்கே வந்துட்டார் போல் இருக்கு. ஆ, சொல்லுங்க. கனி, அதான் உங்களுக்கான சொல்.
1: பனி.
0: ஆ, சரிங்க. சனிக்கிழமை இன்னைக்கு வருது. ம், ம்,
1: குனி.
0: ஆ, குனிதல். ஆ,
1: துணி.
0: துணி. ஆ, துணிவு. ஆ, சொல்லலாம். வேறங்க, அவ்வளோதானா? மூணே வார்த்தை தான் கிடச்சிச்சா? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ம், சரி, இந்த வரலாறையும் நம்ம எழுதி வச்சுக்கிடுவோம். சரி, உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்போமா? நன்றிம்மா, என்ன பண்ண வந்த மைக்கு. நன்றிம்மா.
1: நன்றிங்க சார்.

0: 8:30 இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ இப்படி யார் வரப்போறாங்க? வாங்க வணக்கம், யாருங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம்.
0: புகழ் கணபதி. சரிங்களா, என்ன படிக்கிறீங்க புகழ் கணபதி? அப்படிங்களா, ரொம்ப தெளிவாக பேசுறீங்களே. அப்படியா, உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? புகழ் அப்படின்னு கூப்பிடுவாங்களா? புகழேந்தின்னு ஒரு புலவர் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு,
1: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: யாரோட இருப்பாங்க அப்படி கேட்ட தெரியாது. புகழேந்தின்னு ஒரு புலவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்ககால புலவர் புகழேந்தி புலவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு
1: கேட்டேன்.
0: கேள்விப்பட்டதில்ல. ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, இதெல்லாம் நீங்கள் மேல் வகுப்பில் வரும்போது படிப்பீங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், சரிங்க. சரி, உங்களுக்கான 6வது படிக்கிறீங்க இல்லையா, சரி, உங்களுக்கான சொல் வந்து பஞ்சதந்திரம் தான் கொடுக்க போகிறோம். வாழை மரம்.
1: என்னம்மா?
0: ஆமாம், ஏங்க பரவாயில்லங்க, நமக்கு எதாக இருந்தேன், நமக்கு எதாவது சொல் விளையாட்டு
1: தானே,
0: அப்புறம் என்ன, நம்ம எதை கொடுத்தாலும் கலக்குவோம்ல. சரிங்க, அதாவது ஒரு நான் ஒரு வார்த்தை கொடுத்தா அது சம்மந்தப்பட்ட ஒரு 5 சொற்களை நீங்கள் சொல்லணும், சரியா? வாழை மரம். இலை. வாழை இலை.
1: வாழைப்பழம்.
0: நேரடியாக பா. சரிங்க.
1: வாழைத்தண்டு.
0: அப்புறம் என்ன? பூ.
1: வாழைக்காய்.
0: காய், பழம் பழுத்துட்டு அப்புறமா காய் வந்துடும், அப்படி தானே? காய் வந்து தாங்க பழம் வரும். என்னங்க நீங்கள், ஒருவேளை உங்கள் ஊரில் அப்படி வந்து நடக்குதுன்னு நினச்சிட்டேன். அப்புறங்க வேறு என்ன வரும்? வாழை மரத்தில் வேறு என்ன இருக்கும்? அவ்வளோதானே இருக்கும். வாழை மட்டை.

0: வாழை மட்டை
1: ஆ
0: அதுல
1: மட்டை
0: இந்த ஒரு இது மாதிரி
1: என்னங்க
0: கட்ட மாதிரி
1: கட்ட மாதிரி வருமா?
0: இந்த பிச்சை இது மாதிரி வரும்ல
1: என்னங்க பிச்சை என்னங்க வருது என்னன்னு தெரியலையே. வாழை மட்டை சொல்லுவோமா இல்லையா? அது சொல்லுவாங்க. வேற இலை சொல்லிட்டீங்க, பூ தண்டு இதெல்லாமே சொல்லிட்டீங்க. அப்புறம் இன்னொன்று இருக்கே, வாழை கன்று. கண் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு கன்று முளைக்கும், அதான் வாழையடி வாழை சொல்கிறாங்கல்ல, பக்கத்தில் குட்டியாக ஒரு கன்று முளைக்கும். வேறு உங்களுக்கு வாழை மரத்தை பற்றி என்ன தெரியும்? அதோட இலையோட அமைப்பு பார்த்துருக்கீங்களா?
0: சரி பார்த்துருக்கேன்.
1: எப்படி இருக்கும்?
0: பெருசாக இருக்கும்.
1: சாப்பிட்றப்ப மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுவும்
0: சென்டரில் ஒரு கோடு இருக்கும். அது அந்த கோடுக்கு ரெண்டு சைடும் சின்ன சின்னதாக ஒரு நிறைய கோடு இருக்கும்.
1: அதுக்கு பேர் என்ன?

0: சொல்லிட்டீங்க, பூ தண்டு இதெல்லாமே சொல்லிட்டீங்க, அப்புறம் இன்னொன்று இருக்கே, வாழை கன்று, கண் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு கன்று முளைக்கும், அதான் வாழை அடி வாழை சொல்கிறாங்கல்ல, பக்கத்தில் குட்டியாக ஒரு கன்று முளைக்கும். வேறு உங்களுக்கு வாழை மரத்தை பற்றி என்ன தெரியும்? அதோட இலையோட அமைப்பு பார்த்துருக்கீங்களா?
1: சார் பார்த்துருக்கேன்.
0: எப்படி இருக்கும்?
1: பெருசாக இருக்கும்.
0: சாப்பிட்றப்ப மட்டும்தான் பார்த்துருக்கோம்.
1: அதுவும் சென்டரில் ஒரு கோடு இருக்கும். அது அந்த கோடுக்கு ரெண்டு சைடும் சின்ன சின்னதாக ஒரு நிறைய கோடு இருக்கும்.
0: அதுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா? இலை நரம்பு. அது என்ன வகை இலை நரம்புன்னு கேள்வி கேட்டு படிச்சிருக்கீங்களா? இல்லை, நேர்கோட்டு நரம்பு அமைவு. ஒரே நேர் நேராக இருக்கும், வாழை இலையை கிழிச்சா நேராக கிழிக்கும், பார்த்து பார்த்துருக்கீங்களா? இப்போ இன்னும் அதே மாதிரி இன்னொரு வேறு இப்போ அரச மரத்து இலையோ இல்லை வேறு ஆலமரத்து இலையோ எடுத்து அப்படி கிழிச்சா நேராக கிழிக்க முடியாது, கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னு தெரியுமா? கோணல் கோணலாக வரும். ஏன் அப்படி? அப்படின்னா இப்போ பாருங்க, போருங்க, அரச இலை மரத்தில் ஏன் நேராக கழிக்க முடியல? அதில் வந்து வலைப்பின்னல் மாதிரி நரம்பு இருக்கும், அதனால் அது வலைப்பின்னல் நரம்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே சார்.
0: சரியா, இது தெரிஞ்சுக்கலாம். தாவரவியல் அப்படிங்கிற படிப்பில் அது மேல் வகுப்பில் வருகிற போது நீங்கள் படித்து தெரிஞ்சுப்பீங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இலையை பிடிங்கி பா அப்படி எடுத்து பாருங்கள். அதில் அதில் வெயிலில் அப்படி காமிச்சிங்கன்னா அந்த நரம்புகள் அப்படி பின்னல் பின்னலாக போயிருக்கும், பார்த்துருக்கீங்களா? வாழையில எடுத்து காமிச்சேன்னா நேர் நேராக இருக்கும், கோட்டு
1: கோட்டா.
0: சரி, நேர்கோட்டு நரமைப்பு, வலைப்பின்னல் நரமைப்பு அப்படின்னு ரெண்டு அமைப்பு இருக்குது. சரியா, பரவாயில்ல, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம். பரவாயில்ல, பள்ளிக்கூடத்தில் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், அப்படி தானே?
1: சரி,
0: உங்களுக்காக ஒரு கோடை பம்பளி 100.5 ஒரு பாடல் கேட்போமா?
1: ஓகே சார்,
0: நன்றிமா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். யார் வரப்போறீங்க? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாருங்க இவ்வளவு குட்டி குரலா இருக்கு? வேறவங்க பேசுறாங்களா? நான் தான் பேசுறேன். யார் பேசுறீங்க? ஓடிருங்க, ஓடிருங்க, நிக்காதீங்க, நிக்காதீங்க. என்னங்க ஆச்சு? என்ன நடக்குன்னு தெரியலையே. உங்ககிட்ட தான் பேசுறேன். யார் பேசுறீங்க? அப்பாடா, வணக்கம். யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து தில்லா பேசுறீங்களா? யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல மாட்டீங்க போல. பேர் போனவங்களா இருப்பீங்களோ? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களாப்பா, பேர் சொல்லுங்க. யோகதர்ஷன் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா? ஹலோ,
3: ஹலோ சார்.
2: லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட பேசுங்க, சரிங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? மூணாவது படிக்கிறீங்களா? மூணு தடவை படிக்கிறீங்களா? மூணாவது படிக்கிறீங்க. சரி விடுங்க, என்னை விட பெரிய வகுப்பு படிக்கிற மாதிரி தெரியுது, அப்படி தானே? இல்லையா? அப்படியா? சரி சரி, நான் உங்களுக்கு முன்னாடி படிக்கிறேன், 15வது படிக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் 3வது பெரிய வகுப்பு படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா சொல்லிடுவீங்களா அதே மாதிரி? சரி சரி, கரை அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன். கரைன்னா அக்கறை சொல்கிறோம்ல, கரை. அதே மாதிரி வார்த்தைகள் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, வேணாம், உங்களுக்கு இன்னும் குட்டியாக சொல்கிறேன், ரெண்டு எழுத்தில். நரி. நரி பிடிக்குமா? நரி சொல்லுங்கள். நரி. அதே மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்கள் உங்கள் பிஞ்சு குரலில். சரி, நரின்னு சொன்ன உடனே சரி. உலகத்தின் மிகச்சிறிய கதை. சொல்லுங்கள். நரி. சரி சரி, எத்தனை சரி? அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? அதே மாதிரி வேறு வார்த்தை என்ன இருக்குது கண்டுபிடிங்க, முயற்சி பண்ணுங்கள். வரிசையா? வரி சார், வரி. நீங்கள் சார் சேர்த்து சொல்லாதீங்க, எனக்கு வேறு மாதிரி கேட்டுருது. வரிசை அப்படிங்கிற மாதிரி கேட்குது, வரி. ஆ சரி, வேறு வேறு அவ்வளோதானா? சரி, நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, அடுத்த முறை வந்து நல்லா பயிற்சி பெற்றுட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுவோம், சரிங்களா? சரி சார், நல்லதுங்க சார், நன்றிங்க சார்.

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறதுல இப்ப யார் வரப்போறீங்க? வாங்க வணக்கம்.
1: உங்களுக்கான
0: வார்த்தை கொடுத்துருவோமா? படிக்கிறீங்களா? சரிங்க. சரி, உங்களுக்காக வந்து வயல்னு வச்சுக்கலாமா? வயல் பற்றி பஞ்சதந்திரத்தில் சொல்லுங்கள், ஒரு 5 விஷயங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வயல் பார்த்துருக்கீங்களா?
1: பார்த்துருக்கேண்ணா.
0: எப்படி இருக்கும்? ப்ளூ கலரில்
1: பச்சை கலரில் இருக்குமா?
0: அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டிங்களே. நான் கூட எப்படியும் யோசித்தேன். பரவாயில்ல, பச்சை கலரில் இருக்கும். கரிசல் மண்ணுக்கு பச்சை கட்டி விட்டது யாரு அப்படின்னு கூட ஒரு பாடலில் ஒரு வரி வரும். சரி சொல்லுங்கள்.
1: தண்ணி பாய்ச்சுவாங்கண்ணா.
0: ஆ சரிங்க.
1: அதுல நெல்ல அந்த மாதிரி பயிரெல்லாம் விளைச்சுடுவாங்கண்ணா.
0: என்னென்ன பயிர்கள் இருக்கு அங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச பயிர் சொல்லுங்களேன்.
1: நெல், கோதுமை, கேழ்வரகு, கம்பு, கரும்பு,
0: கம்பு, சோளம்லாம் மானாவாரி பயிர். சரி, வயல்ல வந்து நன்செய் நிலம்ங்கிறதுனால அதை பயிரிட மாட்டாங்க. சொல்லுங்க அப்புறம்.
1: சரி.

0: இந்த 1100 படம், இப்போ பார்த்திபன் கார்த்திக் நடித்த படத்தில் ஒரு வார்த்தை வரும் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டில், கயல் விளையாடும் வயல் வெளி தேடி காய்ந்து கழிந்தன கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வரி வரும் பார்த்து கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்போம். கயல் விளையாடும் வயல் வெளி அப்படின்னு சொல்லுவாங்க, கயல்னா மீன். அப்போ வயலில் மீன் இருந்திருக்குமா?
1: அந்த சேத்துல தானா இருக்கும்?
0: இருந்திருக்கு, இருக்கும்.
1: ஆமாண்ணா.
0: சரி சொல்லுங்க, வேற என்னவெல்லாம் இருக்கும்? வயல்
1: அதுல
0: நண்டு.
1: களை எல்லாம் இருக்கும்ண்ணா.
0: களை இருக்கும். சரி, இந்த களையும் பயிரும் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்?
1: பார்த்துருக்கேண்ணா.
0: எப்படி கண்டுபிடிக்கிறாங்க களை எது பயிர் எதுன்னு? எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா யார்த்தையாவது? நம்ம எங்கே அங்கேயெல்லாம் போனோம் அப்படிங்கிறீங்களா? இனிமேல் வாய்ப்பு இருந்தால் அப்போ கேட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டீங்க வயலில் என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லி, நிறையா சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்குது. சரிங்களா? அந்த பயிருக்கும் களைக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதோடய இலை அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த இலை அமைப்பை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வயல்வெளியே அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடப்புத்தகம் மாதிரி தான். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்றைக்காவது ஒரு வயல்வெளி வெளி பக்கம் போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சும்மா கேட்கணும், சரியா?
1: சரிண்ணா.
0: அப்படி இல்லைனா அரிசி எந்த மரத்தில் வருதுனாவது கேட்டு வரணும். வராதா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? செடியில் தான் வருங்களா? அதுவுமே தப்பு தாங்க, நாற்றுல தான் வரும். நெல் நாற்று இருக்கு இல்லையா, நாற்றுல தான் அது வரும். சரி சரி சரி, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். செடி நெல் செடியெலாம் சொல்ல மாட்டாங்க, நெல் நாற்று தான் சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த மாதிரி மக்களை நம்ம சந்தித்து விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க.
1: நன்றிண்ணா.
0: கோடை பம்பளை 100.5 இளமையை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் வருவதற்கு முன்பாக கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இரண்டு சொல் விளையாட்டுகளோடு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சந்தித்து இனிதே நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமை பேசுகிறது மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 8 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்சல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்சல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை.

0: சொல்லில் ஒன்று செயலில் ஒன்று.
1: உரங்கையிலே பானைகளை உருட்டுவது ஊனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம்.

0: தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா.
1: இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்க கூடிய வித்தியாசமான மனிதர்கள், சிலர் மனிதர்களாக, சிலர் மனித உருவில் உலாவரும் மந்த புத்தி உள்ளவர்களாக, சிலர் மனித நேயமே இல்லாது மரத்து போன மரக்கட்டைகளாக, சிலர் மனிதம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய மங்கி போன மதிகட்டவர்களாக, இவர்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த பூமி தனது பணிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் செவ்வனே செய்து கொண்டுதான் இருக்கிறது. சொல்லில் ஒன்று, செயலில் ஒன்று, இப்படி வாழ்பவர்களை எப்படி இந்த அவனி ஏற்றுக்கொள்ளுகிறது? ஆம் நேசநேயங்களே, இசை கடல் உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரில் உறைந்தவை இன்று உங்கள் எண்ணங்களில் நிரப்ப இருக்கிறது. சொல்லில் ஒன்று, செயலில் ஒன்று.

0: பேசும் போது தேன் ஒழுக பேசுகிறார்கள், ஆனால் செயலில் பார்த்தால் தேள் கொட்டுவது போல செயல்படுகிறார்கள். வீதியில் ஒன்றும் வீட்டினில் ஒன்றும் என்று பேசி அலைபவர்களுக்கு இதுவெல்லாம் வாடிக்கைதானே.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதய

நிறைந்து வழியும் மனங்களும் உள்ளங்களும் எப்போதும் தலைதூக்கி ஆடுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாத பதறுகள்தான் தன்னை பெரிதாக்கி காட்டிக் கொள்ளுகின்றன.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தடுமாற்றம், தனது நிலையில் தடுமாற்றம், அதனால் இதயம் என்பது இடம் மாற்றம் அடைந்து இருட்டாகி கிடக்கிறது. அதனால் தான் என்னவோ கருணை என்பது துணி அளவு கூட இல்லாத கற்களாக மாறி வருகின்றான் மனிதன்.

எங்கே பாசம் நிறைந்திருக்கிறதோ, எங்கே நேசம் நிறைந்திருக்கிறதோ, எங்கே காருண்யம் நிறைந்திருக்கிறதோ, அதை அகந்தை கொண்டு அழிக்க நினைக்கும் பல ஈன புத்திகள் இன்னும் இருப்பதால் தான் இங்கே பல உயிர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கின்றன.

0: Goody FM 105.5 MHz。
1: அடிப்படை இல்லாத மணல் மீது கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களாக பலரது வாழ்க்கை. பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு சொந்தக்காரன் பக்குவமாய் எடுத்து சொன்னாலும் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மாற்றம் என்பதும் வருவது இல்லை.

உள்ளத்திலிருந்து வெளிப்படும் சொல்லே உதட்டிலிருந்தும் வெளிவர வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் அது ஒரு நாள் அவர்களுக்கே ஆபத்தாகிவிடும் என்பதை அவர்கள் உணரும் நாள் எப்போது வரும்?

விஷம் கொண்ட பல பூச்சிகளும் பிராணிகளும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தங்களுக்கு ஆபத்து என்று முழுமையாக தெரிந்த பின்புதான் அவைகள் அந்த விஷத்தை கக்குகின்றன. ஆனால் சில மனித விலங்குகள் இங்கே சுயநலத்திற்காக பிறர் மேல் விஷத்தினை கக்கி தாங்கள் நலமாக உயிர் வாழ்கின்றன.

0: ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே.
1: இருக்க வேண்டிய இடங்களில் இருக்க வேண்டியது எதுவும் எப்போதும் இருப்பது இல்லை. அப்படி சரியாக இருந்திருந்தால் இந்த உலகம் சுத்தமான உலகமாக இருக்கும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி.

எதுவும் யாருக்கும் நிரந்தரமான சொந்தமில்லை. பொதுவாக இதை புரிந்து கொண்டவர் மனங்களில் இருள் என்பதே இல்லை. சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து காவல் காத்திருக்கிற நிலையில்தான் எத்தனை எத்தனை வேதனை என்பதை மொத்தமாக இவர்கள் புரிந்து கொள்வது எப்போது?

0: நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் எத்தனை பாவங்களை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இந்த சமூகம். ஆனால் இல்லாத ஒருவன் நல்லது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அதே சமூகம்.
1: உரங்கையிலே பானைகளை உருட்டுவது ஊனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம்.

அன்றே கவிஞர் பாடி வைத்தார், மரம் விட்டு மரம் தாவுகின்ற அதன் புத்தி பலருக்கு இங்கே இருக்கிறது. காரணம் சுயநலம். அந்த சுயநல எண்ணங்களிலிருந்து மாற்றம் ஒன்று வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக வாழுகின்ற இரட்டை வேடம் களையப்பட வேண்டும். சொல்லில் ஒன்றும் செயலில் ஒன்றுமாக வாழுகின்ற இரட்டை வாழ்க்கை முறை மாற வேண்டும். சந்திப்போம் நேசநேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. நிலவும் தூங்க நினைக்கும் இரவு, நினைவை மீட்டும் இன்னிசை ராகங்களை மேகங்கள் வழியே உணர்வின் வீணையையும் இணைத்து மீட்ட வருகிறது இந்த இரவில் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி வர இருக்கிறது. மிகவும் தொன்மையான நகரமாகவும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரமாகவும், பாண்டியர்களின் தலைமை இடமாகவும் மீனாட்சியம்மன் கோயில் அமைந்து உலக புகழ்பெற்ற ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற நகரமாகவும் திகழ்கிற மதுரை மாவட்ட நேய உறவுகளுக்காக இன்று வர இருக்கிறது நினைவே சுகம். மதுரை மாவட்ட நேயர்கள் மட்டும் அழைக்கலாம். இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 26 இன்னொரு எண்ணாக 24 24 29 முன் இணைப்பிற்கு 04 5 4 2 இணைத்து வரலாம். மதுரை மாவட்ட நேயர்கள் தவிர மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

0: நினைவு சுக நிகழ்ச்சியில் உங்களோடு மகிழ்ச்சியாக இணைகிறேன் அன்புடன் ரங்கா. முதலாவதாக வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலாவர் மகளாய் கோடை நூறு பேசுவரர் ரங்காசோரருக்கும் இனிய இரவன்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்கய்யா?
1: மதுரை ஜவகர்பட்டிலிருந்து உங்கள் அன்புசோரன் அந்தோனிங் சார்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: மண்ணிரையில் அழகா மீனாட்சி சுந்தரேஷ் பட்டணத்தை புகழை எடுத்து உரைத்ததற்காக நன்றி.
0: சரிங்க.
1: இளமை ஒன்றில் ஆடுகிற திரைப்படம் சார், புதிய ஸ்ரீதரைய படைப்பது உருவான அது எஸ்பிபி வாய்ஸ்லேயும் வாணிஜ ரமேஷ்லேயும் அந்த அந்த ஒரே நாள் என்ற பாடல் சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க. ஏதோ பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி சார். நன்றி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: மதுரை மாவட்டத்தில்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுவில இருக்க அம்பிகா பேசுறேன்.
0: அம்பிகாமா, என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்து படத்திலிருந்து மல்லிகை பூவே மதிப்பு
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நேரம் 10:12, இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வாங்க, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கங்க ஐயா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: மதுரை மாவட்டம் கரடி கேக்குறோம்மா.
0: என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: குருசிஷ்டிலிருந்து கிங்கரி கிங்கரி வணக்கம்.
0: சரிங்க, பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். மதுரை எஸ் ஆலங்குளம் சுந்தர விநாயகம் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: சார், சேரன் பாண்டியன் படத்திலிருந்து.
0: சரிங்க.
1: காதல் கடிதம் பாடல் சார்.
0: கேட்டுருவோம், பாடல் வருகிறது. நன்றிங்கய்யா.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:22. கோடை பண்பலை 100.5 மதுரை மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டும் இனிய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது நினைவே சுகம். வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: வணக்கம். யார் பேசுறீங்கய்யா? எங்க இருந்துங்க?
1: மேலூர் கோட்டமுத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: எனக்கு திருப்பம் படத்துல தங்க மகள் சொல்லி வந்தால் முத்து நகை
0: பாடல் கேட்போங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: இனிய பாடல்களை தந்து இந்த இரவை இன்னும் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். மதுரை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: மதுரை மாவட்டம்.
0: மதுரை மாவட்டம் சொல்லுங்க.
1: பெருமாத்தூர்.
0: என்ன பாடல், பேர் சொல்லுங்கய்யா.
1: ரோஜா மலர்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: வாசி சார்.
0: சரி, என்ன பாடல் வேணுங்க? ரோஜா.
1: ரோஜா மலர்.
0: ரோஜா மலரே படத்திலிருந்து
1: ஆகாயம். அந்த
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து. நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.

0: இனிய பாடல்கள் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவு இயேசுகம். வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கய்யா?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆலமட்டியில் ராமர்.
0: ராமர் ஐயா?
1: ஆமாங்க சார். தேங்க் யூ சார்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? படம் ஆட்டுக்கார ஆறு.
0: சரிங்க.

0: பாடல் வந்து தேன் கூடு தேன் கூடு என்ற இனிய பாடல் இனிய எஃப்எம்ல இருந்து வேணும். தேங்க்யூ சார்.
1: நன்றிங்கய்யா.
0: நன்றி.

0: நேரம் இரவு 10:38. கோடை பண்பலை 100.5 நினைவிய சுகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா, எங்க இருந்துங்க?
1: மதுரை அலங்கான பக்கத்துல குமாரத்துல இருந்து ராஜராஜேஸ்வரி.
0: என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: சுகமான சுமைகள் பாடுறது, சின்ன பட்டாங்க சீரா
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்று மதுரை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வரும் நேர் வாங்க, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் மதுரை மாவட்டம் ஆத்தமரத்துப்பட்டியிலிருந்து அழகர்.
0: அழகரையா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு வந்து 6 to 60 கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியம் என்று பாடல் சார்
0: கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க சார், நன்றி.

0: இரவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் அலங்கானல்லூர்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: பருவராகம் படம். பூவே
0: பருவராகம் படத்துல இருந்து பூவே உன்னை நேசித்தேன், அந்த படம் தானே?
1: ஆமா.
0: பாடல் கேட்டுடலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றி சார்.

0: இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மீனாட்சி. நான் சார் சுப்பிரமணியன் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: எனக்கு பிக் பாக்கெட் படத்துல இருந்து காதல் பெருடா.
0: சரிங்க, பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க சார்.

0: காதல் திருடி.
1: நிகழ்ச்சியின் நிறைவு நேயராக வாங்க. வணக்கம்.
2: இனிய அன்பான இரவு வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதுரை உத்தங்குடியிலிருந்து ராஜப்பன் பேசுகிறேன். நலமாக இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாங்க நிறைவாக?
2: ஐயா, கிளிஞ்சங்கள் படத்திலிருந்து விழிகள் மேடையா என்ற பாடலை எனது மகள் சீதாலட்சுமி மணிமொழியால் இருவருக்காகவும் வழங்குகிறேன்.
1: அனைவருக்காகவும் கோடை பண்பலை 100.5 இந்த இனிய பாடல் ஒலித்து நிறைவுக்கு வருகிறது.
2: நன்றி.
1: நன்றிங்க.

மதுரை மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து எளித நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது. இடைவிடாத பாடல்களாக இரவு சிறகு.

நிலவின் மென்மை, தென்றலின் தீண்டல், மனதை வருடும் இனிய பாடல் என இன்றைய இரவை இசையோடும் இனிய நினைவுகளோடும் அழகான உணர்வுகளோடும் பயணிக்க கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

நேரம் இரவு 11:07. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில், நாளைய வானவில் தலைப்பாக தெரிந்து கொள்ளலாம் நீதிமன்ற சட்டங்களை. சிறப்பு விருந்தினர் வழக்குரைஞர் எஸ் செல்வராஜ் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களை நேயர்கள் பாட வரலாம். 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டில் இருந்து நேரலையாக, 3 மணிக்கு உயிரெழுத்து சேலம் சித்ரா மாதேஷ் அவர்களின் பாடல்கள் தெரிவில் கேட்கலாம். 4 மணிக்கு வண்ணத்துரிகையில் செப்புக செந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8:30 மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் சந்திப்பு, 9 மணிக்கு கொடை தென்றல். சிறப்பு விருந்தினர் சர்வதேச பழங்குடி மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் சொக்கநலை பி கண்ணன் அவர்களும், ஆண்டிப்பட்டி எஸ் கனகா அவர்களும். 10 மணிக்கு நினைவேசுகம் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக.

நேரம் 11:30. இதயம் இருமும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

இரவின் அமைதியோடு, இனிய இசையோடு இன்றைய கவலைகளை மறந்து நாளைய கனவுகளை புதிய விடியலோடு வரவேற்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா, 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், 12 மணிக்கும் கேட்கலாம் இல்லம் தேடும் வரும் பண்பலை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சல் நிறைந்தவை, 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து, 3 மணிக்கும் கேட்கலாம் உயிரெழுத்து சேலம் சித்ரா மாதேஷ் அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை செப்புக செந்தமிழாக, 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் செப்புக செந்தமிழ், மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:30 கேட்கலாம் கதம்ப மலர்கள், 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றம் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 கேட்கலாம் தங்கள் நண்புடன், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது, 8:30 கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி மலை பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து விளக்கமளிக்கிறார் தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், 9:00 கொடைத்தென்றல் சிறப்பு விருந்தினர், சர்வதேச பழங்குடி மக்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள், சொக்கநலை பி கண்ணன் அவர்களும் மற்றும் ஆண்டிப்பட்டி எஸ் கனகா அவர்களும் நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், 10:00 கேட்கலாம் நினைவு

இரவின் பக்கங்களில் கவி எழுதி நட்சத்திர இடைவெளிகளில் உலாவும் இயற்கையின் இசைகொண்டு இமை திறக்கத் துடிக்கும் கதிரவனின் வெளிச்சக்கரம் பற்றி புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வழங்கட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நிகழ்ச்சிகள் யாவையும் கோடை பண்பலை 100.5 MHz நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலம் உலகம் முழுவதும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, சிரவண 18, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபவ வருடம் ஆடி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.